நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 17 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி மாதம் 23 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8 தேதி சனிக்கிழமை. இனி ஆபோகி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை ஆபோகி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: இனியவை கூறல் 10 அதிகாரம் 8 குரட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகும். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை, இதில் மடல் மாணிக்கம் தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 சுழல் விளக்கு, தொடர்ந்து மலரும் காலை மலர், இதில் சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சி ஆஷிகா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியவை இடம்பெறும்.

8 மணிக்கு இதயராகும். 8:30க்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50க்கு சருமரோகணி வாரணி சைபால் வழங்கும். இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் நாட்டுப்புற இசையின் நாதம். தவில் இசைக்கலைஞர் ஆர் ஐயப்பன் அவர்களுடன் நேரலை. 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் கோவில் அருள் திரைப்படங்களிலிருந்து. 11:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகம ரசிகம. ஹமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்களை கேட்கலாம். 11:30 ஸ்டம்ப்டு. பனிரெண்டு 10:00 மங்கையர் உலகத்தில் பொறுமையை மேற்கொள்ளும் வழிமுறைகள் பற்றி பேசலாம். 12:50 பாப்கார்னர். 1:00 மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ப. சரண்யா அவர்கள். 2:30 மணிமலரில் ஜி. பவதி அவர்கள் வழங்கும் லிட்டில் ஸ்டார். தொடர்ந்து சிறுவரிசை மேடையில் எஸ். ஸ்ரீவத்சன் அவர்களின் மிருதங்க இசை கேட்கலாம். இசைத்தூரல் வரும் 3:00. 4:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5

0: மணிக்கு, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து. வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் எஸ். ஷீரின் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை 10:45 சயின்ஸ் பீடியா. நான் தான் இருக்கேன்ல விக்ரம் 1 குறித்த தொகுப்பு. 7:25 உழவர் உலகத்தில் மேன்மையான மேச்சேரி ஆடுகள் சித்திரம். 8:05 இரவு இசை இனிமை. இனியராகும் 10 மணிக்கு ஞாபகம் வருதி. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே 9 மணிக்கு அரங்கிசையில் AS முரளி அவர்கள் பாடியுள்ள பாட்டு, VV ரவி வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரலில் CM சிவஞானவதி அவர்கள் பாடியுள்ள பன்னிசை, NC மாதவ் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் மிருதங்கம். இரவு 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திமடல், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, 8:15 நாடாளுமன்றத்தில் இந்த வார நிகழ்வுகள், 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் கிரிமல்லப்பா பஜந்திரி அவர்கள் ஷனாய். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
1: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்த் பிரசாதா கூறியுள்ளார். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக்க மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பெரிலா பதவியேற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும், திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியையும் வென்றனர். தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் நாளை முதல் வரும் 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது பாரதிப்பன்.

0: The Jharkhand government and the students' delegation were held late last evening amid ongoing agitation over alleged irregularities in the JPSC and JSSC examinations. During the meeting, the students reiterated their demands for transparency in the recruitment examinations, an impartial probe into the alleged irregularities, and comprehensive reforms in the recruitment process. Four state ministers and the development commissioner represented the government in talks. The minister said the government would take positive steps on the students' demands and assured them that all issues raised during the meeting would be placed before the chief minister. The students described the talks as positive, but said their sit-in protest and hunger strike would continue until a written decision is taken and concrete action is initiated on their demands. United Nations Secretary General Antonio Guterres has called for an impartial inquiry into the killings of protesters in Pakistan-occupied Jammu and Kashmir, POJK. The UN Deputy Spokesperson Farhan Haq said that there must be accountability if peaceful protesters were harmed. Earlier, the UN High Commissioner for Human Rights, Volker Turk, called for prompt, thorough and impartial investigation into all deaths during the unrest involving both protesters and security forces. In badminton, Indian shuttler Ashmita Chaliha will face compatriot Rakshita Ramraj in the women's singles semi-finals of the Korea Masters Super 300 tournament in Asan this morning. Ashmita Chaliha and Rakshita Ramraj won their respective quarterfinal matches to advance to the semi-finals. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: அண்மை காலத்தில் படிக்கின்ற பழக்கம் வெகுவாக குறைந்து வருகிறது. படிக்கிற பழக்கம் நம்மிடையே வந்துவிட்டால் வாழ்க்கை வளமாகும். இன்னைக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் வந்தவர்களுடைய வரலாற்றினை புரட்டி பார்க்கிற போது அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்றால் அந்த படிப்பு இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய தமிழர்கள் வீட்டுக்கு படிக்கட்டு வச்சாங்க. கோயிலுக்கு போகணும்னா கூட படிக்கட்டில் தான் ஏறி போகணும். ஏன் படிக்கட்டு வச்சாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த படியில் நம்ம கால் வைக்கும்போது அந்த படி சொல்லும் படி, படிப்படியாக ஏறினா நம்ம மேலே போயிடலாம். அதே மாதிரி படித்தா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், உயர்ந்த நிலைக்கு போயிடலாங்கிறது தான் இந்த படிப்பு நமக்கு சொல்லி கொடுக்கறது. அதனால்தான் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மிக அழகான ஒரு வார்த்தையை சொன்னான். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் தாயின் மனம் திரியும் என்கின்ற அற்புதமான பாடலினை புறநானூற்றிலே எழுதி வைத்தான். இந்த பாடல் என்ன சொல்கிறது, எப்படியாவது படி, உனக்கு உயர்வு கிடைக்கும். உன்னுடைய குடும்பம் தாழ்ந்த நிலையில் இருந்தால் கூட நீ உயர்ந்த நிலைக்கு பெரியோர்களால் அரசாங்கத்தால் அழைக்கப்படுவாய். அப்படி அழைப்பதற்கு எது பயன்படுகிறது என்றால் படிக்க வேண்டும். இந்த படிப்புத்தான் உன்னை உயர்த்தும் என்பதை உலக அரங்கிற்கு படிப்பு என்கின்ற செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. புத்தகம்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, வீட்டுக்கு சுண்ணாம்படித்தோம் உடனே அது புதிய அகமாக மாறிவிடும். வீட்டுக்கு இன்னொரு பேர் அகம். அதை சுண்ணாம்படிக்கிற போது வண்ணம் தீட்டுகிற போது அது புதிதாக மாறிவிடும். அதே மாதிரி இந்த புதிய புத்தகம் படிக்கிற போது இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் மனத்துக்கு இன்னொரு பேர் அகம். இந்த அகத்தை அது புதிதாக்கும், தூய்மையாக்கும். அப்போ மனசு புத்தகமாக மாறும். வண்ணம் தீட்டினால் அது புத்தகம் வீடு. அதே மாதிரி நல்ல நூல்கள் படித்தா அந்த நூல்கள் நம்ம மனசுக்குள்ளார போய் நம்ம மனசில் இருக்கிற இருளை, வஞ்சகத்தை, சூதை எல்லாம் தூள் தூளாக்கி நம்மை புதிய மனிதராக மாற்றிவிடும். அதனால தான் புத்தகத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் புத்தகம் என்று பெயர் வைத்தார்கள். இப்படி புத்தகமாக மாறுவதற்கு நாம் புத்தகம் படிக்க வேண்டும். அதனால தான் பாவியந்தன் பாரதிதாசன் சொல்லுகிற போது கூட, காலையில் படி

0: மாலையில் படி, நண்பகல் எப்பயுமே படிச்சுக்கிட்டுரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வலியுறுத்திருக்கிறார். புறநானூற்றில் சொன்னதைப் போலவே இன்றைய இலக்கியங்களும் படிப்பின் அருமையை, சுவாசத்தின் பெருமையை சொல்லிக்கொண்டிருக்கிறது. அதனால் நாம் படிக்க இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பரிசு பொருள்களை பிறந்த நாளுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். அப்படி இல்லாமல் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வரும்போதும் அதை கொடுத்தோம்னா அவங்க நல்லா படிப்பாங்க. அதனால தான் எப்பயுமே படிப்புத்தான் உன்னை உயர்த்தும். தாராபாரதி சொல்லுகிற போது சொல்லுவார், விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி, நீ நீட்டிப்படுத்தால் உலக உரண்டையில் நீதான் பூமத்திய ரேகை, நீ போட்டு கொடுக்கும் பாதைதான் உலகம் வளம் வரும் பாதை என்ற அற்புதமான செய்தியை செதுக்கி வைத்தார்கள். உலகம் முழுவதும் நீ நடப்பதற்கு படியுங்கள் என்கின்ற வார்த்தையை இன்றிலிருந்து மந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

பக்தி என்பது வழிபாடு மட்டுமல்ல, நம் மனதில் அன்பு, பொறுமை, கருணை, நேர்மை ஆகியவற்றை வளர்ப்பதுதான் உண்மையான பக்தி. இறைவன் நமக்கு தருவது நாம் கேட்பதை மட்டுமல்ல, நமக்கு தேவையானதையும் சரியான நேரத்தில் வழங்குவார் என்ற நம்பிக்கை வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும். இப்போது உங்கள் இல்லம் தேடி இறை ஒளி வருகிறது. திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆனந்த ராகமாக முதலில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:22. இறைவனை பக்தி பாக்களால் போற்றிக் கொண்டிருக்கும் இது ஆனந்த ராகம். இனி பாடல் கேட்கலாம் மின்மினி குரலில்.

திருவையாறு ஸ்ரீ பஞ்சநதீஸ்வர சுவாமி ஸ்ரீ தர்ம சம்வர்த்தனி அம்பாள் ஆலய ஆடிப்பூர மகோற்சவத்தில் நான்காம் திருநாளான இன்று காலை பல்லக்கு மாலை 6:30 காமதேனு வாகனம். வரும் பாடலை பாடுகிறார் வி. ஸ்ரீபதி.

0: இதுவரை நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 23 சனிக்கிழமை. இப்போது
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
1: மடல் மாணிக்கம்.
5: அன்புள்ள தம்பி டேவிட் பால், நிஷாந்த் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
6: நலம் நலமறிய ஆவல். நம்மில் பலருக்கும் நேரங்காலம் பேர்ல நம்பிக்கை உண்டு. நேரத்தை பார்த்துதான் சில பேர் வீட்டை விட்டு கிளம்புவாங்க. நாளும் கிழமையும் பார்த்து தான் ஒரு சில வேலைகளை செய்வாங்க. ஒரு சிலருக்கு இதுல நம்பிக்கை இருக்காது. கோயில் குளம் போற மாதிரி தான் இதுவும். ஆனாலும் நேரத்தின் அருமைய நாம தெரிஞ்சுக்கணும். அதிலும் வேளாண்மையில் காலம் அறிந்து பருவம் பார்த்து பயிர் பார்த்து ஒரு சில தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கணும். இப்போ ஒரு சில விவசாயிகள் குறுவை நெல் சாகுபடி செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து ஒரு போக நெல் சாகுபடி சம்பா பருவத்துக்கு விதைவிட தயாராக இருக்கிறாங்க. நீண்டகால நெல் ரகங்களான CR 1009, அப்புறம் அதுலேயே Sub 1, ADT 50, இப்படி நிறைய நெல் ரகங்கள் இருக்கு. இவற்றை சாகுபடி செய்ய விரும்புவோர் கைவசம் விதை இருந்தா மகிழ்ச்சி, இல்லைன்னா விதைய சேகரம் பண்ணணும். ஆடி மாசத்துக்குள்ள விதைக்கணும் இல்லையா. மடி விதையை விட பிடி விதை மேலும்பாங்க. எப்பவும் நம் கைவசம் நமக்குண்டான விதை இருக்கணும்.
5: டேவிட் பால்,
6: நீங்க 1009 நெல்லு தான் சாகுபடி செய்வீங்க. காலத்துல விதை விட ஏற்பாடு செய்யுங்க. காலம் நேரம் தாமதம் செய்ய கூடாது. 1 மில்லி செகண்டின் மதிப்பை ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் வாங்கியவரை கேட்டால் தெரியும். 1 செகண்டின் மதிப்பை, 1 வினாடியின் மதிப்பை விபத்தில் உயிர் தப்பியவரை கேட்டால் தெரியும். 1 நிமிடத்தின் மதிப்பை தூக்கிலிடப்படும் கைதியை கேட்டால் தெரியும். 1 மணி நேரத்தின் மதிப்பை உயிர்காக்க போராடும் மருத்துவரை கேட்டால் தெரியும். 1 நாளின் மதிப்பை அன்று வேலையில்லாத தினக்கூலி தொழிலாளரை கேட்டால் புரியும் தெரியும். 1 வாரத்தின் மதிப்பை வார பத்திரிகை ஒன்றின் ஆசிரியரை கேட்டால் தெரியும். 1 மாதத்தின் மதிப்பை குறை பிரசவம் ஆகும் ஒரு தாயை கேட்டால் தெரியும். 1 வருடத்தின் மதிப்பை தேர்வில் தோல்வியுற்ற 1 மாணவனை கேட்டால் தெரியும். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை. இப்படி காலம் நேரம் பருவம் பார்த்து ஒரு சில வேலைகளை முடிக்கணும். ஜஸ்டிஸ் டிலேய்டு இஸ் ஜஸ்டிஸ் டினைட்னு ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி உண்டு. காலத்தில் கிடைக்க வேண்டிய நீதி தள்ளி போனால் அது கிடைக்காமைக்கு சமமா.
5: டேவிட் பால்,
6: வேலையை விரைவா ஆரம்பிச்சு முடிங்க.

ஆடிப்பட்டத்தில் காய்கறி சாகுபடி செய்வீங்க, வீட்டு தோட்டம் போடுறவங்க உடனடியா நமக்கு தேவையான காய்கறிகளின் விதைகளை வாங்கி ஊனிடணும். நெல் சாகுபடி செய்யறவங்க குறுகிய கால ரகங்களையும் தேர்ந்தெடுக்கலாம். 1009 குண்டு நெல் வேண்டாம்னா அடுத்தபடியா பொன்னிக்கு போகலாம். அதிலும் பிபிடி இருக்கு, அந்த விதைகளையும் சேகரம் செய்யலாம். 3 வருஷத்துக்கு 1 முறை விவசாயிகள் தங்கள் கைவசம் உள்ள விதைகளை தொடர்ந்து

0: தங்கள் கைவசம் உள்ள விதைகளை தொடர்ந்து பயன்படுத்தாம விதைய மாத்திக்கணும். சக விவசாயிகள்கிட்ட கொடுத்து கூட மாத்திக்கலாம், இல்ல விரிவாக்க மையம் ஆராய்ச்சி நிலையங்களுக்கு போகலாம். இதையெல்லாம் காலத்துல செய்யுங்க. நேரத்தை பயன்படுத்தியவன் தோற்றதும் இல்லை, நேரத்தை வீணாக்கியவன் வென்றதும் இல்லை. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை மடல் மாணிக்கம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும், மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
3: ஆரோக்கியமான மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா சாகுபடிக்கு விவசாயிகள் ஆயத்தமாகி வருகிறார்கள். சம்பா தாளடி சாகுபடிக்கு தேவையான நீண்ட கால விதை நெல் ரகங்களான CR 1009 sub 1, சாவித்ரி CR 1009, ADT 51 மற்றும் மத்திய கால ரகங்களான CR 50, TKM 15, நெல்லூர் மகசூரி, திருச்சி 3, CO 56, 57, 58, சம்பா மகசூரி BPT 5204, வெள்ளை பொன்னி, KKM 1 போன்ற விதைகள் தேவையான அளவு வேளாண் விரிவாக்க மையங்களிலும் வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலும் தனியார் விதை விற்பனை நிலையங்கள் மூலமாகவும் விவசாயிகளுக்கு விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் சான்று பெறாத தங்கள் சொந்த விதைகளையும் பயன்படுத்தலாம். எனினும் அந்த விதைகள் தரத்துடன் நல்ல முளைப்புத்திறன் கொண்ட விதைகளா என்பதை திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தில் பரிசோதனை செய்து பின்பு விதைப்புக்கு பயன்படுத்தினால் நல்ல வாளிப்பான பயிர்களை பெற்று உயர் மகசூல் பெறலாம். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் தங்களிடம் இருப்பில் உள்ள நெல் விதைகளின் தரத்தை அறிய 100 கிராம் விதை மாதிரியும் மற்றும் மாதிரிக்கு 80 ரூபாய் கட்டணத்தை நேரிலோ அல்லது மணியார்டர் மூலமாகவோ மூத்த வேளாண்மை அலுவலர் விதை பரிசோதனை நிலையம் 15B பெரிய மில் தெரு விஜயபுரம் திருவாரூர் என்ற முகவரிக்கு அனுப்பலாம். இவ்வாறு அனுப்பப்படும் விதை மாதிரி அனுப்பும் விவசாயியின் பெயர், தந்தை பெயர், முகவரி, அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, பயிரின் வகை, ரகம், குவியல் எண் ஆகியவற்றுடன் விதைகளை துணிப்பையில் வைத்து அனுப்ப வேண்டும். இந்த தகவலை தஞ்சை சரக விதை பரிசோதனை அலுவலர் திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் ஆகியோர் தெரிவித்துள்ளார்கள். திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் மற்றும் மாடித்தோட்டம் அமைத்தல் குறித்த ஒரு நாள் கட்டண பயிற்சி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் நமது வீட்டின் அன்றாட தேவைகளுக்கு ஏற்ப காய்கறி தோட்டம் அமைத்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுடன் நஞ்சில்லா காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. ஆரோக்கியமான வாழ்விற்கு இயற்கை முறை காய்கறி பழங்கள் உற்பத்தி குறித்த தகவல்கள் அளிக்கப்படும். மேலும் மாடித்தோட்டம் அமைப்பு, செயல்முறை, வளர்ப்பு ஊடகங்கள், குளித்தட்டு நாற்றங்கள், பழச்செடிகள் உற்பத்தி ஆகிய தலைப்புகளின் கீழ் செயல் விளக்க பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் பயிற்சி நாளன்று காலை 9 மணிக்கு வந்து பயிற்சி கட்டணம் 590 ரூபாயை நேரடியாக செலுத்த வேண்டும். முன்பதிவு அவசியம். பயிற்சியானது காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும். எனவே ஆர்வமுள்ள விவசாயிகள் இளைஞர்கள் முன்பதிவு செய்து கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 0431 என்ற இணைப்பு எண்ணோடு 29 62 854 மற்றொரு எண் 88 38 12 67 30. எண்கள் மீண்டும் ஒருமுறை 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு

0: 29 62 854, இன்னொரு எண் 88 38 12 67 30 ஆகிய எண்களை அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை நேர்முகம் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி. சரண்யா அவர்கள். இன்று 7:25 மணிக்கு உழவர் உலகத்தில் முதலில் அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து மேன்மையான மேச்சேரி ஆடுகள் சித்திரம் கேட்கலாம். நேயர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக. நிகழ்ச்சிகளை கேட்டு பயன் பெறுங்கள்.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி மாநில செய்திகள்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ஹரியானா மாநிலம் சோனிபட் வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய உயர் செயல் திறன்மிக்க பரம்பிரக்யா என்ற அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டர் மையத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சிறந்த மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் உள்ளிட்ட விருதுகளையும் பிரதமர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 3,336 மாணவர்கள் பட்டங்களை பெறவுள்ளனர். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த நிறுவனங்களில் செமிகண்டக்டர் உட்பட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 61 கல்வி நிறுவனங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு திறனை வளர்ப்பதற்கு மத்திய அரசு ஆதரவளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை ஐஐடி, சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் உள்ளிட்ட முக்கியமான கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் மாநில அரசின் சார்பில் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 7 அமைச்சர்கள் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், சர்க்கரை ஆலைகளுக்கு விவசாயிகள் அளித்த கரும்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலின் போது தவேகா அளித்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கூறினார்.

0: விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதிகள் பணியிடங்களை நிரப்பும் வகையில் 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க கடந்த மே மாதம் உச்சநீதிமன்ற குளிச்சியம் பரிந்துரைத்திருந்தது. இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கப்பட்ட 19 பேரில் 15 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்து காலி இடங்களின் எண்ணிக்கை 9 குறைந்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்ற இத்தொடரில் தன்னைவிட அதிக ரேட்டிங் கொண்ட அமெரிக்கா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி நாட்டு வீரர்களை எதிர்கொண்டு பிரக்யானந்தா வெற்றி வாகை சூடியுள்ளார். இதன் மூலம் சர்வதேச செஸ் அரங்கில் தான் ஒரு சிறந்த சாம்பியன் என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை நிரூபித்து இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இளம் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் வெற்றி பெற தேவையான ஆதரவையும் வழிகாட்டுதலையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வழங்கி வருகிறது என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவ்வழக்கின் முக்கிய இடைத்தரகராக செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஜெயபிரகாஷும் சிபிசிஐடி முன்பு சரணடைந்துள்ளார். முன்னதாக இருவரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இது கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக பாசனத்திற்கு பயன்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த வாரம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 122 அடி வரை உயர்ந்தது. இதனால் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 10:30 மணிக்கு மேல் தேக்கடி தலைமதகு பகுதியில் இருந்து பாசன தேவைக்காக வினாடிக்கு 200 கன அடி வீதமும், குடிநீர் தேவைக்காக 150 கன அடி வீதமும் என மொத்தம் 350 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. 120 நாட்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து 3629 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள 14,707 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: இருவரி செய்திகள். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பரிலா பதவியேற்றுள்ளார். தாய்லாந்தில் பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. சீனா உரிமை கோரும் அருணாச்சல பிரதேசத்தின் 27 பகுதிகள் இந்தியாவிற்கு சொந்தமானது என்பதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி மதுபாலன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நெல் சேமிப்பு கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் காட்டாங்கல் கால்வாய் துர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காஞ்சிபுரம் அருள்மிகு

0: மீனாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. இது திருச்சி FM ரெயின்போ 102.1.
2: நேர்கள் கேட்கவிருப்பது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்.
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
4: இன்று August 8.
5: கோயம்புத்தூர் கிருஷ்ணாராவ் பிரகலாத் என்ற CK பிரகலாத் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1941. பன்னாட்டு நிறுவன மேலாண்மையில் முனைவர் பட்டம் பெற்றவர். மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் வணிக மேலாண்மை பேராசிரியராக பணியாற்றிய பிரகலாத் தமது கல்வி சேவைக்காக 2009 பத்மபூஷன் விருது பெற்றார். 2009 November 8 நடந்த உலக பொருளியல் உச்சி மாநாட்டில் இந்தியா சார்பில் பங்கேற்ற பெருமை பெற்றவர். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1948. முன்னாள் மத்திய அமைச்சரும் மூத்த வழக்கறிஞருமான இவர் தில்லி பல்கலைக்கழகத்திலும் அமெரிக்காவிலுள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலும் சட்டம் பயின்றுள்ளார். மத்திய அரசாங்கத்தில் பல்வேறு பதவிகள் வகித்துள்ள இவர் இந்தியாவின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாகவும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் கபில் சிபல். திரைப்பட நடிகர் ஃபஹத் ஃபாசில் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1982. மலையாளம் தமிழ் தெலுங்கு மொழிகளில் 50 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது, கேரள அரசின் மாநில விருது, பிலிம்பேர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். தமிழில் வேலைக்காரன், விக்ரம் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் தனது இயல்பான நடிப்புக்கு பெயர் பெற்றவர்.

மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் ஜோதிபாசுவின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1914. தனி மனித ஆராதனையை விரும்பாத இவர் தனக்கென வைத்துக் கொண்டது ஒரே ஒரு மெய்க்காப்பாளர் மட்டுமே. மரணம் கண்டு அஞ்சேன், இறுதி மூச்சில் கூட மனித குலத்தின் விடுதலைக்கே என் வாழ்க்கை என்று முழங்கியவர் ஜோதிபாசு. இன்று வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட நாள். ஆகஸ்ட் புரட்சியான இவ்வியக்கம் இந்திய விடுதலைக்கு அடிகோலியது. செய் அல்லது செத்துமடி என முழங்கி 1942 ஆகஸ்ட் 8 தொடங்கி வைத்தார் அண்ணல். அஹிம்சை வழியில் சுதந்திரமடைய காரணமான இவ்வியக்கம் இந்திய சுதந்திர வரலாற்றில் மாபெரும் மைல்கல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கிய நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நிலங்களாலும் மொழியாலும் பண்பாட்டாலும் வாழ்க்கை முறையாலும் வேறுபட்டிருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்ட தேசம் இந்தியா. இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் என்று சூளுரைக்கிற மக்கள்தான் இந்த தேசத்தின் ஆணிவேர். இன்று இந்தியா உலக வல்லரசுகளோடு பொருளாதாரத்திலும் வளர்ச்சியிலும் உற்பத்தியிலும் போட்டியிடும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. உலகத்தையே தலைமையேற்று வழிநடத்தும் அளவுக்கு ஆளுமை பொருந்திய தேசமாக மாறியிருக்கிறது. பல நாடுகள் இந்திய பிரதமரின் வழிகாட்டுதலையும் தலைமை பண்பையும் பாராட்டி தங்கள் தேசத்தின் உயரிய விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார்கள். இந்தியாவோடு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்கி நேசத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்தியா சர்வதேச முக்கியத்துவத்தை வென்றெடுத்திருக்கிறது. வரும் ஆகஸ்ட் 15, 2026 அன்று இந்தியா தனது 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. 80 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசம் அந்நியர்களின் காலனி ஆதிக்கத்தில் சிக்குண்டு சுயம் இழந்து கிடந்தது. இந்தியாவின் எல்லா திசைகளிலும் விடுதலைக்கான பேரெழுச்சி உருவானது. தங்கள் ஆன்மாவை உருக்கி இந்தியர்கள் நிகழ்த்திய சத்தியாகிரக போராட்டத்திற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள். இந்தியா சுதந்திர தேசமானது. 1947 ஆகஸ்ட் 15 என்பது இந்தியாவுக்கு மற்றும் ஒரு நாள் அல்ல. அதுதான் இந்தியா என்ற தேசம் மறுகட்டமைப்பு செய்வதற்கான அடித்தளம் உருவான நாள். புதிய இந்தியாவின் கனவுகளுக்கு நம் தலைவர்கள் உயிர் கொடுத்த நாள். நம் தியாக தலைவர்கள் உருவாக்கிய சத்தியாகிரகத்தின் வெம்மை அந்நியர்களின் இதயத்தை தாக்கி அடிமை தலையை அறுத்த நாள். இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் அந்த திருநாளை ஒவ்வொரு இந்தியரும் திருவிழாவைப் போல உணர்வு பூர்வமாகவே கொண்டாடுவார்கள். கடந்த 80 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி என்பது பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய வளர்ச்சியாகும். சற்றேறக்குறைய 200 ஆண்டுகள் காலனி ஆதிக்கத்தின் பிடியில் சிக்குண்டு முடங்கி கிடந்த தேசம் அடுத்த 80 ஆண்டுகளில் வீறு கொண்டு எழுந்து உலகின் ஆகப்பெரிய ஜனநாயக சக்தியாக உலகை வழிநடத்தும் வல்லமை மிக்க நாடாக எழுந்து நிற்பது சாதாரணமல்ல. சுதந்திரம் பெற்றபோது இந்தியாவின் மக்கள் தொகை சுமார் 34 கோடி. இந்த 80 ஆண்டுகளில் உலகின் ஆகப்பெரிய மனித வளம் கொண்ட தேசமாக இந்தியா வளர்ந்திருக்கிறது. சுமார் 145 கோடி இந்தியர்கள் உணர்வால் ஒருங்கிணைந்து இந்த தேசத்திலே வாழ்கிறார்கள். சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 17 கோடி. இன்று 100 கோடிக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இந்திய பொது தேர்தல்களில் தங்கள் பிரதிநிதிகளை உரிமையோடு தேர்வு செய்கிறார்கள். 80 ஆண்டுகளுக்கு முன்பு உள்நாட்டு உற்பத்தியில் மிகவும் பின்தங்கியிருந்த இந்தியா இன்று உலகின் முன்னணி பொருளாதாரங்களில் ஒன்றாக மாறியிருக்கிறது. அக்காலத்தில் வேளாண்மையை மட்டுமே பிரதானமாக நம்பியிருந்த நம் தேசம் இன்று தொழில், சேவை,

தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி, விண்வெளி உள்ளிட்ட பல துறைகளிலும் மிக பெரும் வளர்ச்சியை எட்டியிருக்கிறது. தனிநபர் வருமானம் உயர்ந்து இந்தியர்களின் வாழ்க்கை தரம் பெருமளவு மேம்பட்டுள்ளது. சுதந்திரம் பெற்ற காலத்தில் 12 முதல் 18% இருந்த இந்தியர்களின் கல்வியறிவு விகிதம் இன்று 75% மேல் வளர்ச்சி பெற்றுள்ளது. இப்படி இன்னும் பல்வேறு துறைகளிலும் சுதந்திர இந்தியா எட்டியிருக்கிற வளர்ச்சி என்பது அபரிமிதமானது. சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகளை கொண்டாடும் இந்த தருணத்தில் விக்சித் பாரத் என்ற மாபெரும் கனவோடு இந்தியா நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்த வளர்ச்சியை நோக்கி பயணப்படும் நம் தேசத்தில் 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை கோலாகலமாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு நாட்டின் எல்லைகளை அதன் வரைபடம் வரையறுக்கலாம், ஆனால் அதன் ஆன்மாவை வரையறுப்பது அதன் தேசிய கொடியே என்பார்கள். அதற்கேற்ப நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சுதந்திர தினத்திற்காகவும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார். இந்த இயக்கத்தில் இணையுமாறு இளைஞர்களையும் குடிமக்களையும் உரிமையோடு அழைத்திருக்கிறார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் 2022 ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நடைபெற்ற ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஆண்டு 80ஆவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 5ஆவது ஆண்டாக இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் முன்னெடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி, ஒவ்வொரு இதயத்திலும் தேசப்பற்று என்பதே இந்த இயக்கத்தின் முத்தாய்ப்பான நோக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் நாளை ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் ஒவ்வொரு இந்தியரும் அவரவர் வீட்டில் தேசிய கொடியை ஏற்றி நம் தேசத்தின் உணர்வோடு கலக்க வேண்டும். அந்த கொடியோடு செல்ஃபி எடுத்து அதிகாரப்பூர்வ இயக்கத்தில் பகிர்ந்து ஒற்றுமையை பறைசாற்ற வேண்டும். உங்கள் ஊரில் இருக்கும் பள்ளி, கல்லூரி மற்றும் சமூக இயக்கங்கள் முன்னெடுக்கும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தேசப்பற்றாலும் உணர்வாலும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும். ஹர் கர் திரங்கா செல்ஃபியை பதிவேற்றுவது மிகவும் எளிது. உங்கள் வீட்டில் தேசிய கொடியை ஏற்றுங்கள். கொடியுடன் ஒரு தெளிவான செல்ஃபி எடுங்கள். ஹர்கர் திரங்கா .com என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை திறந்து அப்லோட் யுவர் செல்ஃபி என்ற பொத்தானை அழுத்துங்கள். உங்கள் பெயர் மற்றும் மொபைல் எண் உள்ளிட்ட விவரங்களை நிரப்பி நீங்கள் எடுத்த செல்ஃபி புகைப்படத்தை அப்லோட் செய்யுங்கள். பதிவேற்றம் முடிந்ததும் உங்கள் பங்களிப்பு சான்றிதழை பதிவிறக்கம் செய்து சமூக வலைதளங்களில் பகிருங்கள். இந்தியாவின் தேசிய கொடி என்பது பல தலைமுறைகளின் தியாகம், நம் ஜனநாயகத்தின் வலிமை, நாட்டின் ஒற்றுமையை நினைவூட்டும் உயர்ந்த தேசிய சின்னம் அது. இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்தை மக்களின் நேரடி பங்கேற்புடன் கொண்டாடும் இந்த தேசிய முயற்சியில் குடும்பங்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றி அதன் பெருமையையும் பொறுப்பையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இதில் பங்கேற்று தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும். தேசிய கொடியின் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு ஆழமான பொருள் உள்ளது. மேலிருக்கும் காவி நிறம் தியாகத்தையும் தன்னலமற்ற சேவையையும் குறிக்கிறது. நடுவில் உள்ள வெண்மை நிறம் உண்மை, அமைதி மற்றும் நேர்மையின் அடையாளமாகும். அதிலுள்ள அசோக சக்கரம் இடைவிடாத முன்னேற்றத்தையும் நீதியையும் உணர்த்துகிறது. கீழிருக்கும் பச்சை நிறம் வளம், நம்பிக்கை மற்றும் இயற்கையுடனான இணைப்பை குறிக்கிறது. இந்த 3 நிறங்களும் இணைந்து இந்தியாவின் உயரிய லட்சியங்களை வெளிப்படுத்துகின்றன. தேசிய கொடியை ஏற்றும் போது பிளாக் கோட் ஆஃப் இந்தியா மற்றும் தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971 ஒவ்வொரு குடிமகனும் கடைபிடிக்க வேண்டும். கொடியை எப்போதும் மரியாதையுடன் கையாள வேண்டும். எந்த நிலையிலும் தரையிலோ தண்ணீரிலோ தேசிய கொடி படக்கூடாது. பயன்படுத்தி முடித்த பிறகு தேசிய கொடியை மரியாதையுடன் மடித்து பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். சேதமடைந்த கொடியை மரியாதைக்குரிய முறையில் அகற்ற வேண்டும். கொடியை கிடைமட்டமாக காட்சிப்படுத்தும் போது மேலே காவி, நடுவில் வெள்ளை, கீழே பச்சை நிறம் இருக்க வேண்டும். 24 ஆரங்களை கொண்ட அசோக சக்கரம் தெளிவாகவும் சரியான வடிவிலும் இருக்க வேண்டும். தேசிய கொடியை அலங்கார பொருளாகவோ, ஆடையாகவோ, மேசை விரிப்பாகவோ, விளம்பரத்திற்காகவோ, வணிக நோக்கத்திற்காகவோ பயன்படுத்தக்கூடாது. தேசிய கொடி அனுமதிக்கப்பட்ட பொருட்களால் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேசிய கொடியை அவமதிப்பது அல்லது பிளாக் கோட் விதிகளை மீறுவது தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971 கீழ் குற்றமாகும். இதற்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள்

0: வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். இல்லந்தோறும் தேசிய கொடி என்பது ஒரு விழாவோ ஒரு இயக்கமோ அல்ல, அது ஒரு பொறுப்புணர்வின் வெளிப்பாடு. சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறவும், நாட்டின் வளர்ச்சியில் மக்கள் தங்களின் பங்களிப்பை உணரவும் இந்த இயக்கம் ஊக்கமளிக்கிறது. நாட்டின் முன்னேற்றம் என்பது அரசின் முயற்சியால் மட்டும் உருவாகாது, பொறுப்புள்ள குடிமக்களின் பங்களிப்பாலும் அது வலுப்பெறும் என்ற செய்தியை இந்த இயக்கம் எடுத்துரைக்கிறது. 2026 ஆம் ஆண்டின் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தேசிய கொடியை வீடுகளில் ஏற்றும் நிகழ்வை தாண்டி இந்தியர்களின் மனங்களில் ஒற்றுமை, பொறுப்பு, தேசப்பற்று மற்றும் ஜனநாயகத்தின் மதிப்புகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒரு மக்கள் இயக்கமாக மாறியிருக்கிறது. ஒவ்வொரு இல்லத்திலும் பறக்கும் தேசிய கொடி இந்தியாவின் பெருமையையும் அதன் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையையும் உயர்த்தி பறக்கச் செய்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நாம நடக்கிற பாதையில நம்மள கால் தடுக்கி விழ வைக்கிற கற்கள் தான் நாம அடுத்த அடிய எப்படி எடுத்து வைக்கணுங்கிறத நமக்கு கத்துக் கொடுக்கும். சில நேரங்கள்ல ஓ நமக்கு கால் இருக்கா அப்படிங்கறத கூட ஞாபகப்படுத்தும். மறக்காதீங்க, சோதனைக்குள்ளதான் சாதனையும் இருக்கு. இந்த சிந்தனையோட இப்ப வருது காலை மலர் திருச்சி FM Rainbow 102.1.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால், இந்திய கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து இந்திய தூதரக அலுவலகங்கள், கப்பல் போக்குவரத்து அமைச்சகம், வளைகுடா நாடுகளின் கடல்சார் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகளுக்கு உதவ 24 மணி நேரமும் செயல்படும் உதவி மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், ரயில் பயணத்தின்போது வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து குறைவான புகார்களை வருவதாக கூறினார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியதாக கடந்த 3 ஆண்டுகளில் IRCTC சார்பில் 5,13,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ரயில் பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவு தரமான சமையல் கூடங்களில் தயார் செய்யப்படுவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மும்பையில் இன்று திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது மகாராஷ்டிரா மாநில நகர்ப்புற கூட்டுறவு நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம், தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்திற்கு இடையே அமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. கூட்டுறவு வங்கித் துறையில் இணைய பாதுகாப்பு தொழில்நுட்ப திறனை மேம்படுத்த இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சர்வதேச நிதி தொழில்நுட்ப திருவிழாவில் பேசிய அவர், அனைவருக்கும் வங்கிக் கணக்கு போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் நிதி அதிகாரம் அளித்தலில் நாடு முன்னேறியுள்ளதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு குவாண்டம்

0: தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு ஆகியவை நிதி தொழில்நுட்பத்துறையின் அடுத்தகட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் தனியார் பங்களிப்பை அரசு அனுமதித்ததன் விளைவாக விண்வெளித்துறையில் நாடு பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல தேர்வுகளில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நிஷிகாந்த் துபே, மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய நிர்வாக தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சினை எழுப்பப்படும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் போராட்டம் நடத்திய மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்களின் போது உயிரிழந்தவர்கள் குறித்து முறையான மற்றும் நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளார். அமைதியான முறையில் போராடியவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். உள்ளூர் சட்டமன்ற தேர்தலில் வெளியாட்களுக்கு இடஒதுக்கீடு செய்யும் பாகிஸ்தான் அரசின் முடிவை எதிர்த்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கடந்த வாரம் போராட்டங்கள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. சிவசாகர், நாகுன், சோனிப்பூர், லக்கிப்பூர், ஜோஹாட் உள்ளிட்ட 13 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் கோலாகட் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு 59,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,000 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் 10,700 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. சாலைகள் மற்றும் பாலங்களும் சேதமடைந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மருத்துவ உபகரணங்கள் சந்தை மதிப்பு 2047 ஆண்டுக்குள் 250 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த சந்தை வளர்ச்சி அடைந்து வருவதாகவும் தற்போது 14 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அந்த அமைப்பின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் சுகாதார தேவைகள், மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பங்களின் பயன்பாடு, உள்நாட்டு உற்பத்திக்கான அரசின் ஆதரவு ஆகியவை விரைவான வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக உள்ளதாக இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் கூறியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி திரிபுரா மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு பிரஜேஷ் பாண்டே அறிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி செப்டம்பர் 15 முதல் அக்டோபர் 14 வரை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 21 அன்று வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என்றும் திரு பிரஜேஷ் பாண்டே தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா, நவோதய வித்யாலயா மற்றும் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகளில் 2 கட்ட மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. இம்மாதத்தின் 3 வாரத்திலிருந்து படிப்படியாக இந்த முடிவுகள் வெளியிடப்படும் என்று சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. தேர்வு எழுதியவர்கள் வதந்திகளையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் தவிர்க்குமாறும், அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் மட்டுமே தேர்தல் முடிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் சிபிஎஸ்இ கேட்டுக் கொண்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோரிக்கோடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அம்மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் மழை

0: அடித்து வருகிறது. கடலோர பகுதிகளிலும் லட்சத்தீவு பகுதிகளிலும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இப்போட்டி இன்று காலை மணி 11:30 நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பெயர் ஊர் பெயரோட பிடிச்ச பாட்டையும் சேர்த்து 938-546-102.1 எனக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. காலைமலர் கேட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்ட மக்கள் குறை தீர்க்கும் முகாம் ஒவ்வொரு மாதமும் பொதுவாக பார்த்தீங்கன்னா 2வது சனிக்கிழமைகளில் காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் அந்தந்த வட்ட வழங்கல் அலுவலகங்களில் நடத்தப்படுது. இந்த முகாமில் மின்னணு குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம், பெயர் திருத்தம் செய்கிறது, உறுப்பினர் சேர்த்தல் அப்புறம் நீக்குதல் மற்றும் புகார்களை அளித்து தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த செய்தியை நினைவுபடுத்தி திருச்சி மற்றும் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனுப்பியிருக்காங்க. அதனால மக்கள் இந்த முகாமை பயன்படுத்தி நீங்க தீர்வு காணலாம். தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை, தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை, சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை அப்புறம் குடும்ப அட்டை இல்லாத பழங்குடியின மக்கள் இணைய வழி வாயிலாக விண்ணப்பித்து பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் நத்துக்குழிப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்திலையும் வாழவந்திக்கோம்பை ஊராட்சி மன்ற அலுவலகத்திலையும், அதே மாதிரி கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி தாந்தோணி வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் நடக்க இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலம் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் விடுபட்ட மற்றும் புதிய தூய்மை பணியாளர்களை உறுப்பினர்களாக

0: நல வாரியத்தில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிமங்கலம் மற்றும் நீடாமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காலை 10 மணிக்கு நடக்க இருக்கு. கரூர் மாவட்டத்தில் இருக்கிற 157 கிராம ஊராட்சிகள்லையும் வர 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்னைக்கு கிராம சபை கூட்டம் நடக்க இருக்கு. அதனால பொதுமக்கள் இந்த கூட்டத்தில் தவறாம கலந்துகிட்டு பயன்பெறணும் அப்படின்னு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர்.
1: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.
3: தாய்ப்பால் ஒரு முழுமையான உணவு, இயற்கையால வடிவமைக்கப்பட்டது. குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அடிப்படை தாய்ப்பால் தாங்க. அதனால தாய்ப்பால் குடுப்போம், குழந்தையுடைய ஆரோக்கியத்தை காப்போங்க. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள். வணக்கம் டாக்டர். தாய்ப்பால எவ்வளவு நாள் குடுக்கலாம், தாய்ப்பாலை நிறுத்தணும்னா என்ன செய்யணும் டாக்டர்?
4: 6 மாசத்துல இருந்து 12 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் தான் ஒரு மேஜர் நியூட்ரிஷன். நம்ம சாலிட்ஸ் ஆரம்பிக்கிறோம்னா இனிஷியலா ஸ்லோவா தான் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு ஃபுட், 2வது மாசம் 2 மீல்ஸ், 3வது மாசம் 3 மீல்ஸ் அப்படின்னு சொல்லி 5-6 மந்த்ஸ் கடந்ததுக்கு அப்புறம் 12th மந்த், தட் இஸ் 1 இயர் குழந்தை ஆகும் போது 3 மீல்ஸ் 2 ஸ்நாக் கொடுப்போம். பை தென் குழந்தை வந்துட்டு நம்ம வீட்டுல என்ன சமைக்கிறோமோ அதெல்லாமே சாப்பிட பழகிக்கும். 1 வயசு கழிச்சு நீங்க தாய்ப்பால் தாராளமா கண்டினியூ பண்ணுங்க. 2 வயசு வரைக்கும் அட்லீஸ்ட் கொடுக்கணும். 2 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் எவ்வளவு நாள் விருப்பம் இருக்கோ அவ்வளவு நாள் தரலாம். இதுக்குள்ள கண்டிப்பா நிறுத்தணும்ன்றது இல்ல. அம்மாவும் குழந்தையும் எவ்வளவு நாள் விருப்பப்படுறாங்களோ அவ்வளவு நாள் வரைக்கும் தாய்ப்பால் தாராளமா தரலாம். சோ கவுஸ் மில்க்ன்றது 1 வயசு வரைக்கும் கண்டிப்பா கிடையாது. 1 வயசுக்கு அப்புறம் தாய்ப்பால் குடுக்கறீங்கன்னா கவுஸ் மில்க் தேவைப்படாது. குழந்தைக்கு கால்சியம் ரிச்சான அதர் ஃபுட்ஸ், கர்ட், பன்னீர், இந்த சீஸ் அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்கலன்ற பட்சத்துல நீங்க கவுஸ் மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா நீங்க அப்போ மாட்டுப்பால் கொடுத்துக்கலாம். சோ கவுஸ் மில்க்கு நீங்க 1 வயசு கழிச்சு கொடுக்கும் போது குவான்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 வயசுக்கு மேல நீங்க கவுஸ் மில்க் கொடுக்கும் போது less than 400 ml தான் இருக்கணும் கவுஸ் மில்க். சோ அதிகமா நம்ம கவுஸ் மில்க் கொடுக்கறோமோ இல்ல 1 வயசுக்கு கீழே நீங்க கவுஸ் மில்க் கொடுத்தீங்கன்னா அந்த மில்க வந்து குழந்தையால டைஜஸ்ட் பண்ண முடியாது. இன்னொன்னு என்னன்னா இந்த ரத்த சோகை, அது குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. மலச்சிக்கல், அதுவும் வர வாய்ப்பு இருக்கு. சோ 1 வயசுக்கு கீழே கண்டிப்பா கவுஸ் மில்க் அவாய்ட் பண்ணிருங்க. தாய்ப்பால் நிறுத்தணும்னு நினைக்கும் போது டக்குன்னு நிறுத்தக்கூடாது. ஏன்னா உங்க உடம்பும் அதுக்கு ஒத்துழைக்கணும், குழந்தையும் அதுக்கு ஒத்துழைக்கணும். சோ நிறுத்துறதுன்றது நம்ம ஜென்டில் வீனிங் சொல்லுவோம். மெதுவா பொறுமையா கொஞ்ச நாள் எடுத்து 1 மந்த் 2 மந்த்ஸ் கூட டைம் எடுத்துக்கிட்டு நீங்க வீன் ஆஃப் பண்ணலாம். தாய்ப்பால் நிறுத்தும் போது பகல் நேரத்துல வந்து குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் கொடுக்கற டைம்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு உணவோ, இல்ல அவங்களுக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் மில்க் மாதிரி வேற ஏதாவது ஒரு மில்கோ, இல்ல அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு பொம்மையோ அவங்களுக்கு அந்த ஞாபகம் வராம இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஃபீடா தான் ஆரம்பிக்கணும். சோ முதல் வாரம் வந்து நீங்க பகல்ல ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு ஃபீட வந்துட்டு ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஒரு 3 நாள் கழிச்சு இன்னொரு ஃபீட். சோ ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க. 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் ஒரு ஃபீட கம்மி பண்ணணும். நீங்க இனிஷியலா நீங்க வந்து ஃபீட மொத்தமா கம்மி பண்ணாம குழந்தை ஒரு 10 நிமிஷம் குடிக்குதுன்னா ஒரு 5 நிமிஷம் குடிச்சு எடுக்கலாம். டைமிங்க கூட முதல்ல கம்மி பண்ணிட்டே வரலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபீட கட் பண்ணலாம். சோ ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கணும். நீங்க சடனா அப்படி ஸ்டாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகலாம்னா பால் கட்ட ஆரம்பிச்சிடலாம். அங்கங்க கட்டி வரலாம், மாஸ்டைட்டிஸ் சொல்லலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம். சோ உங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் ஆபத்தான இதுதான். பிளஸ் குழந்தைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து மென்டலி அவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது. சோ அவங்களுக்கும் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஒரு ஹக்ஸ் கொடுங்க. தாய்ப்பாலுக்கு பதிலா அவங்களை கட்டி பிடிக்கிறது, அவங்களுக்கு ஒரு கிஸ் கொடுக்கறது, நான் இருக்கிறேன்னு உங்களோட பிரசன்ஸ காமிங்க. சோ அவங்களும் அதுக்கு வந்து கன்வின்சிங்கா மெதுவா வருவாங்க. ஒன்ஸ் இந்த டே டைம் எல்லாம் வீண் ஆயிடுச்சுன்னா நைட் ஃபீட்ஸையும் அதே மாதிரி ஸ்லோவா ஃபர்ஸ்ட் அவங்க 10 மினிட்ஸ் சக் பண்றாங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொண்டு வாங்க. அப்புறம் ஜென்டலா வந்து நைட்ல ஒரு 4 தடவை குடிக்கிறாங்கன்னா எவ்ரி 3 டேஸ் 4 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு ஃபீடா மெதுவா கட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஸ்லோவா ஒவ்வொரு 1 மந்த் 2 மந்த்ஸ் நீங்க மில்க வந்து ரெடியூஸ் பண்றது இட்ஸ் வெரி குட். எப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணலாம்னா, நீங்க விரும்பும் போதும் உங்க குழந்தை விரும்பும் போதும்.

0: மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக தாய்ப்பால் கட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல.
1: தாய்ப்பாலின் நன்மைகளை குறித்து நாளைய மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேர்களே, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில் நாட்டுப்புற இசையின் நாதம் தவில் நையாண்டி மேள இசைக்கலைஞர் ஆர் ஐயப்பன் அவர்கள் நம்ம கூட பேசியிருக்காங்க. நீங்களும் பேசலாம். நேர்களே, 0431-246-101, 240-102 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்கள் கேள்விகளை நீங்கள் குரல் பதிவாகவோ அப்படி இல்லைனா தட்டச்சு செய்தோம் 938-546-102 எண்ணுக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேரம் 7:45 ஆகுதுங்க. காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்போ திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தக்காளி 1 கிலோ 24 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கத்தரிக்காய் 60, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 1 கிலோ 46 ரூபாய், கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 80, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 1 கிலோ 54 ரூபாய், மொச்சைக்காய் 60, சுரைக்காய் 30, சௌசௌ 36, புடலங்காய் 50, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 1 கிலோ 36 ரூபாய், நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 100, சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய், கேரட் 94, முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 54, காலிஃபிளவர் பூ 1 45 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 5 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 100 ரூபாய், பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 280, ஆரஞ்சு 150, மாதுளை 240, திராட்சை 1 கிலோ 120 ரூபாய். தொடர்ந்து இணைஞ்சிருங்க காலை மலரோட.

மலர் கேட்டுட்டு இருக்கோம். திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் பாத்தீங்கன்னா 1 கிராம் 13,900 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 250 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுது.

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: காலை மலர்ல நிறைவா இன்னைக்கான வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய மிதமான மழையும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அதனால மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க. நேர்களே, அடுத்ததா இதே ராகம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க பெயர் ஊர் பெயரோட 938 546 102 1 எண்ணுக்கு வாட்ஸ்அப்

0: இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப் பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லி இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பட்டங்களை வழங்கி உரையாற்றுகிறார். 587 முனைவர் பட்டம் உட்பட 3000 மேற்பட்ட மாணாக்கருக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. ஐஐடி வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிதிறன் கணினி கட்டமைப்பையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேலும் 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ ரமணாசிரமத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இதனையடுத்து திருவண்ணாமலை நகரில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. 120 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நாமக்கல் மாவட்டம் பாச்சலில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று ஆள் தேர்வு செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டம் பாச்சல் பகுதியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று காலை 10 மணி அளவில் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் பள்ளி கல்வி முடித்தோர், டிப்ளமோ, ஐடிஐ பட்டதாரிகள் மற்றும் பொறியியல் பட்டதாரிகள், தையல் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சி பெற்றவர்கள் கலந்து கொண்டு பணி வாய்ப்பை பெறலாம். 150 மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு 10,000 மேற்பட்ட பணி காலி இடங்களை நிரப்ப உள்ளனர். வேலை வேண்டி விண்ணப்பிப்போர் உரிய கல்வி சான்றுகள், ஆதார் அட்டை ஆகியவற்றுடன் கலந்து கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் நியாய விலை கடைகளில் இதுவரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் இன்றும் நாளையும் நடைபெறும் சிறப்பு முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வீரமலைப்பாளையத்தில் இன்று முதல் வரும் 16 தேதி வரை துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற உள்ளதால் பொதுமக்கள் நடமாட்டம் மற்றும் கால்நடை மேய்ச்சலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் செயின்ட் லூயிஸ் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் பிரஜானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்குதல் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் 45 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் டிட்லி மாஜி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஓடி ஓடி உழைப்பதற்கு மட்டும் இந்த வாழ்க்கை இல்லைங்க, அப்பப்ப நின்னு நிதானிச்சு இந்த உலகத்தை ரசிக்கிறதுக்கு தான். ஆயிரம் விஷயங்கள் நம்மள மன அழுத்தத்துக்கு ஆளாக்குனாலும் சின்ன சின்ன விஷயங்களை நாம ரசிச்சாலே போதுங்க, மனசு லேசாயிரும். இப்போ உங்க மனச லேசாக்கி உற்சாகப்படுத்த வருது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதயராகம்.

நேர்களே 938 546 102 1 என்ற கட்சவின் மூலமா உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடலை கேளுங்க. இந்த நாள சந்தோஷமா கொண்டாடுங்க. முதல் பாடல தர்பார் படத்துல இருந்து கொடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் முத்தரசனலூர் நவீன் சுந்தர் இவங்களுக்கான பாடல் அந்த நேர்க்கு.

0: சும்மா கி
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி

0: கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: நிறைந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி நடுத்தரிலிருந்து ஸ்ரீனிவாசன், துர்கா தேவி, அவினேஷ், ஹரிகரன் இவங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குது. கரைக்குட்டி சிங்கம் படத்திலிருந்து

0: In free for consumers and small merchants, clarifies APEX digital payments body, PCI. India rejects objections raised by a US lawmaker on proposed FCRA bill, says legislation in country's internal matter. Jharkhand government holds first formal talks with protesting students over alleged irregularities in recruitment examinations. US Senate passes Russia sanctions bill seeking 100% tariff over five countries. And heavy to very heavy rainfall likely over East Rajasthan and Odisha today. And with that, we end the morning news. Have a nice day.
1: இன்னிசை கீதங்களை கேட்கும் நேரம் சொர்க்கம். அதே நாளும் உங்களுக்கு வழங்குவது 102.1 ரெயின்போ எஃப்எம். நேர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 to 15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
9: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
10: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
3: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
4: பாடல் வருது கேளுங்க.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. அடுத்ததா கட்சிவின் மூலமா விருப்ப பாடலை கேட்டுக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல இருந்து பிரகாஷ், ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ் இவங்களுக்கான பாடல் வருது. நிலவுக்கு என்னடி என் மேல் கோபம் படத்துல இருந்து.
1: மனசுல சோகம்

0: நேர்களை நாம தொடர்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா வசந்த் அழைப்புல நாட்டுப்புற இசையின் நாதம். தவிலிசை கலைஞர் ஆர் ஐயப்பன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னெடுப்புக்கு 4-3-1 உங்களுடைய கேள்விகளை 938-546-102-1 அப்படிங்கிற இந்த கட்சுவேனுக்கும் அனுப்பி வைக்கலாம். அடுத்ததா வசந்த் அழைப்பில் நாட்டுப்புற இசையின் நாதம். தவில் இசை கலைஞர் நையாண்டி மேல இசை கலைஞர் ஆர் ஐயப்பன் அவர்கள் பங்கேற்க காத்திருக்காங்க. கேட்டுட்டு இருக்கோம் இதயராக.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால் சைபால்.

0: ஒரு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சுலபமான வழி என்ன? முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் மனுஷன் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு வழிகளை தான் கையாள வேண்டியிருக்கு. கைரேகை அதுக்கு ரொம்ப உபயோகப்படுது. கைரேகைகள் வந்து ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. பல் வரிசையும் அப்படி தான். ஏமாத்துறவங்க அதிகமாக போனால் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது. பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்பம். இதை உபயோகப்படுத்தி சில பாதுகாப்பு உத்திகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அமெரிக்காவில். வீட்டுக்கு சொந்தக்காரர் குரல் கொடுத்தா கதவு திறக்கும், அல்லது அவர் கை வச்சா கதவு திறக்கும். மற்றவங்க யார் என்ன பண்ணாலும் கதவு திறக்காது. இது ஒரு முறை. அவரோட குரல் அல்லது கைரேகை ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்தில் ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டிருக்கும். இவர் குரல் கொடுக்குறப்போ அல்லது கையை வைக்கிறப்போ அதை ஒப்பிட்டு பார்த்து சரியாக இருந்தால் கதவு திறக்கிறது மாதிரி ஒரு ஏற்பாடு. இதே மாதிரி ஒருத்தரோட விழித்திரையில் உள்ள இரத்த குழாய அமைப்பு பாருங்கள், அது கூட ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. அதனால் அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய சாதனங்களும் இப்போ பழக்கத்துக்கு வந்தாச்சு. கைரேகையை ஒப்பிடுற சாதனத்தை விட விழித்திரை இரத்த குழாய் அமைப்பை அடையாளம் காணுற சாதனம் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப நுட்பமானது. இது வந்து நம்பத்தகுந்தது. ஒரு ஆளை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எடுத்துக்கிற நேரம் வந்து ஒரு வினாடி தான். ஒரு கருவி இருக்கும், அதில் உள்ள ஒரு சிறு துளையில் கண்ணை வச்சு பார்க்கணும். உடனே இந்த சாதனம் குறைந்த சக்தி உள்ள இந்த அக சிவப்பு ஒளியை பாய்ச்சி அவரது விழித்திரையின் இரத்த குழாயை ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே அதோட நினைவு பெட்டகத்தில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறோமே அந்த அமைப்புகளோடு இதை ஒப்பிட்டு பார்த்து சரியான ஆள் தானா இல்லையா அப்படின்னு அடையாளம் காட்டிவிடும். குரலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறதும் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறைகளில் ஒன்று. ஒரு நபரோட குரலை டிஜிட்டல் குறியீடுகளை மாற்றி பதிவு பண்ணிக்கிட்டு மீண்டும் அதே குரலை வந்து இனங்காணக்கூடிய சாதனங்கள் ஏற்கனவே அமெரிக்காவிலெல்லாம் விற்பனைக்கு வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட அந்த சாதனை சரியாகவே கண்டுபிடிச்சிருமா. குரலை மாற்றி பேசுகிறவங்க கூட இந்த கருவியை ஏமாற்ற முடியாது. இதை ஆஸ்பத்திரிகள், வங்கிகளில் உள்ள இரும்பு பெட்டக காப்பறைகள் இங்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம். குழந்தைகள் உள்ள இடங்களுக்கு இது ரொம்ப உபயோகப்படும். கதவு பூட்டிக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, கதவை திறக்கிறதுக்கு சாவி உபயோகப்படுத்த தெரியாத குழந்தைகள் குரல் எழுப்பியே கதவை திறந்துட முடியும். எதிர்காலத்தில் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறை இன்னும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸ்டியரிங்கை வந்து தொட்டதுமே காரு ஸ்டார்ட் ஆகிடும், சாவி வேண்டியதில்லை. காரு சொந்தக்காரரை தொட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும், வேறு யாராவது தொட்டால் ஸ்டார்ட் ஆகாது. ஒரு மனுஷனோட நடை, அவர் டைப் ரைட்டரை தொடுகிற விதம், இதையெல்லாம் வச்சு கூட ஆளை வந்து அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பம் வரலாம். என்னதான் தொழில்நுட்பம் வளரட்டும், குடும்பத்துக்குள்ளே நடக்கிற திருட்டுகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டில் பெட்டியில் இருந்த பணம் காணாமல் போச்சு, வீட்டுக்காரரோ அல்லது பையனோ தான் எடுத்துருக்கணும். பெட்டியை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்காரம்மா, இதிலிருந்து பணத்தை எடுத்தது நிச்சயமாக என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்ல முடியல. அவங்களால யோசித்தாங்க, என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்களேன்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக வந்து இந்த பணத்தை எடுத்தது என் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டாங்க அந்த அம்மா. இது கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வீட்டுக்காரருக்கு இது ரொம்ப பெருமையாக இருந்தது. அது எப்படி அவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், பெட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது, இவர் எடுத்திருந்தாருன்னா அப்படி மிச்சம் வச்சுருக்க மாட்டார், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம்.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

இதே ராகம் நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் அரியமங்கலத்திலிருந்து ராஜலட்சுமி கேட்டிருக்கிறாங்க. விஸ்வாசம் படத்துல இருந்து வருது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதி

0: தள்ளுபடி தள்ளுபடி.
1: நேரம் காலை 9 மணி. வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கத் துறைகளில் டெல்லி இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் மிகப்பெரிய பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். டெல்லி ஐஐடியின் 57வது பட்டமளிப்பு விழாவில் தாம் கலந்து கொள்வது குறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நாட்டின் முன்னணி கல்வி நிறுவன மாணாக்கர் மற்றும் ஆசிரியர்களை சந்திப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கி கட்டமைப்பை வலுப்படுத்தி இத்துறையில் சுயசார்பை உறுதி செய்யும் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் மும்பையில் இன்று நடைபெறுகிறது. மும்பை பங்கு சந்தை சர்வதேச மையத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சிறப்புரையாற்றுகிறார். அனைத்து மாநில கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள், ஆலோசகர்கள் உள்ளிட்ட உயரதிகாரிகள் இதில் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் மது விற்பனையை அதிகரிக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை என மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், டிஜிட்டல் முறையில் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை முன்பதிவு செய்யும் வசதி விற்பனையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் என்றார். விழுப்புரம் மாவட்டத்தில் நியாயவிலைக் கடைகளில் கைவிரல் ரேகை பதிவிற்கான சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அந்தியோதயா அன்னயோஜனா திட்டத்தில் பயனடையும் பயனாளிகள் மற்றும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் இருப்பு குறித்து அதன் கைரகை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கான சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் நடைபெறுகிறது. காலை முதல் மாலை வரை நடைபெறும் இந்த சிறப்பு முகாமில் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டு தங்கள் கைரகையினை பதிவு செய்ய வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தோட்டப்பட்டி இடையே மயூர ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பால கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். இப்பணிகளை ஆய்வு செய்த அவர், மாவட்டத்தில் ஆவாரம்பூ, சங்குப்பு, முருங்கை இலை உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி மூலிகை தேநீர் பொடி தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக கூறினார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 10,800 கன அடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 6,000 கன அடியாக உள்ளது. திருச்சி மாவட்டம் மனச்சநல்லூர் திருப்பஞ்சேலி அருள்மிகு நீலிவனேஸ்வர திருக்கோவில் ஆடிப்புற திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் அஷ்மிதா ரக்ஷிதா ஸ்ரீயை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நீங்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

மொழிக்கு மொழி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தமிழரோட பாரம்பரியத்தை முழக்கமா இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்றதுதான் நாட்டுப்புற இசை. நம்ம பாரம்பரிய இசையோட அழக உங்க இல்லங்களுக்கும் இதயங்களுக்கும் இன்னைக்கு வசந்த அழைப்பு கொண்டு வரப்போகுது. ஆமாங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில நாட்டுப்புற இசையின் நாதம் நையாண்டி மேல இசை கலைஞர் ஆர் ஐயப்பன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. நீங்களும் பேசலாம் வாங்க. 0431-246-102-1 என்ற எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்க கேள்விகளை நீங்க குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடன் உரையாடுகிறார் விஜயலட்சுமி ராம்குமார்.

0: வணக்கம் நேயர்களே. எல்லாரும் அந்த வாரத்தினுடைய அந்த கடைசி இறுதி நாட்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு அந்த லெஷர் மூடுக்கு வந்திருப்பீங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையாக தன்னுடைய அந்த நையாண்டி மேளம் மூலமாக நிறையா விஷயத்தை செஞ்சுட்டு வராங்க ஐயா ஐயப்பன் அவங்க. நாட்டுப்புற இசையின் நாதம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம் தலைப்பு கூட. 33 வருஷங்களுக்கும் மேலே நையாண்டி மேளம் இசையினை வழங்கி வரும் கலைஞர் இவர். அகில இந்திய வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் நிகழ்ச்சியினை வழங்கிய பெருமை இவருக்கு உண்டு. சிறப்பாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து செயல்பட்டு வரக்கூடிய இவங்க நாட்டுப்புற இசை பயிலும் மாணவர்களோடு இணைந்து பல கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பெருமை பெற்றவர். அதுக்கான பல சிறப்பான சான்றிதழ்களையும் நம்மக்கிட்ட வந்து அவங்க காமிச்சாங்க. வந்த உடனே 1992, 1993, 1994 ஆண்டுகளில் இந்திய பல்கலைக்கழகங்களின் சங்கம் அளித்த அன்ற சான்றிதழ்களை பாருங்கம்மா அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயப்பன் ஐயாவுக்கு வரவேற்பு கொடுத்துடலாம் இந்த நிகழ்ச்சிக்கு. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்கய்யா?
1: எல்லாருக்கும்
0: சரிங்கய்யா. இப்போ நம்ம நையாண்டி மேளத்தில் வந்து நிறைய நடை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஐயா. வந்து சரவணன் ஐயா கூட பேசினேன், உடனே உங்களுடைய நம்பரை கொடுத்து இந்த மாதிரி வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்கு சொன்னாங்க.
1: சரி மேடம்.
0: அதனால் சரவணன் ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் அவருக்கு இந்த நேரத்தில். இப்போ நீங்கள் ஒரு நடையை வந்து எங்களுக்கு வாசிச்சுட்டே அப்படியே நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா?
1: ஆரம்பிக்கலாம் மேடம். இப்போ கரூர்ல இருந்து 6 ஐயப்பன் அவர்கள் தவுள் வாசிக்கிறவர் ஒவ்வொரு நடையை வாசித்து காட்டுறாரு.

0: நல்லா இருந்ததுங்கய்யா உங்கள் அந்த நடை. அதாவது இது வந்து ஆரம்பிக்கும் போது செய்யக்கூடிய அந்த வாழ்த்து பாடல் மாதிரியா எப்படின்னு சொல்லுங்களேன்.
1: கல்யாணி மேலே ஆரம்பிக்கிறப்ப இது ஒரு மோரா சொல்லுன்னு சொல்லுவாங்க.
0: அது
1: இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது.
0: சரி,
1: மோரா மோரா இதோட மோரா.
0: சரி,
1: இந்த மோரா அதுக்கு அடுத்தது நையாண்டி.
0: சரி,
1: இந்த மோரா அடிச்சு முடிச்சோடனே நையாண்டி வாசிப்பாங்க.
0: இதுதான் முதல் தொடக்கமாக
1: தொடக்கங்க.
0: சரி, எப்படி வந்து வந்தவங்கள்லாம் வரவேற்கிறோமோ அது மாதிரி நையாண்டி மேளத்துக்கு ஒரு வரவேற்பு மாதிரி இந்த மோரா அப்படிங்கிறது. சரி, இப்போ இசை பயிலும் மாணவர்களுக்கெல்லாம் வந்து முதல்ல சொல்லிக் கொடுக்கறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் எப்படி நையாண்டி மேளத்தை வந்து கற்றுக்கிட்டீங்க? உங்கள் அம்மா அப்பாலாம் என்ன பண்ணாங்க சொல்லுங்கள்.
1: எங்கள் அம்மா அப்பாலாம் விவசாயிங்க.
0: சரி,
1: நாங்கள் நாலு பேர் அடந்தம்பிங்க. அவங்க பாளையத்து பக்கத்தில் ஜாலிக்காரங்கிற ஊரில் எங்கள் அம்மா அப்பா பிறந்தாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி டவுனுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தா பூரா கலைஞர்கள் இருக்க ஏரியா.
0: எல்லாமே நாட்டுப்புற கலைஞர்களா?
1: எல்லாம் நாட்டுப்புற கலைஞர் ஏரியா. எங்கள் குடும்பம் மட்டும் அந்த கலையில் இல்லைங்க. இந்த கலைகளுக்கு ஆள் தேவைப்படும்னு சொல்லி என்னைய ஒருத்தர் கூட்டி போனார். ஆள் இல்லைப்பா வாப்பா அப்படின்ட்டு. அப்போ தமுக்குன்னு ஒரு வாத்தியம் ஒன்று இருந்துச்சு, கிடி கிட்டின்னு. நையாணி மலத்துக்கு அதான் முக்கிய தத்துவம்.
0: அது என்ன, எப்படி இருக்கும் அந்த வாத்தியம்?
1: ரவுண்டாக இருக்கும் மேடம், வாரில் தான் வாசிப்பாங்க அது.
0: சரி,
1: அது வந்து எத்தனை தவுளு போட்டாலும் அத்தனை தவளையும் மீறி கூட சவுண்டு வரும் அது.
0: அந்த அது பேர் வந்து தமுக்குவா?
1: தமுக்கு, தமுக்குன்னு சொல்லுவாங்க, கிடிக்கிட்டின்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வாசிக்கிட்டு இருந்தது.
0: சரி,
1: கூட கூட்டிகிட்டு போய் அப்போ தவுள் அடிக்கிறவங்க வந்து கொஞ்சம் லெஸ்ட் இருக்கிறப்ப தவுளை வாங்கி நான் வந்து வாங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆச்சுங்க, எனக்கு அடிக்க நல்லா ஈஸியாக இருந்துச்சுங்க. அதனால தற்குரியமாக அந்த தவுளை நான்
0: கற்றுக்கிட்டேங்க. சரி சரி சரி, நீங்கள் இயல்பாக நீங்கள் எடுத்து வாசி, அது எப்போ எத்தனை வயசு இருக்கும் நீங்கள் வாசி?
1: நான் வாசிக்கிறப்ப ஒரு 15 வயசு இருக்கும்.
0: 15 வயசில் உங்களுக்கு வந்து நாட்டுப்புற இசை கலைஞரோட ஒரு தொடர்பு கிடச்சிது. அவங்களோட நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சீங்க.
1: ஆரம்பித்து கூட போய் போய் போய் அப்படியே ஒவ்வொன்றாவே கற்றுக்கிட்டோம் மேடம்.
0: அந்த தமுக்கு அப்படிங்கிற ஒரு இசையை தான் முதல்ல வாசிச்சிங்க?
1: முதல்ல வாசிச்சது.
0: அதுக்கு ஏதாவது முறைகள்லாம் உண்டா?
1: அது முதல்ல சொன்னால மோரா, அந்த மோரா அரைக்கிறப்ப அதுவும் தனியாக அதுவும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வாசிப்பாங்க. ரெண்டு தவுளு, ரெண்டு நாதஸ்வரம், ரெண்டு பம்பை, ஒரு தமுக்கு, ஒரு உரும்பி, தாளங்கள்,
0: இதெல்லாம் வந்து நையாண்டி மேளத்துக்கு
1: உருவானது.
0: அப்போ ஒரு செட் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் இருக்கணும்?
1: 7.

0: பேர் மேடம்,
1: ஏழு பேர்.
0: ஏழு பேர்,
1: ரெண்டு தவில் கண்டிப்பா இருக்கணும்.
0: ரெண்டு தவில் கண்டிப்பா இருக்கும், ரெண்டு நாசரம், ரெண்டு பம்பை, ஒரு தமுக்கு, உரும்பி. இப்ப தென்னாடு சைட்ல எல்லாம் உரும்பி இருப்பு, இப்ப தமுக்கு செட்டி அது யாருமே இப்ப கிடுமுட்டிம்பாங்க, இப்ப அது யாரு உபயோகப்படுது அது அப்படியே அழிஞ்சு போச்சுங்க மேடம்.
1: அந்த இசைக்கருவியே இல்லை
0: இல்லைங்க. இப்ப பம்பைக்கு பதிலாக இப்ப அந்த தமுக்குங்கிற பதிலாக இப்ப பம்பையை போட்டுட்டாங்க
1: மேடம். பம்பை இசைக்கருவி அதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ முதல்ல நீங்கள் வந்து தமுக்கு வாசிச்சிங்க, அப்புறமா அந்த தவில் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்களே எடுத்து வாசிச்சிங்கன்னு சொன்னாங்க. யாரும் உங்களுக்கு இப்படி வாசிக்கணுங்கிற முறையெல்லாம் சொல்லி கொடுக்கலையா?
0: இல்லை மேடம், நான் கேள்வி நானும் பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அப்படியே உள் வாங்கி வாசிப்போம் மேடம்.
1: யாராவது ஒருத்தர் இருந்திருக்கணுமே உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா அப்பா அந்த மாதிரி வாசிச்சதுக்கு என்ன சொன்னாங்க?
0: பரவாயில்லப்பா நல்லா வாசிக்கிற, பரவாயில்ல எனக்கு உனக்கு என்ன ஆகும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த செயலையும் நான் வந்துட்டு. இப்போ நான் இவ்வளோ வயசு வரைக்கும் இந்த தொழில் தான் இருந்திருக்கிறேன். இந்த தொழிலை வச்சு மூணு பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறேன், வீடு கட்டியிருக்கிறேங்க.
1: உங்களுக்கு சொந்த ஊர்லாம் கரூரா?
0: சொந்த ஊர் நான் பிறந்ததெல்லாம் கரூர் மேடம்.
1: அம்மா அப்பாலாம் இருந்தது பாளையம் பக்கத்தில்?
0: பாளையம் பக்கத்தில் கிராமம், அவங்க விவசாயம், அவங்களுக்கு கிராமியை பற்றி என்னன்னு தெரியாது. அங்கே வந்த ஒரு இசை கருவிங்க இருக்கிற இடத்துல என்னைய ஆள் இல்லைன்னு கூட்டி போனாங்க. எனக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்து அந்த ஆர்வத்தை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் பையன் நல்லா வாசிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் என்னை கூப்பிட்டு வாசித்தாங்க. ஃபஸ்ட்டு டெல்லி போயிருந்தேங்க காம்படிஷனு. கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாடு இருக்கிற அத்தனை யூனிவர்சிட்டியும் அங்கே வந்து காம்படிஷன் நடக்கும். அந்த காம்படிஷனில் பாரதாஸ் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் பிளேஸ் ஃபோக் டான்ஸில்.
1: சரி சரி சரி, அதுக்கு நீங்கள் வாசிச்சிருக்கீங்க?
0: அதுக்கு நான் வாசிச்சிருக்கேன்.
1: அந்த ஃபோக் டான்ஸுக்கு நீங்கள்
0: ஃபோக் டான்ஸுக்கு வாசிச்சிருக்கிறேன். அந்த ஃபோக் டான்ஸு 10 நிமிஷம் தான் டேஜில். பாரதாஸ் யூனிவர்சிட்டி மாதிரி 70 யூனிவர்சிட்டி வரும்.
1: அடையே
0: ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, கல்கத்தா, எத்தனை இது இருக்கோ அத்தனை மாவட்டமும் அங்கே அசைன்மெண்ட் ஆவாங்க. அத்தனை டான்ஸு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கரகாட்டம், கேரளாவில் அவங்க ட்ரெடிஷனு, ஆந்திரா ட்ரெடிஷனு, அத்தனை ஆட்டங்கள் வந்து அங்கே பண்ணுவாங்க மேடம். இதில் ஃபஸ்ட் பிளேஸ் யாருன்னு பார்த்தா தான் பாரதாஸ் யூனிவர்சிட்டி தான் ஃபஸ்ட் பிளேஸு. அதான் 93ல் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் 93லேருந்து இன்ன வரைக்கும் பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் நான் என்ன வச்சுருக்காங்க. என்னை வேலையும் போட்டு கொடுத்தாங்க பாரதாஸ் யூனிவர்சிட்டியில்.
1: சரி சரி.
0: ஏன்னா ஒருத்தர் நடைய பார்த்த, இப்போ நீங்கள் நடந்தாவே அடிச்சிருவோம் மேடம், நீங்கள் என்ன ஸ்டெப்பு போடுறீங்களோ அதை பார்த்து அடிச்சிருவோம். இப்போ இவங்க நடந்து போனாங்கன்னா அதுக்கு எப்படி வாசிக்கணும் அப்படின்னு அடிச்சிருவோம். அதனால் கல்லூரி மாணவிகள், ஏன்னா அவங்க கவுண்டிங் தான். இப்போ நாங்கள் கரகாட்டத்தை அடிக்கிறது நாங்கள் ஆடுறது தான் அவங்க ஆடுவாங்க. இப்போ உள்ள கரகாட்டவங்களுக்கு நாங்கள் அடித்தா தான் அவங்க ஆடுவாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க ஆட வச்சு தான் நாங்கள் வாசிப்போம். ஏன்னா அவங்க கவுண்டிங், 4 கவுண்டிங், 8 கவுண்டிங், 6 கவுண்டிங், அந்த கவுண்டிங் மூலம் தான் சொல்லணும். எங்கள் விஷயத்தை வாசித்தோம்னா அவங்க ஆட முடியாது.
1: சரி, இப்போ ஒரு குழு வந்து முறையாக வந்து ஒரு குழு இருக்கணும் அப்படின்னா, ஒரு குழு அவங்க அமைச்சிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு முத முதல்ல வந்து நீங்கள் வாசிச்சிங்க, உங்கள் கூட இருந்தவங்க வாசித்தாங்க, உங்கள் பகுதியில் இருக்கவங்களாம் கலைஞர்கள்னு சொல்லிட்டீங்க. இந்த குழுவாக இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்போ அந்த குழுவில் வந்து இப்போ ஒருத்தர் வந்து வரல அப்படின்னா கூட நீங்கள் அதை ஈடுகட்ட முடியுமா? எப்படி என்ன பண்ணலாம் அதுக்கு?
0: இப்போ நான் ஒரு 7 பேர் போகிறோமா மேடம், ஒருத்தர் வரலினா அதுக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒரு காரணங்கள் சொல்லணும். எங்கப்பா 7 பேர் வரனீங்க ஒருத்தர் வரல அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லைங்க, அவர் வீட்டில் அப்படி.
1: இப்போ நாசுர கலைஞரும் தவிலும் ரொம்ப முக்கியம்னு வைங்க, அதே மாதிரி பம்பை இப்போ அதுக்கு பதிலாக போட்டுக்கிறாங்க, அந்த கிடுக்கி பதிலாக போட்டுக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் பம்பை கலைஞரும் இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு இசையை கொடுக்க முடியும் அப்படின்னு. நீங்கள் திருவிழாக்கள்லாம் உங்களை எப்படி தொடர்பு கொள்வாங்க, எப்படி அழைப்பாங்க?
0: இப்போ நல்ல முறையாக செஞ்சோம்னா வருஷம் வருஷம் தசரா திருவிழாக்கள்லாம் போயிருக்கிறோம் மேடம். உடன்குடி பக்கத்தில் தசரா திருவிழாவுக்கு போவோம் மேடம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா 5 வருஷமா டெய்லியும் போயிட்டுருக்குறோம். அங்கே மேலே நல்லா இருந்துச்சுன்னா எல்லாம். இப்போ நையாண்டி மேலன்னு எடுத்துக்கிட்டால் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அதிகம். அந்த ஊர்லேயும் பார்த்தா குடை திருவிழான்னு ஒரு திருவிழா நடக்கும். அந்த கிட்டத்தட்ட 5000 பேளத்துக்கு மேலே வரும். அந்த திருவிழாவில் மட்டும் கிட்டத்தட்ட 5000 நையாணி மேளங்கள், 5000 கரகாட்டம் அந்த ஊரில் நடக்கும். எங்கெங்கே மேலக்காரங்க இருக்காங்களோ அத்தனை மேலக்காரங்க பார்த்தீங்கன்னா தசரா திருவிழாவுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. பெரிய வாத்தியக்காரங்க வந்து சின்ன வாத்தியக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தசரா திருவிழாவில் இருப்பாங்க.
1: உடன்குடின்னு சொன்னோடனே ஞாபகம் வருது கருப்பட்டி தான். உடன்குடியில் வந்து நீங்கள் வந்து அந்த விழாக்கள்லாம் போயிருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதோட தசரா திருவிழான்னு சொன்னீங்க. குலசேகரன் பட்டினத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தசரா திருவிழா. அப்போது வந்து திருவிழாக்கள் வந்தாலே இசைக்கலைஞர்களுக்கு ரொம்ப பெரிய ஆர்வம் உண்டு, அவங்களுக்கு பெரிய பெரிய ஒரு சன்மானமும் உண்டு. அவங்களுக்கு அவங்க தான்
0: இசைக்கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க மேடம். முத்துவ தத்துவம் மேளத்துக்கு கொடுப்பாங்க, மேளத்துக்கு நாத சுரத்துக்கு அங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப மரியாதை உண்டுங்க.
1: சரிங்க,
0: இன்ன வரைக்கும் உண்டுங்க.
1: இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஐயப்பனையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நேர்

0: நேயர்களை இணைந்திருங்கள். வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இது நாட்டுப்புற இசையின் நாதம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ணிலாசில்ஸ்
2: திருச்சி மற்றும் கும்பகோணம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
3: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கல்யாணத்துல கவனிச்சியா,
9: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு,
8: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
10: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் நாட்டுப்புற இசையின் நாதம் வசந்த அழைப்பில். நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆர் ஐயப்பன் அவங்க, நையாண்டி மேள கலைஞர். இவர் இப்போது ஐயாவுடைய அந்த பயணம், அனுபவ பயணத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ இணைப்பில் நேயர் இருக்காங்களா இல்லை கேள்வி இருக்கா? வாட்ஸ்அப்ல ஷெங்கா சொல்லப்றாங்க, சொல்லுங்க.
3: இருக்கு ஒரு கேள்வி, அனந்தபுரத்துல இருந்து நாகராஜ் கேட்டிருக்காங்க. இப்போ நையாண்டி மேளம் எந்தெந்த விழாக்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு கேட்குறாங்க.
2: சரி, நல்ல கேள்விதான். எந்தெந்த விழாக்கள் எல்லாம் நையாண்டி மேளத்தை வைப்பாங்க சொல்லுங்களேன்.
4: இப்போ வந்து கோயில் திருவிழாவில் கரகாட்டம் வைப்பாங்க மேடம். இப்போ அதிகமாக கரகாட்டம் நடக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டங்கள். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், கோயம்புத்தூர், ஈரோடெல்லாம் போட்டால் இந்த கரகாட்டத்தை தடை பண்ணிட்டாங்க மேடம். கரகாட்டத்துக்கு இங்கே இல்லைங்க. கரகாட்டம்னு எடுத்துக்கிட்டால் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அந்த பக்கம், மதுரை, கம்பம், தேனி, திருநெல்வேலி அந்த பக்கம் இன்னும் கரகாட்டத்துக்கு அங்கே உள்ள ஒரு நடந்துக்கிட்டு இருக்குங்க மேடம். நம்ம சைடில் வந்து கரகாட்டத்தை இப்போ வந்து கரூர் மாவட்டம், திருச்சி, கோயம்புத்தூர் எல்லாம் இப்போ கரகாட்டம் இல்லை.
2: சரி, இப்போ எந்தெந்த திருவிழாக்கள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி திருமணத்தில் நையாண்டி மேளம் வாசிப்பாங்களா?
4: திருமணத்தில் நையாண்டி மேளம் வாசிப்பாங்கன்னா கிராம பக்கம் தான் வாசிச்சிருக்காங்க. அந்த மாமங்கிற ஒருத்தர் வந்து மாமஞ்சீரை கொண்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க கரகாட்டத்தோட

0: அந்த பொண்ணுக்கு சீர்வரிசை கொண்டு போய் அந்த கரகாட்டத்தோட போவாங்க.
1: அப்ப இந்த நயாணி மேலே
0: நயாணி மலை சிவோட மாமஞ்சீரை கொண்டு போவாங்க பொண்ணு வீட்டுக்கு. கிராமத்துல இன்னமும் அது நடந்துகிட்டு இருக்குது, ஏன்னா டவுனுக்குள்ள அது இப்போ நடக்கிறது இல்லைங்க.
1: வேற எந்த விழாக்கள்ல நடக்கும்?
0: அதே மாதிரி ஒரு பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டாங்கன்னா அவங்க சீர்வரிசைக்கு இந்த கரகாட்டத்தோட கொண்டு போய் சீர்வரிசை பண்ணுவாங்க. நயாணி மலத்தோட அது சொல்ற கச்சேரி கூட கொண்டு போய் பண்ணுவாங்க.
1: சரி, இப்போ வந்து ஒரு இணைப்புல ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: வானவில் பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
2: கண்டானம் மனித நேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்ல இருந்து துரை சுப்பிரமணியம். அம்மா வணக்கம், ஐயாவுக்கும் வணக்கம்.
1: கேளுங்க ஐயா, உங்களுக்கு என்ன கேள்வி?
2: ஐயா வணக்கம், ரொம்ப அருமையா உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நையாண்டி மேல கலைஞரோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நையாண்டி மேளம் அப்படிங்கிறது இப்ப நம்ம நிறைய திருமணம், காதுகுத்து, அரசியல் நிகழ்ச்சி, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்குது. திருமணத்துக்குன்னு ஏதாவது வகைப்படுத்தி வச்சிருக்கீங்களா? இதைதான் திருமணத்துல வாசிக்கணும். இப்ப ஒரு இறப்புனா அதுக்கிட்ட வேற மாதிரி வாசிப்பாங்க, ஒரு திருமணம்னா வேற மாதிரி வாசிக்கும். திருமணத்துக்கு எல்லாம் நீங்க வாசிக்க போறது உண்டா? அதுக்குன்னு என்ன வகைப்படுத்தி வச்சிருக்கீங்க? இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு வகையான இசையா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இப்ப உங்க குழுவுல வந்து புதுசா வரவங்களுக்கு பயிற்சி கொடுத்து சேர்த்துக்குவீங்களா? இப்ப குறைஞ்சபட்ச திருமண நிகழ்ச்சி வரணும்னா எத்தனை பேர் வரீங்க, அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நண்பர்கள்ட்ட நம்ம அதுக்காக கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க தொலைபேசி என்ன கொடுத்துருங்க.
1: சரிங்க, இப்போ திருமணத்துக்கு நையாண்டி மேளம் வாசிக்க போறீங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன நடை? இப்போ நிறைய நடை இருக்கு இல்லையா நையாண்டி மேளம் வாசிக்கிறதுல, எத்தனை நடை இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா அவர் சொல்றது திருமணத்துக்கு என்ன நடை வாசிப்பீங்கன்னு கேட்டாரு.
0: திருமணத்தில் வந்து நையாணி மேளம் வாசிக்கிறதா மேடம், இல்லை கிளாசிக்கல் வாசிக்கிறதா?
1: இல்லை, அவர் நையாணி மேளம் தான் கேட்குறார்.
0: நையாணி மேளத்துக்கு இப்போ திருமணத்துக்கு நையாணி மேளத்துக்கு போகணும்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு ஒரு கீர்த்தனை வாசிப்பாங்க.

0: இது நையாண்டி மாலத்துக்கு உண்டானதுங்க. மொதல் வாசித்து திருமணத்துக்கு உண்டானது. அதே திருமணத்துக்கு வாசிக்கும் போது கையில் கூடு போட்டு வாசிப்பாங்க, அது ஒரு மாதிரி சவுண்டாக இருக்கும். இது குச்சியில் வாசிக்கிறதுனால இப்படி வாசிக்க முடியும்.
1: அது குச்சி, ரெண்டு குச்சி வச்சு வாசிக்கிறீங்க தெரியுது, ஆனால் ஒரு குச்சி கொஞ்சம் மெலிசா இருக்கு, ஒரு குச்சி கொஞ்சம் தடிமனா இருக்கு.
0: இது வந்து வளந்தரன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குச்சி போட்டால் தான் தாங்க, இந்த மாதிரி குச்சி இதில் போட்டால் அது உடஞ்சிரும் மேடம்.
1: ஓ சரி,
0: இது வளந்தரம், இது தொப்பி.
1: தொப்பி, அதாவது நீங்க வந்து கையில தொப்பு போட்டு, தொப்பி போட்டு வச்சா அது கிளாசிக்கலுக்கு வாசிக்கிறாங்க, குச்சி வச்சு வாசிச்சா அதான் வித்தியாசம். ஆனா வந்து தவிலிசை கருவியில் எதுவும் வித்தியாசம் இல்லை,
0: அவளு ஒண்ணுதான், தவிர
1: ஒரே தான்.
0: சில பேர் எல்பான கட்டா 30,000-40,000 ரூபாய் தவிழ் வச்சிருப்பாங்க, அவங்க பெரிய பெரிய கச்சேரிக்கு போறவங்க வச்சிருப்பாங்க. தென்னை மாதிரி சின்ன ஆளுங்கள்லாம் நயானி மலத்துக்கு போனா இந்த மாதிரி கட்டைகளை வச்சிருப்பாங்க. ஆனா வாத்தியங்கள் தவிழ் கட்டையெல்லாம் ஒண்ணுதாங்க.
1: இதோட விலை எவ்வளவுங்கய்யா உங்களோட?
0: 25,000 ரூபாய் பக்கம் இருக்கும். பெரிய பெரிய வாத்தியக்காரங்க வச்சிருக்கீங்களோ 50,000 ரூபாய்க்கு பக்கம் வச்சிருக்கேன்.
1: அந்த வரைக்கும் இருக்கு
0: இருக்கு.
1: அதோட நீங்க வந்தவொடனே என்ன பண்ணீங்கன்னா, இந்த தவில் வந்து முதல்ல நான் வந்து சரி பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க, அது என்ன பண்ணீங்க நீங்க சொல்லுங்க.
0: நாங்க வாசிக்கிறப்ப டைட் வைப்போம் மேடம், வாசி முடிஞ்சோம்னா லூஸ் பண்ணி வச்சிருவோம்.
1: ஓஹோ,
0: லூஸ் பண்ணாம வச்சோம்னா அந்த தட்டுங்கிறது வெடிச்சிரும்.
1: வெடிச்சிரும், அதுதான் தட்டு தான் நாதத்துக்கே
0: உண்டானது. அது வெடிச்சு போட்டா அது போடுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் மேடம். அப்புறம் எங்கள் பொழப்பு ஒன்றும் இல்லாமல்.
1: சரி சரி,
0: இருக்கப்பட்டவங்க 4 தவள் 5 தவள் வச்சுருப்பாங்க, என்னை மாதிரி ஆளுங்க 1 தவள்
1: சரி. இப்போ வந்து நிறைய நடை இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க, எத்தனை நடை இங்கேயா இருக்குது நையாண்டி மேளத்தில்?
0: நையாண்டி மேளத்தில் பார்த்தா ஃபஸ்ட்டு நையாண்டிங்க, அதை அடித்து காட்டுறாங்க.
1: சரி,

0: அடுத்து ஜாயிண்ட் மரம், இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முனிச்சாலை அப்படின்னு ஒரு நடம் இருக்குது. இப்போ அந்த காலகட்டத்தில் முனிச்சாலை ராஜபாட்டு கிளிக்கின்னி கட்டபொம்மன்லாம் இருந்துச்சுங்க. இப்போ அது யாருமே அது செய்கிறது கிடையாது. முனிச்சாலைங்கிறது அப்போ வந்து நையாண்டி முனிச்சாலை ராஜபாட்டு இதெல்லாம் பண்ணி வாசிப்பாங்க. இப்போ அப்படி இல்லைங்க, நையாண்டி முடிஞ்சேன்னா ஒரு கீர்த்தனை பாட்டு முடிச்சிடுறாங்க. ஆமாம்,
1: எவ்வளோ நேரத்தில் வந்து நையாண்டி மேலே இசை வழங்கலாம் சொல்லுங்களேன்.
0: ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா விடியகால பண்ணி 4 மணி 5 மணி ஆயிருமா?
1: அடையே அப்பா, 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும்.
0: நைட்டு 10 மணிக்கு நாலு சோரம் நையாண்டி மேலே நின்னோம்னா கரகாட்டத்தோட விடியகாலத்தில் 6 மணி ஆயிருமா?
1: கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தொடர்ந்து வாசிக்கலாம்.
0: வாசிக்கிறோம், நைட்டு 10 மணிக்கு போட்டு விடியகாலத்தில் 6 மணி வரைக்கும் தொடர்ந்து வாசிக்கிட்டே இருப்போம்.
1: அந்த அளவு வந்து
0: அந்த காலத்தில் வந்து இந்த 6 மணி வரைக்கும் வாசிக்கிறது பார்த்தீங்கன்னா நையாண்டி, தெம்மாங்கு, முனிசாலை, ராஜபாட்டு, இந்த கட்டபொம்மன் இதெல்லாம் ஊதி முடிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் குரவங்குரத்தி உள்ள வந்து அவங்களுக்கு ஜாயிண்ட் வாசிச்சு அவங்க பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு 3 மணி ஆயிரும் மேடம். அப்புறம் நாங்கள் ஒரு 4-5 பாட்டு ஊதி போட்டோம்னா விடுஞ்சிடும் மேடம்.
1: ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையவே சொல்லிட்டுருக்கீங்கய்யா. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில். ஒரு இடைவேளையை தொடர்ந்து பேசுவோம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலமங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
8: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 to 15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியோடு. நிறைய விஷயங்கள் நம்ம நையாண்டிமேளை கலைஞர் ஆர் ஐயப்பன் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அதோடு அவருக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் அந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு நிறைய வந்து பயிற்சி அளிச்சிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து மேடையில் பல நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்காங்க. அப்படி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மூலமாக நீங்கள் போன அந்த இசை கச்சேரிகள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன்.
1: பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மூலிமா ஃபஸ்ட்டு நான் போனதே டெல்லி தான்.
0: சரி,
1: என்னை அழைச்சிட்டு போனது ஃபஸ்ட்டு டெல்லி தான் கூட்டிட்டு போயிருந்தாங்க. டெல்லியில் போய் ஃபஸ்ட் வாசிக்கிறப்ப ஃபஸ்ட் ப்ரைஸ், அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்கப்புறம் தொடர்ந்து சிம்லா போயிருந்தேன், நாக்பூர்,
0: சரி,
1: விசாகப்பட்டினம், கேரளா, எர்ணாகுளம்,
0: தொடர்ந்து கச்சேரி தான்,
1: தொடர்ந்து கச்சேரி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மூலிமா போயிருக்கிறேன்.
0: இந்த மாணவர்கள் அழைச்சிக்கிட்டு போயிருக்கீங்க?
1: போயிருக்கேங்க. அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இப்போ அதில் ஒரு பயிற்சியாளர் வந்து அவர் டான்ஸ் கற்றுக்கிட்டு இன்னைக்கு அழகப்பா யூனிவர்சிட்டியில் அங்கே ஒரு வாத்தியாராக இருக்கார். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு ஃபோக் கற்றுக்கிட்டு இப்போ ஒரு ஃபோக் சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவர் பெரிய ஆளாகிட்டார். இதில் அழகப்பா யூனிவர்சிட்டியில் அவர் இப்போ வேலை செய்கிறார். அதே மாதிரி அந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் கரகம் கற்றுக்கிட்டு பெரம்பலூர் தந்தை ஆன்சூர் அவர் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். அவருக்கு பேர் மருந்துத்துறை.
0: சரி சரி சரி.
1: அவர் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் போக் கற்றுக்கிட்டு இருக்கார். நான் தவுள் வாசி, அவர் ஆடினவர். அவரும் எங்கள் கூட டெல்லி வந்திருக்காரு, குழுமணி வந்திருக்காரு. அவர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறப்ப இப்போ அந்த டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ அதே தொழிலை வந்து நம்ம பெரம்பலூர் தந்தை ஆன்சூர் அவர் காலேஜில் சொல்லி கொடுத்துருக்காரு.
0: சரி.
1: அவங்களும் வந்து திருச்சியில் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் வின் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ப்ரைஸ். 10 வருஷமாக ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. அந்த 10 வருஷமாக ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்கு நான் தான் தவுள் வாசித்து இருக்கிறேன். அதனால் அந்த லோவர் காலேஜ் அவர் வரதராஜன் சார் வந்து எனக்கு ஒரு தவுள் கட்ட புதுசாக ஒன்று வாங்கி கொடுத்தாரு. எங்கள் காலேஜுக்கு இவ்வளோ தூரம் வாசித்திருக்கீங்க, நீங்கள் வாசித்தனால எங்கள் காலேஜ் 10 வருஷமாக பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்குது. அதனால் உங்களுக்கு நான் ஒரு தவுள்

0: தேசிய கருவியை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் வரதராஜன் சார் எனக்கு ஒரு தவுலோன்னு வாங்கி கொடுத்தாருங்க. இப்போ பாரதாசன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக போனவர் தான் இப்போ அந்த தந்தை ஆம்ஸ் ஓவர் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார், பேர் மருவத்துறை. அதே மாதிரி அதில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸு தான் அழகப்பா யூனிவர்சிட்டியில் டான்ஸ் மாஸ்டர் இருக்கார்,
1: ஃபோக் டான்ஸ்,
0: ஃபோக் டான்ஸில். அதே மாதிரி ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் எங்கள் கூட பணியாற்றுவர் தான் பாரதாசன் யூனிவர்சிட்டியில்.
1: அப்படி
0: டெல்லி காம்படிஷன் போகிறப்ப கிராமிய பாடலுக்கு இவர் தான் கம்போசிஷன் போட்டாருங்க, ஜேம்ஸ் வசந்த். அப்போ பார்த்தீங்கன்னா காஜாமலை அங்கே யூனிவர்சிட்டி அங்கே ஒன்று இருக்குது,
1: சரி,
0: அங்கே ஜேம்ஸ் வசந்த் நான் எல்லாம் உட்காந்து கம்போஸ் போடுறாரு. அப்போ அவர் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டிக்கு போட்ட கம்போசிஷன் பாட்டு எனக்கு இன்னமும் ஞாபகத்திருக்கு, அந்த ரெண்டு வரையும் பாடி காட்டுங்களா?
1: பாடுங்க.
0: ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் பாரதாசன் யூனிவர்சிட்டிக்கு போட்ட கம்போசிஷன் டெல்லியில் இந்த பாட்டுக்கு ஃபஸ்ட்

0: நாங்க மொளப்பாரி தூக்கி வந்தோம், பொண்ணுகளில எங்க பொண்ணை கொடுக்க வந்தோம். இவர் தான் ஜேம்ஸ் வசந்த், பாரதாஸ் இனிஷியேட்டிவ் ஃபர்ஸ்ட் டூன்.
1: சரி,
0: இளமை கலை.
1: அதாவது நிறைய திரை பிரபலங்களும் கூட இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவங்க மாதிரியானவங்க கூட பாரதாஸ் நியூஸில் வந்து, அதுவும் உங்கள் கூடலாம் சேர்ந்து இணைஞ்சு அந்த இசைக்கு பற்றின அந்த டியூன் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான்
0: தான் தவுள் வாசிங்க மேடம்.
1: அப்படிங்களா?
0: இந்த டியூனுக்கு வந்து டெல்லியில் ஃபஸ்ட் பிரைஸ் கிராமிய பாடல்னு சொல்லி.
1: ரொம்ப அருமையாக இருக்குங்க. யார் பாடினாங்க? யாது?
0: பாரதாஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்
1: பாடினா.
0: போக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா, அதில் ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த பாட்டு போடுவாங்க. அந்த 10 பேருக்கு பாட்டு எழுதி பாட்டு சொல்லி கொடுத்தவர் நம்ம ஜேம்ஸ் வசந்த் சார் அவர்கள்.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போன வெளிநாடுகள் அனுபவம் பற்றி சொல்லுங்களேன்.
0: இப்போ வந்து நாங்கள் மஸ்கட்டு போயிருந்தோம்.
1: சரிங்க.
0: மஸ்கட்டில்னா தமிழ் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது, அங்கே பொங்கல் திருவிழா நடத்துவாங்க. அப்போ வந்து பொங்கல் திருவிழா நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரம் வேணும்னு அங்கே தமிழ்நாடு மஸ்கட்டில் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 25 பேர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக ஒரு 25 பேர் மஸ்கட்டுக்கு போனோம். அந்த பாஸ்போர்ட்டு கூட அங்கே கவர்மெண்ட் தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க பிளேட்டில் போகிறதுக்கு. அங்கே போய் மஸ்கட்டு போனோம். நம்மளோட நையாணி மேளம், நம்மளோட கரகாட்டம் மஸ்கட்டில் போய் நடத்திட்டு வந்தோம் மேடம். அந்த அனுபவம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க.
1: சரி.
0: ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாங்க. இங்கேருந்து போன கலைஞர்களுக்கு நல்லா மதிப்பு கொடுத்தாங்க மஸ்கட்டில். அங்கே ஒரு 10 நாளாக தங்கியிருந்தோம் மேடம்.
1: இந்த கிராமிய இசைக்கு வாசிக்கக்கூடிய தவில், அந்த கிளாசிக்கல் மியூசிக், அதாவது பாரம்பரியமாக கர்நாடக இசைக்கு வாசிக்கக்கூடிய தவில், அது ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்காங்கய்யா?
0: மேடம், இப்போ கிளாசிக்கல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூடு கூடுன்னு சொல்லுவாங்க.
1: இந்த விரல்களுக்கு
0: விரலில் மாட்டிக்கிட்டு வாசிக்கிறது வந்து அது தாள அச்சாரர்கள் அப்படி போட்டு வாசிக்கிறது கிளாசிக்கல். அந்த கல்யாணத்துக்கு வாசிக்கக்கூடிய
1: சரி
0: வேலைங்க. இப்போ டேஜியில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கச்சேரி பண்ணுவாங்க. 3 மணி நேரம் கச்சேரி பண்ணுறது நாதஸ்வரம், சுதிப்பட்டி, தாளம். அப்போ ஒத்து இருந்துச்சுங்க. இது வந்து கச்சேரி மேளங்கள்
1: சரி
0: அப்படின்னு ராஜ மேளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாத்தியங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வாசிக்கக்கூடிய ஆளுங்க, ப்ரொஃபஸர் அவங்கெல்லாம் இதுலேயே வந்து ப்ரொஃபஸர் இருக்காங்க. இன்றைக்கி பெரிய பெரிய வாத்தியாரெல்லாம் இருக்காங்க. இப்போ கரூர் மாவட்டத்தில், திருச்சி மாவட்டத்தில் ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வாத்தியாராக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கச்சேரி பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல், அது முறப்படிய சங்கீதம் கற்றுக்கிட்டு வந்தது. நையாண்டி மேளங்கிறது நம்ம ஏகதாளத்தில் போட்டு, நையாண்டினா நையாண்டி, தெம்மாங்கனா தெம்மாங்கு, கிளிக்கண்ணா கிளிக்கண்ணி, ராஜபாட்டுனா ராஜபாட்டு, முன்சாலனா முன்சாலை. இதுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு அடவு உண்டு.
1: இந்த கிராமிய இசைக்கு தகுந்த மாதிரியான இந்த வாத்திய கருவி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வார்லேயே இழுத்து கட்டாமல் நீங்கள் வந்து அந்த சில்வர் பட்டைய போட்டு கட்டியிருக்கிற மாதிரி இருக்கு உங்க தவில. அது
0: என்னங்க காரணம்? என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா வாறு போட்டு இழுத்துட்டு இருப்பாங்க. அந்த வாருங்கிறது பார்த்தீங்கன்னா இடுப்புல அது பெல்ட்டை மாட்டிக்கிட்டு ஒரு கொக்கியை வச்சு இழுத்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப வெயிட்டும் இருக்காது, எவ்வளோ தூரம் வேணால் போயிட்டு வரலாம், பண்ணிட்டு இருக்கலாம். இந்த நையாண்டி மேளங்கிறது வந்து கிட்டத்தட்ட முன்னால பார்த்தீங்கன்னா சிக்கு மேளங்னு ஒரு பேர். நையாண்டி மேளங்கிறது வந்து 94 அப்புறம் தான் நையாண்டி மேளங்கிறத உருவாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் நையாண்டி மேளங்கிறது சிக்கு மேளம்னு தான் போயிருக்காது.
1: சரி சரி.
0: அந்த சிக்கு மேளத்தை வந்து சில பெரிய பெரிய வாத்தியார்கள் இப்படியெல்லாம் வந்து அதை சிக்கு மேளத்தை நையாண்டி மேளமாக மாற்றி அமைச்சதுனால இப்போ நையாண்டி மேளமாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த நையாண்டி மேளங்கிறது பார்த்தீங்கன்னா தெக்கத்திலிருந்து தாங்க இந்த பக்கம் வருது.
1: சரிங்க. இப்போ இணைப்புல நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். இசையின் இமயம் 102.1 வணக்கம். திருச்செந்தமூண்டி ஆர் மதியழகன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கும் மதியழகன், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா நீங்க?
2: நல்லா இருக்கு மேடம். ஐயாவுக்கும் வணக்கங்க ஐயா. நம்ம தஞ்சை மாவட்டம் கழுமங்கலம் பெரியசாமி நாட்டார் அப்படிங்கிறது எங்கள் பகுதிக்கு ஒரு பெருமை சேர்த்த கலைமாமணி ஒரு கலைஞர், அவர் கரகாட்ட கலைஞர். அவரு அவரை நினைவு கூறுவோம். இது ஐயாட்ட ஒரு கேள்விங்க ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: வணக்கங்க ஐயா. இப்போ நீங்க நல்ல நிகழ்வுக்கு போகும்போது, துக்க நிகழ்வுக்கு போகும்போது உங்களோட மனநிலை வந்து மாற்றம் இருப்பா, இல்ல துக்க நிகழ்வுல இருக்குமே சொல்லிட்டு ஒரு அச்சத்திலேயே கலைஞர்கள் இருப்பாங்களா, இல்ல அதே மனநிலையிலதான் இருப்பாங்களா?
0: ஐயா நான் இருக்கிறது கரூருங்க ஐயா.
2: கரூர் தெரியுதுங்க ஐயா, தெரியுது.
0: கரூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா துக்க நிலவுக்கு போறது இல்லைங்க.
2: போறது இல்லைங்களா?
0: கரூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் ஐயா.
2: அப்படிங்க தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா துக்க நிகழ்வுக்கும் போவாங்க, நல்ல

0: குழந்தைகளுக்கும் போகவாங்க.
1: ஆமா அங்க போகணும்.
0: தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தான் நான் கேட்கறேங்க, அது உங்க லெவல்ல இருந்து அது எப்படி தெரியலீங்களே, அது போக மாட்டாங்களோ?
1: கரூர் மாவட்டம், ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லாம் போக மாட்டாங்க மேடம். அப்படி போனாலும் கூட அங்கே உள்ள நையாணி மலைக்காரன் எங்களை வான் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாங்க.
0: அப்படிங்களா? சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க.
1: ஏன் அனுபவத்தில் சொல்லியிருக்கோம், ஈரோடுக்கு ஒரு நாள் துக்க காரியத்துக்கு போயிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு தானே வேலைங்கிறப்ப சரி போகலாம் அப்படின்னு ஈரோடு மாவட்டத்து பக்கம் போனவங்க. அப்போ பூமிநாதன் ஒரு நையாணி மலை செட்டு அங்கே பேம்ஸு, அதாவது சித்தாடை கட்டிக்கிட்டுங்கிற வாஸ்தவ ஒரு நாயனக்காரர்.
2: ஓஹோ.
1: அவர் பேர் ஆகும் இல்லைங்க, சித்தாடை கட்டிக்கிட்டுங்கிற பாடலை வாஸ்தவர் ஈரோட்டுக்காரர். பேச்சுமுத்து அவர் நையாணி மலத்தில் அதில் ஒரு பெரிய ஒரு செட்டுனா ஈரோட்டில்
2: பேச்சுமுத்துங்கிற
1: ஒரு பெரிய செட்டுங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு நாங்கள் ஒரு என்ன பண்ணிட்டு அந்த ஒரு முன்னாலே அப்போ ஒரு தத்துக்கு போயிருந்தோங்க. அப்போ அங்கே உள்ள ஆளுங்கள்லாம் அங்கே உள்ள மேலக்காரங்க நையாணி மேலக்காரங்க, ஏப்பா இதெல்லாம் வந்து பண்ணிடுறீங்களே, எங்களுக்கு இந்த பக்கம் ஒரு மரியாதை குறைவாகுது ஈரோடு மாவட்டத்தில் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் இந்த கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்து பக்கம் போகிறதில்லை மூணு. அது ஒரு அது ஒரு நினைவு வந்தனால நான் முதல்ல போயிருந்தேங்க, சிறு பயணம் இருக்கிறப்பெல்லாம் போனோம். எங்களுக்கு வேறு வழி இல்லை, இதுதான் நாங்கள் பொழப்புங்கிறாங்க போயிட்டு இருந்தேங்க. இப்போ நாளாட நாளாவது அது போக போக மரியாதையும் கம்மியாகுது. எங்களுக்கு கொடுக்குற ஒரு கல்யாணம் போனாலும் இவன் நேற்று தத்துக்கு போனவர் தானே, அதனால் அதை நாங்கள் இப்போ போகிறதில்லைங்க மேடம். ஏன்னா இந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம் போகிறோன்னா அவங்களுக்கு அதுதான் டென்ஷனுங்களாம் போயிட்டு தான் ஆகும், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது மேடம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அது போயிட்டு தான் இருக்காங்க.
2: சரி, இப்போ நையாண்டி மேலே இசைக்கலைஞர்களுக்கு எப்படிங்க வரவேற்பு இருக்குன்னு சொல்லுங்கள்.
1: அந்த காலத்துலையும் சரி இந்த காலத்துலையும் சரிங்க சார் மேடம், கொஞ்சம் நையாண்டி மலைக்காரா இப்போ கொட்டுக்காரா வர கொட்டுக்காரா போடா அப்படின்னு. ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஓரளவுக்கு மேலங்கள் வருகிறது. இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேலக்காரங்கள் வாதிகாரங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சில ஊரில் கொட்டுக்காரங்க மோளக்காரங்க.
2: சரி சரி சரி. ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, முன்னாடி இருந்த ஆர்வம், இப்போ மாணவர்கள் வந்து நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க பல்கலைக்கழகத்தில், அது ஒரு பாடமாக வச்சதுனால இன்றைக்கி நிறைய பேர் வந்து கிராமிய பாடல்களோ கிராமிய இசைக்கருவிகளோ வாசிக்க வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த கிராமிய கலைகளுக்கும் உயிர் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. திருநெல்வேலியில் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி சேவியர்ஸ் காலேஜிலலாம் ஃபோக்லோர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது மாதிரி நிறைய காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட் இருந்து இந்த கலைகளுக்கு உயிர் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி மாணவர்கள்கிட்ட அந்த இந்த கலைகளை படிக்கக்கூடிய அந்த ஆர்வம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறேன்
1: நான். இன்றைக்கி எங்களை விட மாணவர்களுக்கு அதிக ஆர்வம் உண்டுங்க மேடம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது அழியக்கூடாது அப்படிங்கிறத அவங்க எடுத்து செய்கிறாங்க மேடம். இப்போ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பாரதாசன் இன்ஸ்டியூட் டிப்ளமெண்ட் ஒன்று ஆரம்பித்தாங்க. இப்போ பாரதாசன் இன்ஸ்டியூட்லேருந்து போனவங்க தான் இப்போ திருச்சியில் உள்ள டான்ஸ் மாஸ்டர், சினிமாவில் உள்ள சாண்ட் மாஸ்டர் போனது பாரதாசன் இன்ஸ்டியூட்லேருந்து போனவங்க மேடம் அவங்க தான். இன்றைக்கி மாணவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு ஸ்கூல்லன்னு பார்த்தா கரகாட்டம், இப்போ டெலிஷனாக பார்க்குற கரகாட்டம் வேறு, டேஜில் பார்க்குற கரகாட்டம் வேறு. இந்த வந்து ஆபாசத்தை இல்லாத டான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அது பாரதாசன் யூனிவர்சிட்டி மூலிமா தான் வந்தது. பார்த்திங்கன்னா மித்த ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு இதாக தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி இப்போ மாணவர்கள் எடுத்தனால அது கொஞ்சம் இப்போ வரவேற்பு உண்டாகுது.
2: இப்போ நிறைய பேர் வந்து கற்றுக்கிறதுனால அவங்க பல்கலைக்கழகங்களும் அதை ஊக்குவிக்கிறதுனால இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஆபாசமாக இல்லாமல் இது ஒரு கலை, இது ஒரு இப்போ திருவிழாக்கள் எப்படி அம்மன் கோவில் திருவிழாக்களில் இப்போ கரகம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அதை வந்து அவங்க முறைப்படி செய்கிறாங்க.
1: இப்போ ஒரு
2: பிறந்ததுனால சரியாக
1: ஒரு பெண் பிள்ளைகளை வந்து கரகாட்டம் கற்றுக்கிறேன்னா அவங்க ஃபேமிலியே ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ அவங்களே வந்து பாரதாசன் யூனிவர்சிட்டி வந்து விட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை அந்த பொண்ணுங்க இந்த கலையை கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் சிதம்பரம் பிள்ளை காலேஜில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. பெரம்பலூர் தந்தை ஆன்சூர் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் இருக்கிறாங்க, படிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க.
2: நிறைய கல்லூரிகள் பற்றி சொல்லும்போது நீங்கள் நிறைய கல்லூரிகளுக்கு போய்
1: திருச்சியில் எத்தனை காலேஜ் இருக்குன்னு அத்தனை காலேஜில் நான் தகவல் வாசிட்டு வருதாங்க.
2: சரிங்க, இப்போ தொடர்ந்து பேசலாம் நேர்களை இணைந்தீர்கள். ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: அழகும் அன்பும் சேரும் இடம், ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: நேயர்களே, வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நையாண்டி மேல கலைஞர் ஆர் ஐயப்பன் அவங்க. கிட்டத்தட்ட 33 வருஷங்களுக்கு மேலே இந்த கலையை வந்து பல இடத்துகளில் நிகழ்த்தி பல மாணவர்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கக்கூடிய ஒரு கலைஞராக செயல்பட்டு வராங்க இன்றைக்கும். ஐயா, நீங்கள் உங்களுக்கு இந்த கலையில் வந்து நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும் இல்லையா? அதில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி எங்கே நீங்கள் பண்ணது, உங்களுக்கு ஞாபகத்தில் இன்னும் இருக்குது பசுமையான்னு சொல்லுங்களேன்.
1: நாங்கள் ஸ்ரீலங்கா போயிருந்தோம், ஒரு வருஷம் 10 நாள் போயிருந்தோம்.
0: சரி,
1: அங்கே உள்ள யூனிவர்சிட்டிக்காரங்க எங்களை 20 நாள் அங்கே தங்க வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 70 மாணவர்கள் டான்ஸ் பண்ணாங்க, கும்மி ஆட்டம்னு சொல்லி ஒரு ஆட்டங்கள். அந்த 70 மாணவர்களும் நம்ம திருச்சி பாரதாசன் சேர்ந்த ஒரு மாஸ்டர் பாலாங்கிற ஒருத்தர் அவர் அங்கே கோச்சு கொடுத்தாருங்க. அந்த 70 பேருமே டேஜில் ஆடினாங்க. அந்த ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா பூராமல் கிளாசிக்கல் வாசிக்கக்கூடிய ஆளுகள், நாங்கள் இங்கிருந்து போனவங்க தான் போக்கு வாசிக்கூடிய ஆளுகள். ஒரு டேஜில், பெரிய டேஜில் அந்த 70 மாணவர்களும் கரக தலையில் வச்சு, கரகனா என்னன்னு தெரியக்கூடிய ஒரு ஸ்ரீலங்கா மக்கள்கள் அவங்க தலையில் கரகத்தை வச்சு ஆடி அந்த 70 பேர்த்துக்குமே அந்த தவளு நாதஸ்வரம் வச்சு வாசித்து ஒரு அனுபவம் இன்னும் அந்த ஸ்ரீலங்காத்திலே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்ன வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்குங்க.
0: அதுக்கு எத்தனை நாள் ஆச்சுங்க அந்த பயிற்சி கொடுக்க?
1: அவர் வந்து ஏற்கனவே மாஸ்டருக்கு 1 மாதம் அங்கே தங்கி கொடுத்து பயிற்சி கொடுத்துருக்காங்க.
0: அதான் நீங்கள் 2 மாதம் இருந்தீங்கன்னு சொன்னீங்க, இப்போ அந்த அளவு வந்து அவங்களுக்கு.
1: அவங்க மாஸ்டருக்கு 1 மாதமாக இருந்தாருங்க, நாங்கள் 20 நாளாக போயிருந்தோம்.
0: ஓ,
1: 20 நாளாக அங்கேயே எங்களுக்கு ரூம்.
0: அந்த 70 மாணவர்களுக்கும்
1: பயிற்சி கொடுத்தது மேடம். நாங்கள் அவங்க ஆடுறது, நாங்கள் தவுள் வாசிக்கிறது, கிராமிய பாடல் தாங்க புறமே, சினிமா பாடல் எதுவுமே கிடையாது.
0: ஏதாவது கிராமிய பாடல் உங்களுக்கு பசுமையாக நிலவில் இருந்தால் கூட பாடலாமே.
1: கிராமிய பாடலுங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க அந்த பாட்டெல்லாம். இப்போ நான் சொல்கிறேங்க, இருந்தால் அது வாசி காட்டிடுவாங்க.
0: சரி,
1: இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா போய் வாசிக்கிறப்போ கும்மி பாட்டு தான் அதிகமாக பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப கிராமிய பாடல் நிறைய பாடியிருக்காங்க. அந்த கிராம பாடல்னால் அதோட வாசித்து பழக்கமாக போயிடுச்சுங்க மேடம்.
0: இப்போ அது ஞாபகத்தில் இல்லை உங்களுக்கு? ஏன்னா வந்து உங்களுக்கு தாளக்கருவி அப்படிங்கும் போது இந்த தாளத்துலேயும் நடையிலையும் தான் உங்களுக்கு கவனம் ஃபுல்லாக இருந்தது இல்லையா? ஆனால் வந்து ஜேம்ஸ் வசந்தன் சார் கூட இருந்தது மட்டும் கரெக்டாக அந்த 2 லைன் பாடிட்டீங்க எங்களுக்காக. சரி, ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கு உங்களுக்கு, நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வாட்ஸ்அப்ல கேள்வி இருக்காமா?
2: இருக்கு. நங்கவரத்துல இருந்து ராஜி ரமேஷ் கேட்டிருக்காங்க, நாதஸ்வரம் எந்தெந்த மர வகையிலிருந்து தயாரிக்கப்படுது, அப்புறம் சிலோனி அப்படின்னா என்ன, அதுல இருந்து என்ன ராகம் வரும், அப்புறம் ரத்தினா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க.
0: சரி, இப்போ நாதஸ்வரம் எந்த மர வகையில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு
1: கேட்டிருக்காங்க. அது அவர் தாங்க நாதஸ்வரங்களது.
0: ஓ, அதெல்லாமே கிளாசிக்கல் க்வெஸ்சன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது அடுத்த கேள்வி அதே தான் நினைக்கிறேன். அவங்க ரத்தி சிலோனி எல்லாமே கிளாசிக்கல் மியூசிக் சார்ந்தது.
1: ஃபோக்கில் என்ன வேணால் சொல்லுங்க, பதில்
0: ஃபோக்கில் ஏதாவது இருக்கா
2: கேட்டிருக்காங்க. முசிறியிலிருந்து சுகுமாரோட கேள்வி இது. அதாவது கண்ணை மூடி இப்ப அவங்க வாசிச்ச அந்த நையாண்டி மேளத்தை கேட்கும் போது கோவிலுக்கு போகாமலே வழிபட்ட அந்த தெய்வீக உணர்வு கிடைச்சது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட கேள்வி என்னன்னா, இப்ப கோவில்கள்ல சாமிக்கு பூஜை நடக்கும் போது எந்த வகையான இசையை வாசிப்பாங்க, அதே மாதிரி கும்பாபிஷேகம் நடக்கிற சமயத்துல எந்த வகையான இசையை வாசிப்பாங்க, அந்த இசை முறைகள்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேக்குறாங்க.
0: கோயிலுக்கு போகும்போது என்ன வாசிப்பீங்க நீங்க, கும்பாபிஷேகத்துக்கு எப்படி வாசிப்பீங்க, என்னென்ன மாதிரி வித்தியாசங்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம வாசி காமிக்கலாமா?
1: நம்ம அதுக்கு
0: முன்னாடி ஒன்று சொல்லிக்கலாம். நாதஸ்வரம் வந்து ஆச்சாள் மரம் அப்படிங்கிறதுல தான் நாதஸ்வரம் செய்வாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை இந்த சமயத்தில் ராஜி ரமேஷ் அவங்களுக்கு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். நங்கவரம்லேருந்து கேட்டவங்க, வாசிங்கய்யா நீங்கள்
1: கோயிலில் வாசிக்கிறது. இப்போ வந்து மாரியம்மன் கோயிலில் சாமி ஆடினாங்களா, அவங்களுக்கு எப்படி வாசிக்கிறது அப்படின்னு நம்ம சமயபுரம் இதுக்குள்ளே வாசிக்கக்கூடிய வாத்தியங்கள் அப்படின்னா,

0: ஆள் போனாலும் இந்த அடி அடிக்கலனா அங்கே கொட்டு சரியில்லை. இந்த அடி அடித்தாதான் அந்த சோழன்மலை சாமியை கீழே இறங்கி வந்து ஆடும். அந்த அந்த ஊரில் மட்டும் கிடையாது, அந்த ஊரில் எல்லா ஊர்லேயும் திருவிழா பார்த்தோன்னா இந்த சாமி கொட்டு தான். நம்ம ஊர் சாமி கொட்டு இது நம்ம அம்மன் கொட்டு, அந்த ஊரில் சோழன்மலை சாமி.
1: ஓ சூப்பர். அப்போ கும்பாபிஷேகம் போதெல்லாமும் நையாண்டி மேளம் இசைப்பாங்களா?
0: அதெல்லாம் நையாண்டி மேளம் வைக்க மாட்டாங்க,
1: வைக்க மாட்டாங்க,
0: கிளாசிக்கல் தான்.
1: அப்போ ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த மேளம் இருக்குது, நையாண்டி மேளம் இல்லையா? ஒவ்வொரு பகுதியிலையும் வாசிக்கக்கூடியது அதுதான் நீங்கள் வாசி காமிச்சிங்க. அம்மனுக்கு வாசி காமிச்சிங்க, சுடலமாடனுக்கு வாசி காமிச்சிங்க, வேற என்ன வித்தியாசமாக இருக்கா?
0: இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டிங்கில் அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்குன்னு ஒரு தாளை வச்சுருக்குங்க.
1: சரி,
0: அவங்க ஆரம்பிக்க முன்னாடி ஒரு அடி அடிப்போம். இதுனா அவங்க ரெடி ஆயிடுவாங்க.
1: ஓ சரி,
0: ரெடி ஆனோன்னா நையாண்டி அடிப்போம்.

இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் சுடலமானிங்கிற சாமிக்கு வாசிக்கக்கூடிய பாத்தி. இந்த அடி அடித்தா தான் சாமி ஆடும். இந்த அடி எப்படியாப்பட்ட

0: இது வந்து எல்லாம் லைனாக வந்து நின்றுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாத்தியாசம்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு தீர்மானம் மாறிட்டே இருக்கு. அந்த தீர்மானம் என்னன்னா, அடுத்த அடிக்கு போறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்ப அடுத்த அடிக்கு பார்த்தா நாலு கவுண்டிங், ஒன்று ரெண்டு மூணு நாலு. இந்த நாலு ஸ்டெப்பு போட்டு முடிஞ்சோன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பு நவாள் ஸ்டெப்பு, ஆறு ஸ்டெப்பு, எட்டு ஸ்டெப்பு கவுண்டிங்கில் தான் அவங்களுக்கு. இப்போ எங்கே கரகாட்டம்னா அப்படின்னு இல்லை, ஒரு பாட்டு வாசிப்பாங்க, அந்த பாட்டு தகுந்த மாதிரி அவங்க ஆடுவாங்க. இந்த ஸ்கூல் காலேஜில் வாசிக்கிற பார்த்தா அந்த கவுண்டிங்கில் தான் வாசிக்க முடியும். அந்த கவுண்டிங் மீறிச்சுன்னா அவங்களும் ஆட முடியாது, நாங்களும் செய்ய முடியாது மேடம். அதுதான் உண்மை.
1: அதுதான் எல்லாமே அந்த உங்களுக்கு அந்த கவுண்டிங் அந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியுமே அதில் தான் அமைஞ்சிருக்குன்றீங்க. இந்த அளவில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் நையாண்டி மேலே சார்ந்து, கிராமிய கலை சார்ந்து, கிராமிய இசை சார்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வரீங்க. உங்களுக்கு பல்கலைக்கழகத்தோட ஒத்துழைப்பும் இருக்குது. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய அனுபவம் கிடச்சிருக்கு. மறக்க முடியாத ஏதாவது ஒரு சன்மானம் பற்றி சொல்லுங்களேன்.
0: மறக்க முடியாத சன்மானம் கேட்டீங்கன்னா, மஸ்கட்டுக்கு போயிருந்தேங்க மேடம். தமிழ் சங்கத்தில் நாங்கள் தவுள் வாசியை பார்த்துட்டு அங்கே தமிழ் சங்க தலைவர் தலைக்கு 5000 ரூபா பணம் அவர் அக்கௌண்ட்டில் 25 பேர்த்துக்குமே போட்டு விட்டார். கொடுத்துருக்க மட்டும் கிடையாது. இங்கேருந்து போன கலைஞர் நாதஸ்வர கலைஞர்களுக்கு, தவுள் வாசிக்கிற கலைஞர்களுக்கு, மாடு ஆடுற கலைஞர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபா பணம் போட்டு விட்டார். அது இல்லாமல் அந்த ராஜாக்கள் ஆண்ட கத்தி ஒன்று ஆளுக்கு ஒன்று அம்பளிப்பாக கொடுத்தாங்க. அது என்ன வீட்டில் வச்சிருக்கிறோம்
1: அப்படிங்களா? அதாவது வாழ் பரிசளிச்சு
0: வாழ் அது பார்த்தோன்னா இதில் இந்த மாதிரி கண்ணாடியிலே கொடுத்துருக்காங்க.
1: ஓ, கண்ணாடியிலே
0: பெருசு
1: ஒரு பேடையில் வச்சுருக்கீங்க வீட்டில். சரிங்க, அந்த வகையில் ரொம்ப அழகாக நீங்கள் நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்கும் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் அது நையாண்டி மேளம் அப்படின்னாலே வந்து சிரிப்பையும் சிந்தனையும் ஒன்றாகக்கூடியதாக அமைஞ்ச ஒரு கலை தான். நாங்களும் இங்கே உங்களோட அனுபவத்தை கேட்டு ரசித்தோம். இப்போ வந்து ஐயாவுடைய தொலைபேசி எண் கேட்டிருந்தாங்க, துரை சுப்பிரமணியம் ஐயா. மற்ற எல்லா நேயர்களுக்காக கொடுத்துடலாம், 78-67-97-74-04 78-67-97-74-04 இன்ற தொலைபேசி எண்ணில் ஐயா ஐயப்பனையாவர்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் நிறைய விஷயம் நையாண்டி மேளத்தை பற்றி கேட்டுக்கலாம், அவங்க திருவிழாக்கும் அழைக்கலாம். நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்கம்மா.
2: இதுவரைக்கும் வசந்த அழைப்பில் நாட்டுப்புற இசையின் நாதத்தை நாம் எல்லாருமே சேர்ந்து ரசித்தோம். நையாண்டி மேள இசைக்கலைஞர் ஆர் ஐயப்பன் அவர்கள் பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. உடன் உரையாடியவர் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்கள். இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பட்டங்களை வழங்கி உரையாற்றுகிறார். 587 முனைவர் பட்டம் உட்பட 3000க்கும் மேற்பட்ட மாணாக்கருக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. IIT வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிதிறன் கணினி கட்டமைப்பையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில்

0: முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் இன்று பிற்பகல் நடைபெறும் இக்கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை பணிகள் மற்றும் தமிழகத்திற்கு ஏற்படும் தாக்கம் உள்ளிட்டவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே மத்திய அரசு இதுகுறித்து எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் திமுக இக்கூட்டத்தில் பங்கேற்காது என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என அஇஅதிமுக ஏற்கனவே அறிவித்திருந்தது. தமிழகத்தில் முக்கிய திருக்கோவில்களில் வரும் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பக்தர்களின் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு விஐபி தரிசன நடைமுறைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தின் 241 கிராம ஊராட்சிகளிலும் சுதந்திர தினத்தையொட்டி வரும் 15ஆம் தேதி கிராம சபை கூட்டங்கள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் 241 கிராம ஊராட்சிகளிலும் சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. கூட்டத்தில் அரசு திட்டங்களின் செயற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் 100% குடிநீர் இணைப்பு பெற்ற தகுதியான ஊராட்சிகளுக்கு ஹர் கர் ஜல் சர்டிபிகேட் வழங்குவது தொடர்பான தீர்மானமும் நிறைவேற்றப்பட உள்ளது. கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் பங்கேற்று கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: திருப்பூரில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மாநகர காவல் ஆணையர் ராஜேஸ்வரி கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக விழிப்புணர்வு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. ஒகேனங்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 6000 கன அடியாக உள்ள நிலையில் 4 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் இன்று அனுமதி அளித்துள்ளது. சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நேற்றிரவு 7 மணிக்கு புறப்பட்டிருக்க வேண்டிய ஹவுரா அதிவிரைவு ரயில் அதன் இணைய ரயில் தாமதமாக வந்து கொண்டிருப்பதால் இன்று பிற்பகல் 2 மணிக்கு புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் அஷ்மிதா ரக்ஷிதா ஸ்ரீயை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வணக்கம் மக்களே, இந்த உலகத்தோட கனவை உழைப்பால நிறைவேற்றுவோங்க. நெற்றி மீது எழுதிய விதியின் வரிகளை வியர்வை துளிகளால் அழிப்போம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது போடு ஆட்டம் போடு.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போர்டிஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போர்டிஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம டிச் எஃப்எம் ரெயின்போ 104.1. இப்ப கேட்டு ரசிக்க போறது இருபட பாடல்கள். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரெண்டு படத்துல இருந்து பாடல்களை கேட்ட கேட்ட கேட்டு ரசிக்க போறோம். கோவில் அருள் இந்த ரெண்டு படத்துல தான் இன்னைக்கு பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். இந்த ரெண்டு படத்தையும் இயக்கினவர் டைரக்டர் ஹரி. இந்த படம் 2004 வெளிவந்திருக்கு. இந்த ரெண்டு படத்திற்கும் இசையமைச்சிருக்கிறாரு ஹாரிஸ் ஜெயராஜ். இப்போ நாம சிம்பு, சோனியா அகர்வால், ராஜ் கிரண், நாசர், வடிவேலு இவங்கெல்லாம் நடிச்ச கோவில் படத்துல இருந்து பாடல் கேட்டலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
1: கேட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி ரெயின்போ 102.1.

பத்து மணி 45 நிமிஷம் ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள். சூப்பரான பாடல்கள் கோவில் படத்துல இருந்து கேட்டாச்சு. அடுத்ததா விக்ரம், ஜோதிகா, சுஜாதா, வடிவேலு, பசுபதி இவங்க எல்லாம் நடிச்சு வெளிவந்த அருள் படத்துல இருந்து பாடல் கேட்டலாம். இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: நேயர்களே, நீ கேட்கலா.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லி இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் இன்னும் சற்று நேரத்தில் பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றுகிறார். 587 முனைவர் பட்டம் உட்பட 3000-க்கும் மேம்பட்ட மாணாக்கருக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. தொடர்ந்து IIT வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிதிறன் கணினி கட்டமைப்பையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். நாட்டின் கல்வித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் திறமையான நடவடிக்கைகளை உரிய காலத்தில் மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் மாநாடு புதுடெல்லியில் வரும் 13ஆம் தேதி நடைபெறுவது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், இம்மாநாட்டில் ஒருங்கிணைந்த எதிர்காலத்திற்கு தேவையான உலகளாவிய கல்வி சவால்களை கையாள்வதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்றார். விவசாயிகளின் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசின் நிதி பற்றாக்குறையில் உள்ளதால் மத்திய அரசு நிலுவையில் உள்ள அனைத்து நிதிகளையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்றார். நாமக்கல் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. போதையில்லா தமிழகத்தை உறுதி செய்வது குறித்து இதில் வலியுறுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிர்ப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதில் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் உடற்பயிற்சி ஆர்வலர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். 10 கிலோமீட்டர் மற்றும் 20 கிலோமீட்டர் என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற சைக்கிள் பேரணி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் அஷ்மிதா ரக்ஷிதா ஸ்ரீயை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.
0: நேயர்கள், இனி கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்கமாளி.

0: பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகம ரசிகம இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நீ கேட்டு ரசிக்கலாம் சரிகம ரசிகம. இன்று ஹமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள் விளம்பரம்.
2: சரிகமா ரசிகமா நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற ராகம்
3: என்ன என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பணக்கார ராகத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஓ, பணக்கார ராகம் ஏழை ராகம்ல எல்லாம் இருக்குதோ, நிறைய தெரிஞ்சுக்கிறோமே இப்ப நாங்க.
3: ஆமா, அதாவது இந்தி மொழிக்கு போனா அமீர் என்ன பணக்காரர், கரீப் என்ன ஏழைகள், அப்படி இருக்கு. அப்போ வந்து நம்ம ஒரு கல்யாணி கல்யாணின்னு ஒரு குடும்பத்துல அத பேரு அமீர் கல்யாணி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்?
2: பணக்கார கல்யாணி,
3: பணக்கார கல்யாணி ராகமா இருக்குது. அப்படி நம்ம இந்த ராகத்துக்கு வந்துட்டோம்னா
2: அமீர் கல்யாணி ராகத்தை இன்னைக்கு சொல்ல போறேங்கிறீங்க.
3: ஆமா, அப்படி முடிவாயிடுச்சு இன்னைக்கு.
2: சரி,
3: அந்த ராகத்துல நம்ம வந்து ஒரு ஆரோகண அவரோகண சொல்லிட்டோம்னா ஒரு ஏணிப்படிகள் மாதிரி அப்படி ஏறிண்டே போவோம். எப்படினாக்க, கல்யாணி ராகம் 65வது மேலக்கர்த்தா, அதாவது 65வது படி அது, ஏணில 65வது படி மேச்ச கல்யாணி.
4: ரொம்ப ஹைட் ஜாஸ்தி.
3: ஆமா, ரொம்ப ஹைட் ஜாஸ்தி.
2: பிரதிமத்தியம்
3: பிரதிமத்திய ராகம் வேற, அதாவது அந்த முதல் 36 சுத்த மத்தியமும் அந்த பிறகு வர 36 நம்ம பிரதிபட்சம் சொல்றோம். நேயர்களுக்கு இத்தனை நேரம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்.
2: மனப்பாடமா உங்களுக்கு திருப்பியே சொல்லுவாங்க, நீங்க அவங்களெல்லாம்
4: திருப்பி அவங்க நமக்கு சொல்லுவாங்களே.
3: ஆமா,
4: அப்படி கூட
3: 65 நீங்க ஏன் பிரதிமத்திய ராகம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு திரும்பி கேட்டுடுவாங்க. ஆமா, அந்த வகையில 65வது மேய்ச்ச கல்யாணி ராகம், அதாவது 65வது படியில அது உட்கார்ந்து அது ஏகப்பட்ட செய் ராகங்கள் உதிக்க வைக்கிறது. அப்படி வர வகையில நிறைய இருக்கு. அதாவது எப்படின்னாக்கா நம்ம சொல்றது சியாம் கல்யாண், மோகன கல்யாணி, சுத்த கல்யாண், இப்படி ஏகப்பட்ட ராகம். கல்யாணி தாட் அப்படின்னு இருக்கு, அதாவது யமன் அப்படின்னு சொல்றது உண்டு கல்யாணிய.
2: சரி,
3: அது வந்து வடக்கத்திய சம்பிரதாயத்துல யமன் கல்யாணி ரெண்டுமே ஒண்ணுதான். யமன் அண்ணாலே கல்யாணி தான், கல்யாணம்னாலே யமன் தான். யமன் தாட் சொல்லலாம், கல்யாணி தாட் சொல்லலாம்.
4: பயமா இருக்க பாத்தீங்கன்னா யமன்னாவே பயமா இருக்கு.
3: ஆமா, ஏணி அப்படின்னு ஏறின உடனே பயம்னு வராதா? கண்டிப்பா வரும். அப்படி சரி கம பத நீச, இது கல்யாணி.
2: சரி,
3: இந்த ஹமீர் கல்யாணி வந்து அப்படி வராது. சக மத நீச, அதாவது ஒரு படி விட்டுடுச்சு,
4: தாண்டி தாண்டி ஏறணும் போல,
3: தாண்டி தாண்டி ஏறிட்டு சனித கபரி ச.
4: நீங்க பாரத பாத்தீங்கன்னா இந்த படியில கால் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு?
3: அது எப்படினாக்க, ஒரு படி இறங்கிட்டே வந்துட்டு அடுத்த படியில கால் வைக்காம அதுக்கு அடுத்த படியில கால் வச்சுட்டு வைக்கலாமா வேண்டாமா அடுத்தது அப்படின்னு சொல்றமா இப்படி? ஆனா ஒரு கால் எடுத்து வச்சுட்டாரே கேவி மகாதேவன் ஐயா.
4: நீங்க முதல்ல இருந்தே ஏணி படிகள்னு சொல்றீங்க.
3: ஆமா,
4: இது எல்லாம் சரியா தான் இருக்கு. ஒவ்வொன்னு நீங்க கரெக்டா கனெக்ட் பண்ணி வரும்போது ஏதோ ஹமீர் கல்யாணி ராகத்துல எனக்கு தெரிஞ்சு 1979 ஏணிப்படிகள் ஒரு படம் வந்தது.
2: ஆமா,
4: அதுதான் இவர் சொல்றாரோ. இவர் ஆனா ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் சொல்லிட்டே தான் இருப்பார்.
2: ஒரு குழு கொடுத்துட்டே இருக்கிறீங்க.
4: ஆமா, அவர் குழு கொடுக்கிறார், பட் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அது. இவ்வளவுதான் சொல்லுவார் அவரு ராகத்தை பத்தி ஃபுல்லா சொல்றாரு.
2: சரி,
4: இவ்வளவும் சொல்லிட்டு அப்புறம் நமக்கு தெரியலன்னா
3: அதேவன் சொல்லியாச்சு, ஏணிப்படிகள் படம் வந்தாச்சு, இனி பாட்டு தான்.
4: அந்த பாட்டு தரிசனம் கிடைக்கட்டும்.
2: கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அப்படின்னு

0: ஒரு தொகையரா மாதிரி பாடிட்டு அதுக்கப்புறம் அப்படி ராகத்தோட ஒரு பாட்டு வரும். கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அன்புமிக்க ஒரு மனம், நல்லவர்க்கு ஒரு குணம், கண்ணிழந்த பிள்ளைக்கு. இந்த பாட்டு தானே சொல்றீங்க, எத்தனை வருஷம் கழிச்சு இந்த பாட்டை நம்ம ரெக்கலெக்ட் பண்ணி பாடிட்டு இருக்கிறோம் இப்போ.
1: கண்டிப்பா, அழகான அமீர் கல்யாணிய கே வி மகாதேவனையா, அதாவது அவர் வந்து திரை இசை திலக்கம் அப்படின்னே கூப்பிடுவாங்க அவரை.
2: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குல்ல?
1: ஆமா கண்டிப்பா.
2: எம்எஸ்வினா மெல்லிசை மன்னர்,
1: மெல்லிசை மன்னர்
2: எம்எஸ்வி சொல்லவே வேண்டாம், மெல்லிசை மன்னர் அப்படிதான் எம்எஸ்வி. திரை இசை திலகம்னா கே வி மகாதேவன், இசைஞானின்னா இளையராஜா, அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான், மறுபேரு கிடையாது. அப்படியே பட்ட பேருடைய மக்களுக்கு அப்படியே மனசுல பதிஞ்சு போயிடுத்து அந்த திரை இசை திலகமான கே வி மகாதேவன் ஐயா. அழகாக ஒரு அமீர் கல்யாணிய கொடுத்து
0: இந்த ஏணிப்படிகள் படத்துல இந்த பாட்டு.
1: ஆமா, ஏணிப்படிகள் படத்துல இந்த கண்ணெழுந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அதாவது எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு அமீர் கல்யாணி தரிசனம்.
2: ஆமா, அதாவது நமக்கு என்ன ராகன் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் போது எப்படி எந்த பக்கம் அப்படின்னு தெரியாம போயிட்டு இருப்போம், என்னடா எந்த பக்கம் போறது நமக்கு வழி தெரியலையேன்னு. அதுக்குதான் இந்த அமீர் கல்யாணி நமக்கு வழி காமிக்கிறது இந்த பாட்டுல. கே வி மகாதேவன் இசையில, கவிஞர் வரியில சுசீலா அம்மா பாடியிருக்காங்க இந்த பாட்டு.
0: ஓ, கவிஞர் கண்ணதாசனோட வரிகள்.
2: ஆமா
0: அடேப்பா,
2: நான் தான் சொன்னேனே இப்ப கேவிஎம்னா நம்ம கவிஞர் மட்டும் சொன்னா போதும், கவிஞர்னா கண்ணதாசன், அவருடைய வரிகள்ல இந்த பாட்டு நம்ம கேட்போம்.
1: கண்டிப்பா பண்பலையில கேட்டுடுவோம்.

0: இப்படி அழகாக ஒரு தானம் அமீர் கல்யாணில நம்ம நேயர்களுக்காக வாச்சி காமித்தோம். இதனுடைய ஸ்வரஸ்தானங்கள் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். ஷட்ஜம், சத்துஸ்ருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், பிரதிமத்தியமம், பஞ்சமம், சத்துஸ்ருதி தெய்வதம், காக்கல நிஷாதம், அதாவது எல்லாமே கல்யாணி ராக ஸ்வரஸ்தானங்கள் தான்.
1: சரி,
0: ஆனாலும் அவரோகணத்துல

0: மாதிரி இப்படி வரும்போது சுத்த மத்தியமும் இதுல ஆட் ஆறுது. இப்படி இந்த பிரதிமத்தியம சுத்த மத்தியம ராக வகைகள் எடுத்துண்டா இந்த யமுனா கல்யாணி ராகம், அமீர் கல்யாணி ராகம், பெஹாகு, இப்படி பிரமாதமா அது ஒரு தனியா ஒரு பட்டியல் போயிட்டே இருக்கும்.
1: எல்லா ராகங்களையும் நம்ம ரசிக்கணும்
0: கண்டிப்பா.
1: அதே மாதிரி நேயர்களும் கண்டிப்பா ரசிப்பாங்க
0: கண்டிப்பா. இப்போ ஒரு நிலா இருக்கு, அந்த நிலா நைட்டு அழகா அது அந்த நிலாவோட வெண்ணில அழகா வந்தா அதை ரசிக்கணும்.
1: நீங்க திருப்பி திருப்பி வெண்ணிலான்னு சொல்லிடாதீங்க.
0: அப்புறம் பரவாயில்ல, மழை பெய்யறது ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்டு வருவோம்.
1: திருப்பி திருப்பி நான் அங்க போயிடுவேன்.
0: ஆமா,
1: ஆனா என்னதான் இருந்தாலும் ரசிக்கவில்லையேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். நேயர்கள் இந்த சரிகமா ரசிகமா புரோகிராம ரொம்ப ரசிக்கிறாங்க. ஆனா பாட்டுலதான் அவங்க ஏதோ ஒரு மாதிரி பாடிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையேன்னு. ஆனா அப்படி அர்த்தம் இல்ல. இந்த ஹமீர் கல்யாணில பாடி இருக்கிறது ரொம்ப எல்லாருமே ரசிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இப்ப இந்த பாட்டு வரப்போகுது பாருங்களேன்.

0: இது அமீர் கல்யாணியா பா?
1: நல்ல அமீர் கல்யாணி.
0: ஓ,
1: அப்படி முள்ளமா ஒரு, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெருசா இது இந்த பாட்டுல லயம் இருக்காது, சும்மா ஒரு சப்போர்ட்டிங்கா ஒரு ஒரு கார்டு மாதிரி ஒரு லயமா வந்துட்டு இருக்கும். ஒரு சின்ன குழந்தை இந்த பாட்டு பாடிய மாதிரி காட்சியில அழகாக காமிப்பாங்க. நல்ல நல்ல வரிகள், வைரமுத்து ஐயா இயற்றிய வரிகள்.
2: மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான்.
1: ஆமா, ஏஆர் ரஹ்மான் ஐயா அந்த இசை அமைத்து ஆரம்பிச்சு இந்த பண்ற வகையில அவங்களோட ஒரு காம்பினேஷன் இருக்கு. அந்த ஹரிஹரன், ஹரிணி, ஏஆர் ரஹ்மான், அப்படி புதுசா ஒரு,
2: அதாவது அந்த பாட்டோடே மியூசிக் சேர்ந்தே வர மாதிரி
1: வர மாதிரி, அப்படி
2: அந்த சுருதி ஒரு ஆதார சுருதி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா?
1: ஆமா ஆமா, ஒரு வித்தியாசமா வித்தியாச குரல்கள் வச்சு இந்த ஏ ஆர் ரஹ்மான் ஐயா பண்ண ஒரு இசை, அந்த ஒரு தசாப்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு தசாப்தத்துக்கு அது ஒரு புதுமையா இருந்து இப்போ எல்லா மக்களுக்கு அது நல்ல ரீச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
2: படம் இந்திராங்கிற படம்.
1: ஆமா,
2: பாடி இருக்கிறது ஹரிஹரன், ஹரிணி இல்லையா?
1: ஆமா,
2: இந்த பாட்டை நம்ம கேட்போமா?
1: ஆமா, யாரும் ரசிக்கவில்லையே அப்படி நினைச்சுக்க வேண்டாம். சரிகம ரசிகமா ஆங்காங்கு அந்தந்த மாவட்டத்துல நிறைய நேயர்கள் ரசிக்கிறாங்க. நம்ம இப்ப கேட்டுடுவோம் பந்தலையில
0: அமீர் கல்யாணி ராகத்துல.
2: ஆமா, இப்ப எப்படின்னா அந்தந்த மாவட்டத்துலன்னு கூட நம்ம சொல்ல முடியாது, ஏன் இந்தியா ஃபுல்லா நீங்க ரசிக்கலாம். ஏன்னா நமக்கு தான்
1: நியூஸ் ஆன் ஏர் ஆப் இருக்கே, அதுல கண்டிப்பா நம்ம கேட்டுட வேண்டியதுதான்.
2: பாருங்க, கேட்டுட்டே இருக்காங்க.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகம ரசிகமா.

0: அமீர் கல்யாணி ராகத்துல கீர்த்தனையா?
1: ஆமா,
0: யார் இயற்றியது?
1: தியாகராஜ சுவாமிகள் அழகாக பாடிய கீர்த்தனை இது.
0: ஓ,
1: அதாவது ராமாபிரான ஏன் கருணை காட்ட மாட்டேங்கிற தனவாடு, அதாவது மனவாடு அப்படின்னு நீங்க வந்து ஏன் என்ன அபிமானம் காட்டிட்டு நீ வந்து கருணை பண்ணக்கூடாத அப்படின்னு ஒரு கெஞ்சி கேக்குற மாதிரி. அதாவது இந்த கெஞ்சரத்துக்கு உண்டான ஒரு ராகம் வந்து அமீர் கல்யாணி. அப்படி பிரமாதமா இந்த ராகத்துல தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை பாடியிருக்கார். இப்படி நம்ம கெஞ்சி கெஞ்சி பாடும்போது அந்த என்ன ஆகிறது, ஒரு சுவாசம் வந்து நல்ல
2: எண்ணத்தை சொல்ல போங்க.
1: எண்ணத்தை என்ன சொல்ல,
2: என்னை சொல்லு, என்னை சொல்ல.
1: ஆமா,
0: ஜன்னல் கல்யாணி தான் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க.
1: அவருக்கு யாருக்கோ ஒரு ஜன்னலும் ஏதோ சொல்றதா, அது ஏதோ சொல்றதா, இது ஏதோ சொல்றதா, ஒரு பட்டியலே போட்டிருக்காங்க.
2: ஜன்னல்ல காத்து வருமா, ஜரிகையில பூ வருமா, மின்னல் மழையா வருமா,
3: உயிரே மூச்சா வருமா.
1: ஆமா, விஜயவாடு பக்கத்துல தெனாலி தெனாலி தெனாலியன்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா, அந்த ஊரு தலைப்பா வச்சுட்டு ஒரு படம், அதுல இப்ப பாட்டு வருது பாருங்க.
2: ஆஹா, தெனாலி படத்துலயா?
1: ஆமா
2: வருது பாருங்க.

0: உடனே வருது பாருங்க.
1: அதுக்கப்புறம் ஜன்னல் காற்றாகிவா, ஜரிகை பூவாகிவா, மின்னல் மழையாகிவா, உயிரின் மூச்சாகிவா. எப்படி எப்படி வருமோ தெரியல, ஆனா அமீர் கல்யாணி வரும்.
0: அமீர் கல்யாணி கண்டிப்பா எஸ்பிபி ஐயா குரல்லையும் சாதனா சர்க்கம குரல்ல பிரமாதமா அமீர் கல்யாணி பாடலா இந்த சுவாசம் வருது.
1: இந்த அழகான பாட்டை தினாலி படத்துல கேட்போம்.
0: ஏ ஆர் ரஹ்மான் ஐயா இசையில பா விஜய் அப்படிங்கிற கவிஞர் வரிகள்ல நம்ம இதை கேட்போம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது சரிகம ரசிகம்மவில் ஹமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள் கேட்டு ரசித்தோம். நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் சரிகம ரசிகம. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இன்னும் சில நொடிகளில் வளம் வர இருப்பது ஸ்டாம்ப்டு.

0: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: ஆடி வந்தாலே போர்ட்டிஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போர்ட்டிஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: திருச்சி மற்றும் கும்பகோணம். நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களின் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 12 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் டெல்லி இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழா தற்போது நடைபெற்று வருகிறது. 587 முனைவர் பட்டம் உட்பட 3000 மேற்பட்ட மாணாக்கருக்கு பட்டங்கள் வழங்கி பிரதமர் சிறப்புரையாற்றுகிறார். IIT வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிதிறன் கணினி கட்டமைப்பையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றன. கோவையில் மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தொடங்கி வைத்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்று நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவது குறித்து வலியுறுத்தப்பட்டது. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் காவல் கண்காணிப்பாளர் திரு அசோகன் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். காவல்துறையினர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் 153 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளை மாநில வேளாண் இயக்குநர் திரு முரளிதரன் ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜனுடன் இணைந்து இன்று ஆய்வு செய்தார். மாநில பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து 54 கோடி ரூபாய் மதிப்பில் பக்கள் ஓடை அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதாகவும் மாநகராட்சி சார்பில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நூலகம் கட்டப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 11 இந்திய மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் படகில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இம்மீனவர்கள் கடல் எல்லையை தாண்ட நேரிட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. 120 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். அமெரிக்காவில் செயின் லூயிஸ் ராபிட் அண்ட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் பிரக்ஞானந்தாவிற்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெறும் 20 வயதுக்குட்பட்டோர் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: போறே.
1: கொடுங்கோல் ஆட்சியானது மூடர்களையே தனக்கு துணையாக்கிக் கொள்ளும். அந்த ஆட்சி அல்லாமல் பூமிக்கு பாரம் என்பது வேறு எதுவும் இல்லை.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: நம்ம தமிழ்நாட்டோட மாநில பூச்சி எது தெரியுமா? தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாமே கூட்டமா ஒன்னு கூடிதான் வாழும். இந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, அந்த கான்செப்ட்ல இந்த பட்டாம்பூச்சிகளை கூடலூர், குன்னூர், முதுமலை இந்த மாதிரி பகுதிகளில் தான் நீங்க அதிகமா பார்க்க முடியும். அதுவும் குறிப்பா ஏரிகள் இல்ல நல்ல நிழலான இடங்கள்ல தான் இது வசிக்கும். நம்மள மாதிரியே போல வெயிலு அலர்ஜி. தமிழ் மரவன் பட்டாம்பூச்சியோட இறகுகள் மட்டுமே 75 மில்லிமீட்டர் வரைக்கும் வளரும். இதோட இறகுகள் பாக்குறதுக்கு புலி மாதிரியே நல்ல மஞ்சள் கலர்ல கருப்பு நிற கோடுகள் இல்லனா கருப்பு நிற புள்ளிகளோட இருக்கும். பார்க்க செம்ம அழகா இருக்கும். இந்த தமிழ் மரவன் பட்டாம்பூச்சிகள் வருஷம் முழுக்கவே அழகா சிறகடிச்சு பறந்துட்டு இருந்தா கூட பிப்ரவரியில இருந்து மே மாதம் வரைக்கும் அதிகமா இது பறக்கறத நம்மளால பார்க்க முடியும். அதுவும் இந்த மழைக்காலம் முடிஞ்சு ஒரு சில வாரங்கள்ல எல்லாமே ஒன்னு கூடி சேர்ந்து அழகா பறந்துட்டு இருக்கும் பாருங்க. அதை பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குங்க. இதுல ஒரு சுகமான விஷயமும் இருக்கு. என்ன தெரியுமா? வெயில் காலத்துல அதோட இறகுகள் எல்லாமே ரொம்ப டல்லாகி பழுப்பு கலர்ல மாறிடுது. அதாவது நம்ம வெயில்ல ரெண்டு நாளைக்கு சுத்திட்டு வந்தா எப்படி கலர் கருத்து போறோம், அதே மாதிரி தாங்க. பொதுவா பட்டாம்பூச்சிகள்னாலே எல்லா பக்கமும் ஜாலியா சுத்தும்ல, ஆனா இந்த தமிழ் மரவன் பட்டாம்பூச்சிகள் எங்க ஈரப்பதம் அதிகமா இருக்கோ அங்க மட்டும்தான் இது அதிகமா காணப்படுது. இதுல ஆண் பெண் பட்டாம்பூச்சிகளை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, ஆண் பட்டாம்பூச்சி பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாவும் அதோட கலர் நல்ல வைப்ரண்டாவும் இருக்கும். இதே பெண் பட்டாம்பூச்சிக்கு அதோட சிறு அடியில கொஞ்சம் பழுப்பு நிறத்துல டல்லா காணப்படுது. இந்த பட்டாம்பூச்சிகள் மரவெட்டி அப்படின்ற மரத்தோட இலையில தான் அதோட முட்டைகளை இடுது. அதுக்கப்புறமா இதுல இருந்து வரக்கூடிய புழுக்கள் அந்த இலையில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு அது அழகா வளருது. பொதுவா இந்த முட்டைகள் 2.5 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். பொதுவா பட்டாம்பூச்சிகளை ஓனான் சின்ன சின்ன பறவைகள் இதெல்லாமே சாப்பிட்டுடும் இல்லையா? ஆனா இதெல்லாம் நம்ம தமிழ் மரவன் கிட்ட வேலைக்கே ஆகாது. ஏன்னா இந்த மரவெட்டி இலைய அது சாப்பிட்டு வளர்ற அதுல இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மெல் இந்த பூச்சியோட உடம்புல இருக்கும். அது மத்த பறவைகளுக்கெல்லாம் பிடிக்காது. எந்த பறவையோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சும்மா கெத்தா பறக்கும். எப்படி ஒரு மாநிலத்துக்கு பறவை, பழம் இதெல்லாம் ஸ்பெசிஃபைடா இருக்கோ அதே மாதிரி ஒரு பூச்சியும் வேணும் அப்படின்னு முடிவெடுத்து பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறமா ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஒன்னு ரெடி பண்றாங்க. அதுலயும் நிறைய பூச்சிகள் இருக்கு. அதுல தமிழ் மரவனை எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான் எப்பயுமே ஒன்னா ஒத்துமையாவே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதோட வேகம் இருக்கே அது தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் 2019 ஜூலை மாதம் நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ் மரவன் பட்டாம்பூச்சிய மாநில பூச்சியா அறிவிச்சாங்க. நம்ம தான் முதல் முதல்ல பட்டாம்பூச்சிய மாநில பூச்சியா சொல்லிருக்கோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கு முன்னாடியே மகாராஷ்டிரா, உத்தரகண்ட், கேரளா, கர்நாடகா எல்லாமும் அறிவிச்சிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருடைய மாநில பூச்சியை விட நம்மளோட தமிழ் மரவன் ரொம்பவே வித்தியாசமானது, உயர்ந்ததும் கூட.

திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 to 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம். அலைய வேண்டாம் வேறிடம். TNC.

அன்பான தோழிகளுக்கு அழகான வணக்கம். இன்னைக்கு காலையில 5 மணிலிருந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருக்கிறேங்க. எப்போ 12 மணி ஆகும்னு என்னோட இந்த பொறுமைக்கு பரிசு இப்போ கிடைச்சிருக்கு. ஆமாங்க, நானும் நீங்களும் இப்போ மனம் திறந்த பல விஷயங்களை பேச போறோம் மங்கையர் உலகத்துல. இந்த கஷ்டம், கோபம், தாமதம் இதெல்லாம் வர்றப்போ மனம் தளராம அமைதியா சிரமங்களை சகிச்சுக்கிட்டு சரியான முடிவு கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்கிறது தாங்க பொறுமை. பேசலாமா மங்க உலகத்துல மனம் திறந்து? அதுக்கு நீங்க 0431 246 101 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்களை தொட்டுவாங்க. மனம் திறந்து பேசலாம் மங்கையர் உலகத்துல.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: 12:17 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1ல மங்கை உலகம் தாங்க. எனக்கு அருமையான டாபிக் பண்ண கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பொறுமையை மேற்கொள்ளும் வழிமுறைகள் என்னன்னா சொல்லுங்க வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள்கிட்ட கேட்டிருந்தோம். இப்போ பேசுறதுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிற தோழி, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நிலையத்துல
1: எல்லாரும் நலமா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும். நான் திருவானைக்காவல இருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தர் பேசுறேம்மா.
1: சொல்லுங்கம்மா.
2: ரொம்ப அழகான தலைப்பு கொடுத்துருக்கீங்க,
1: நன்றிம்மா.
2: நம்ம வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார்.
1: ஆமா,
2: இதை விட வேற ஒன்னும் இது சொல்றதுக்கு இல்ல. நம்ம வந்து எல்லா விஷயத்திலயும் பொறுமையா இருக்கணும். அப்ப நம்ம பொறுமைங்கிறது நமக்கு ஒரு உன்னதமான குணம். அது அந்த குணத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னாக்க விட்டு கொடுக்கற பண்பு வேணும். நம்ம ஒரு இடத்த ஒரு ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டு கையும் தட்டினாதான் ஓச வரும். நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிடணும் கொஞ்ச நேரம்.
1: கோபம் வரும்போது அதை சமாளிக்க, அதெல்லாம்
2: சமாளிக்க விட அந்த நேரம் சமாளிக்க கூடாது. கொஞ்ச நேரம் பொறுமையா நம்ம நகர்ந்து போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து அவங்களுக்கு சொன்னோம்னா அவங்க உணருவாங்க. அவங்க செஞ்ச தவறா இருந்தாலும் சரி, நம்ம செஞ்ச அந்த சூழ்நிலையையும் அவங்களுக்கு எடுத்து சொன்னோம்னா அவங்க உணர்ந்துக்குவாங்க கண்டிப்பா. உடனே உடனே நம்ம பதில் சொல்லிட்டே இருந்தோம்னாக்க சண்டை தான் ஜாஸ்தி வரும், தீர்வு கிடைக்காது.

0: நிதானத்தோட இருக்கணும்.
1: நிதானத்தோட
0: ஆமா,
1: இருக்கணும்.
0: அந்த இடத்துல இருந்து அப்படியே அதை தவிர்க்கணும்னா கொஞ்சம்
1: ஆமா,
0: அப்படியே நகர்ந்து
1: அந்த
0: போயிருந்தேன்.
1: நிதானத்துக்கு பேரு தான் பொறுமைங்கிறது.
0: பொறுமை. ஆமா ஆமா ஆமா,
1: ஆமா, அது வந்து கடலினும் பெரிது.
0: நிச்சயமா நிச்சயமா, அது உண்மைதானே. பொறுமை கடலிலும்
1: ஆமா,
0: பெரியதுங்கிறது உண்மைதானே.
1: பெரியது. ஆமா,
0: சரி,
1: அதனால அது எல்லாருக்கும் அவசியம்.
0: நிச்சயமாமா.
1: வாய்ப்பு கொடுத்த தோழிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிம்மா.
0: நன்றிமா. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது மங்கையுடகம் நம்ம திருச்சி FM ரெயின்போ 1.1.

0: இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: கேட்டுட்டு இருக்கிறீங்க இது மங்கையுலகம். இப்ப அடுத்தது நம்ம கூட பேச காத்துட்டு இருக்க தோழி, வாங்க. வணக்கம்
5: ராஜலட்சுமி கார்த்திக் அவர்களுக்கு இனிய நண்பகல் வணக்கம்.
4: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப நல்லா இருக்கேம்மா. தஞ்சாவூர் அபிரகாம் படுதர் நகர்ல இருந்து பத்மாவதி பேசுறேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி.
4: எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, பெரிய இடைவெளி தானே நம்ம பேசி.
5: ஆமா ஆமா, பண்பலையில நான் பாடி பேசிட்டு இருக்கேன், ஆனா உங்ககிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. அதுவும் நல்ல அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துகள்.
4: நன்றிமா. சரி, நீங்க பொறுமைய கையாள்வதற்கான வழிமுறைகள் இதெல்லாம் வச்சுக்கிறேங்க, இதெல்லாம் நான் பொறுமையா இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க?
5: பொறுமைங்கறது ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான்மா. இல்லைன்னு சொல்லவே அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. எங்கெல்லாம் பொறுமையா இருக்கமா அங்கிருந்து ஆகணும். அதே சமயம் நம்ம மேல தேவையில்லாத ஒரு சொல்லி வரும் போதோ, நம்ம சொல்லாத ஒண்ணு சொல்லும் போதோ, அந்த இடத்துல பொறுமையா இருந்தா நம்மளுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்குங்கறதா என்னோட கருத்து ராஜி.
4: சரி, அது ஓகேதான், நம்ம எல்லா இடத்துலயும் பொறுமையா இருக்கணும் அவசியம் இல்ல. ஆனா அந்த பொறுமையா நாம இருக்கிறது எப்படின்னா பெரிய பெரிய வெற்றிகளை நமக்கு தரும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல அந்த பொன் முட்டைகிற வார்த்தை, பொறுமை இல்லாம வெட்டி கொண்ட கதையெல்லாம் நமக்கு தெரியும்.
5: ஆமா கண்டிப்பா, பொறுத்தார் பூமி அல்வர், பொங்கியார் காடல்வர் சொல்லிருக்காங்க. அது வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும், நடக்கும் அப்படின்ற உறுதி நமக்கு இருந்தா கண்டிப்பா பொறுமையா இருக்கறதுல தப்பு கிடையாதுமா.
4: சரிங்கம்மா சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்.
5: நம்ம மேல தேவையில்லாத ஒரு வீண் பழிய சுமத்துறாங்க அப்படிங்கும்போது அங்க நாம பொறுமையா இருந்தோம்னா நம்மளுக்கு வேற மாதிரி முத்திரை குத்திருவாங்க. பாத்தியா, எருவ மாட்டு தலை மலை செஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல.
4: என் கருத்தையும் நான் சொல்றேன், என் பக்கம் சரி இருக்கும் போது என்னோட கருத்தையும் நான் சொல்றேன் அப்படிங்கறீங்க.
5: கண்டிப்பா கண்டிப்பா, இல்லன்னா நம்மள அந்த இடத்துல மதிக்க மாட்டாங்க ராஜி.
4: நிச்சயமா நிச்சயமா. அதான் எந்த இடம் இருக்குல்ல, எந்த சூழ்நிலை, எதுல இருக்கக்கூடிய நபர் யாரு, அவங்க என்ன பேசுறாங்க, அப்படியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சு பதில் சொல்றதும் பொறுமையா போறதும் அங்க இருக்கு. அதாவது காலம் நிர்ணயம் பண்ணுது, கரெக்ட்டுங்களா?
5: கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க நல்லா விரிவா சொல்றீங்க, எனக்கு டக்குனு சொல்ல வரல.
4: பரவாயில்லைங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. சரியா, தலை நிகழ்ச்சிகளை கேளுங்க. நன்றி.
5: கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சி கேட்காம தான் நம்மளுக்கு போடவே முடியாது.
4: நிச்சயமாம்மா, நன்றி நன்றிமா.
5: நன்றி நன்றி.
4: ரொம்ப அழகா பேசி போயிட்டாங்க பத்மாமா. அடுத்து நானும் சொல்றேங்க பொறுமையோடு இருக்கிறதுக்கான வழிமுறைகளை அப்படின்னு சொல்லி பேச வர தோழி, வாங்க. வணக்கம். வணக்கம்
6: வணக்கம் மேம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
6: நீங்க
4: பொறுமையா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க?
6: நான் வந்து சொல்றேன், ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன், ரொம்ப வேலையே வச்சு வைக்க மாட்டாங்க, செல்லமா வளர்த்தாங்க.
4: சரி,
6: அப்புறம் எங்க மாமியார் வீட்டுக்கு
4: போனேன்.
6: அங்க போனா 4 மாடு, அது பண்ணணும், வீட்டு வேலை செய்யணும், பாத்திரம் விளக்கணும், அவ்வளவு வேலை இருக்கும். அதையெல்லாம் நான் ரொம்ப பொறுமையான செஞ்சேன். சரி, மாமியார் வீட்டுக்கு வந்தா அந்த மாதிரி தானே செய்யணும். இப்போ எனக்கு 88 வயசு ஆகுது. அது ரொம்ப பொறுமையாதான் இருந்தேன். அப்புறம் நாங்க தனியா வந்துட்டோம், அவங்க வந்தாங்க. எங்க மாமியார் ரொம்ப கடைசி காலத்துல படுக்கையில இருக்கும் போது நான் போய் பார்த்தேன். அப்ப என் கைய புடிச்சிட்டு, அம்மா உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினேம்மா, நீ எவ்வளவு எவ்வளவு பொறுமையா இருந்தேன்னு மனுஷிக்குமா, அப்படி அழுதாங்கம்மா அவங்க.
4: அப்படிங்களா? ஆமா, அதனாலதான் சொல்லுவாங்கல்லம்மா, பொறுமையா இருக்கும் போது அந்த பொறுமை வந்து பெரிய பெரிய வெற்றிகளை தரும். உங்களை அழகா புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசி தருவாயில புகழ்ந்து பேசி இருக்கிறாங்க
6: உங்களை. ரொம்ப கொடுமைப்பட்டதுனாலதான் எனக்கு வயிறு அப்படியே எரி, இப்ப எரிச்சல் தாங்கல அப்படிங்கிறாங்க.
4: அப்படி
6: பாவமா இருந்துச்சு எனக்கு.
4: கிருஷ்ணவேணிமா, உங்ககிட்ட பேசணும், எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்கம்மா. நன்றிங்கம்மா, இனிப்பில் இருந்து தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. நன்றிமா.

கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம். அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-17 வரை. பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது மங்க உலகம் தாங்க. நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 நம்ம கூட பேச வர அடுத்த தோழி. வணக்கம்
8: ராஜிமா. வணக்கம.
7: வணக்கம்மா. யார், எங்க இருந்து சொல்லுங்க?
8: புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி பேசுறேன்ப்பா.
7: வசந்திமா, எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கும்மா, எல்லாரும் நல்லா இருக்கும்.
8: நிலையத்துல எல்லாரும் சௌக்கியம் தானே?
7: எல்லாரும் சௌக்கியம். சொல்லுங்க,
8: பெண்களா பேசுறீங்க? அவசியம்ப்பா, பெண்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம்.
7: சரி,
8: அதோட விட்டு கொடுக்கறது, சகிப்புத்தன்மை, நம்பிக்கை எல்லாமே இருக்கணும். எல்லாமே இருந்தாதான் ஒரு குடும்பமும் சந்தோஷமா இருக்கும்.
7: சரி, நீங்க பொறுமையா இருக்கிறதுக்கு இந்தந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து மேற்கொள்வேன் அப்படின்னா என்ன செய்வீங்க? அதுக்கான வழிமுறைகள் என்ன?
8: நான் வந்து யாராவது பேசினா அவங்க பேசுறத கேட்டுக்குவேன், என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்குவேன்.
7: அப்படிங்கறதையே அடையே ரொம்ப அழகா மென்மையா, ஆனா உடனே பதில் சொல்லிருவீங்க.
8: பொறுமை திருப்பி அதனால வந்து நம்ம பொறுத்துதான் இருக்கணும். பொறுமை பெண்களுக்கு அவசியம்.
7: சரிங்கம்மா, இணைப்புல வந்து பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா.
8: நன்றி
7: நன்றிப்பா.

இந்த பொறுமை அப்படிங்கிறது எப்படின்னா காய் மாதிரி கசப்பாக இருக்குங்க, ஆனால் அது தர்ற பலன் பழம் மாதிரி ரொம்ப ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்குங்க. குட்டி கதையெல்லாம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நான் ஒரு சின்ன கதை சொல்லணே. என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு செய்தி வந்து கிடைக்குது. என்னன்னா, தெய்வ சிலை ஒன்று, அந்த சிலைக்கு 100 குடம் தண்ணி ஊற்றினா அப்படின்னா அவருக்கு ராஜ பதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி செவி வழியாக வந்து கிடைக்குது. உடனே அந்த மனிதர் என்ன பண்ணுறாருன்னா, 100 குடம் தண்ணி தானே, நான் நல்லா ஊற்றுவேங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தோரமாக இருக்கிற ஒரு தெய்வ சிலையை தேடி போய் கோயிலில் இருக்கிற அந்த சிலைக்கு

0: குடம் தண்ணி ஊத்திடுறாரு. அப்புறம் 95 குடம் தண்ணி ஊத்திடுறாரு. 96 குடம் தண்ணி ஊத்துறாரு. திரும்பி பாக்குறாரு, யாராவது வராங்களா பாக்கலாமேன்னு பாக்குறாரு. யாரும் ஒருத்தர் வரல. 97, 98 அந்த குடம் தண்ணியும் ஊத்திடுறாரு. ஊத்திட்டு மறுபடியும் வெளியே பாக்குறாரு, அப்பவும் யாருமே வரலங்க. வரலன்னொன்னே 99 குடம் தண்ணியை நம்ம ஊத்திடுவோம் அப்படின்னு சொல்லி 99 குடம் தண்ணியையும் அவர் ஊத்துறாரு. ஊத்தும் போது என்ன அப்படின்னா, அவர் கொஞ்சம் கோபம் வருது. ஆனாலும் என்னன்னா, கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையா இருந்து பாக்குறாரு. பொறுமையா இருந்துட்டு 100 குடம் தண்ணியையும் ஆத்துக்கு எடுக்க போயிட்டாரு. 100 குடம் தண்ணியையும் அவர் எடுத்துட்டு வந்துட்டாரு. எடுத்துட்டு வரும்போதும் அவருக்கு இருந்த ஒரு சின்ன நப்பாசை, யாராவது ராஜ பதவி ஒரு கிரீடத்தோட யாராவது வராங்களா எட்டி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறாரு. யாரு ஒருத்தரும் வரல. என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு செம்மையான கோபம் வந்துருச்சுங்க. கோபம் வந்தோடையும் இந்த 99 குடம் தண்ணிக்கு வராத தெய்வம், வராத பதவி, ராஜ கிரீடம் இதெல்லாமா இனிமே வரப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த 100 குடம் தண்ணி என்ன பண்ணாரு தெரியுங்களா, அந்த சிலை இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த கடவுள் சிலை மேலே கோபமா போட்டுறாரு. பொறுமையா இருந்த தெய்வம் உடனே வெளில வந்து, ஏன்பா 99 குடம் தண்ணி ஊத்தினா, 100 குடம் தண்ணியும் ஊத்திருந்தா நிச்சயமா உனக்கு ராஜ பதவி கொடுத்துருப்பேன், கிரீடம் வந்துகிட்டே இருக்கு பின்னாடி, இப்படி பொறுமையை இழந்துட்டியே அப்படின்னு சொல்லி அவருக்கு நீ இனிமே 7 ஜென்மத்துக்கு கழுதுதான் அப்படின்னு சொல்லி சாபமும் கொடுத்துட்டாரு. அப்படின்னு ஊர் நாட்டுல ஒரு கதை ஒண்ணு சொல்றதும் ஒண்ணுங்க, பொறுத்தா நிச்சயமா பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற, எங்கேயும் எப்போதும் இணைந்தே இருங்கள் நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளி பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தில்லி IIT-யின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலகம் விரைவாக மாறுதல்களை கண்டுவரும் இந்த சூழலில் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கல்வி கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மேற்கொள்வது தொடர்பான நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 1 கிலோமீட்டர் தொலைவிற்குள் புதிய திட்டங்கள் தொடங்கப்படக்கூடாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உரிய ஒப்புதல் இன்றி அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்களை இத்திட்டப் பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை தனிநபர்கள் கட்டணமின்றி தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. சிறு வர்த்தகர்களுக்கும் இது பொருந்தும் என்று அந்த குழுமத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களும் ரிசர்வ் வங்கியும் இணைய குற்றங்களை களைவதற்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற வெளிநாட்டு பிரதிநிதிகள் இன்று மத்திய பிரதேசத்தின் பாரம்பரியமிக்க சுற்றுலா தலங்களை பார்வையிட்டனர். வெளிநாட்டு நன்கொடை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால், சட்ட மசோதாக்களை கொண்டு வருவது உள்நாட்டு விவகாரம் என்று தெளிவுபடுத்தினார். இதில் தலையிடுவதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் கூறினாா்.

தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பிற்பகல் 3 மணியளவில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக அறிவித்துள்ளது. கேரளத்தில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார்.

ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் சவாலான சூழ்நிலையின்போது அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிலவளத்துறையின் கைபேசி செயலி சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நில ஆவணங்கள் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளில் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதாகவும் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறினார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 15வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதற்கிடையே போராட்டம் நடத்தி வரும் ஒரு குழுவினருடன் அம்மாநில அரசு இன்றும் பேச்சு நடத்தியது. நேற்று ஒரு குழுவினருடன் அரசு நடத்திய பேச்சுகளில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெடி மற்றும் போதைப் பொருளை கடத்தியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தேசிய புலனாய்வு அமைப்பு பதிவு செய்துள்ளது. மொஹாலியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாப் மற்றும் தில்லியில் தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் போராட்டம் நடத்தி வருபவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்திலும் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. காசர்கோட், கண்ணூர், வயநாடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. 13 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் 100,000+ மேற்பட்டோர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஷானவாஸ்கான் மற்றும் ஜிதின் அர்ஜுனன் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மகளிர் உயரம் தாண்டுதல் பிரிவில் பூஜாவும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 16-21, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீயை வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அன்மோல் எகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 10-6 என்ற செட் கணக்கில் இவான் லிட்ரோவாச், ரே ஹோ இணையை வென்றது. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மெலெம் ஹுய்த்ரம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான

0: உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா செக் குடியரசை வென்றது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை லெவன் அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசைந்தாடும் காற்றின் இன்னிசை ஊற்று திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 இலினி 1, 2, 3 பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம். அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
4: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
6: கல்யாணத்துல கவனிச்சியா,
7: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNG மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
11: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
12: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: خوش رقصة.
1: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.

0: இது தரஜி எஃப்எம் ரெயின்போ 102.1. நாம் இனி கேட்கலாம்
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். இளைஞர்கள் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். செமிகண்டக்டர், விண்வெளி, ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரிவுகளில் நாடு சுயசார்பு அடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு சுயசார்பு சிறந்த அடித்தளமாக திகழ்கிறது என்றார். சமூக ஊடகங்களால் ஏற்படும் தாக்கங்களிலிருந்து இளைஞர்கள் விலகி இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் நீர்நிலைகளில் கருவேல மரங்களை அகற்றும் பணிகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வள்ளிபுரம் காவெட்டிப்பட்டி ஏரியை புனரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இப்பணிகள் 2 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்றார். நாமக்கல் மாநகராட்சியின் கழிவுநீர் காவெட்டிப்பட்டி ஏரியில் கலப்பதை தடுக்க சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 11 தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே படகில் ஏற்பட்ட பழுதால் பாதிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் நியாயவிலை கடைகளில் கைவிரல் ரேகை பதிவிற்கான சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் 4 நாட்களுக்கு பின்னர் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.

அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை போல் அமுத கானங்களை வழங்க வருகிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுர கீதம். முதல் பாடல் குடும்ப தலைவன் திரைப்படத்திலிருந்து. இந்த படம் 1962 ஆண்டு எம் ஏ திருமுகன் இயக்கத்துல வெளிவந்துச்சு. இசை கே வி மகாதேவன். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேர்கள் மேட்டுப்பாளையம் தேவிகா சுப்பிரமணியன், கீர்த்தனா சதீஷ், அதிரன், அதியமான், சாந்தி, மோகன், வினோத்.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-17. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: மதுரகீதம் நிகழ்ச்சியிலேயே கம்மங்காடு வைத்தியநாதன், மணிமேகலை, மகாலட்சுமி, தவப்புதல்வன் இவங்களின் விருப்ப பாடல் இருவல்லவர்கள் படத்திலிருந்து வருது. TM சவுந்தரராஜன், P. சுசிலா பாடியது தேவாவின் இசையில்.

0: இனிய தித்திப்பான பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதமாய். அடுத்ததா சித்தி படத்துல இருந்து பாடல் கேட்டுக்கிறாங்க. குமாரமங்கலம், லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், லிங்கேஷ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா இவங்களின் விருப்ப பாடல் வருது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில, கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்துல.
1: சந்திப்பாமா, இங்கு சந்திப்பாமா.

மதுரகீதம் நிகழ்ச்சியில இனி வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன் இவர்களின் விருப்ப பாடல் வருது. புதிய பறவை படத்திலிருந்து பி. சுசிலாவின் குரலில்.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: இனிமையை கலந்த இசை தென்றலாய் இது திருச்சி FM ரெயின்போ 102.1 மதுரை கீதம். கல்லுக்குழி, முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி இவங்களின் விருப்ப பாடல் வருது பூவா தலையா படத்திலிருந்து. வாலியின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் இதோ.

மதுரை கீதம் நிகழ்ச்சியிலே லால்குடி லட்சுமி நாராயணபுரம், துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் இவங்க எல்லாரும் கேட்டிருக்கக்கூடிய பாடல் தரிசனம் திரைப்படத்துல இருந்து விடி அரசு தயாரித்து இயக்கியிருக்கிறாங்க. இந்த படத்தை டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் இதோ.

மதுரகீதம் நிகழ்ச்சியில் இனி யானைப்பாகன் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் நெய்தலூர் காலனி காந்தி, சுமதி, சுரேஷ்குமார், ஜெயப்பிரியா, மோனிகா, ரிஷ்வந்த், ராஜேஸ்வரி, ஜெயக்குமார்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
6: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
7: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
11: ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி K. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி K. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
13: திருச்சி மற்றும்

0: மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர்.
3: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ஈஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர், நைன் கிராஸ் தலைநகர் திருச்சி.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வெற்றி எஃப்எஸ்எம்மில் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் எஃப்எஸ்எம் அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். டிஎன்சி அப்ளை.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: எத்தனை முறை கேட்டாலும் எப்போதும் திகட்டாமல் தித்திப்பான பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுரை கீத. கும்பகோணம், பட்டாளம், ரமேஷ், ஜெயந்தி, பிரீதா, பிரதீப், தாராசுரம், கைலாசம், வாரியங்காவல், கதிரவன் இவங்களின் விருப்ப பாடல் வருது பொண்ணுக்கு தங்க மனசு படத்திலிருந்து.

இனிய தித்திப்பான பாடல்களோடு வலம் வந்து சென்றது மதுரை கீதம். நேர்களை, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று மாலை 4 மணிக்கு உங்களை சுறுசுறுப்பாகவும் உற்சாகப்படுத்தவும் வலம் வர

காத்திருக்கு வணக்கோதங்கள். நிகழ்ச்சியில நேர்கள் பங்கேற்க 246-102-1 அறிமுக நேர்கள் 240-102-1 இந்த நிகழ தொட்டுவாங்க. திருச்சியின் முன்னிணைப்புக்கு 43-1. இடைக்கால கீதங்களோடு இதுமாய் வரும் பொன்மாலை.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு சுயசார்பு வலுவான அடித்தளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளையோர் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். செமிகண்டக்டர், விண்வெளி, ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நாடு சுயசார்பு அடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு சுயசார்பு சிறந்த அடித்தளமாக திகழ்கிறது என்றார். இளம் வயதில் சமூக ஊடகங்களால் ஏற்படும் தாக்கங்களிலிருந்து இளைஞர்கள் விலகியிருப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர், ஒவ்வொரு நாளும் சுய முன்னேற்றத்தை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டெல்லி IIT வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிதிறன் கணினி கட்டமைப்பு செயல்பாட்டையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்ளும் அவர், ரமணாசிரமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். உள்துறை அமைச்சரின் வருகையை அடுத்து திருவண்ணாமலை நகரில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கல்வித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் திறமையான நடவடிக்கைகளை உரிய காலத்தில் மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்ட செய்தியில், ஒருங்கிணைந்த வருங்காலத்திற்கு ஏற்ற உலகளாவிய திறன்களுடன் கூடிய கல்வியை வழங்கும் அரசின் செயல் திட்டங்கள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார அமைச்சர்களின் பணிக்குழு கூட்டம் மத்திய பிரதேச தலைநகரம் போபாலில் இன்று நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக சான்சிஸ்தூபா, இக்பால் மைதான் உள்ளிட்ட கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிட்ட அவர்கள், பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான மக்கள் தொடர்பு மற்றும் பாரம்பரிய பிணைப்புகளை இது மேலும் வலுப்படுத்துவதாக கூறினர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேலும் 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்துள்ளது. புதிதாக பொறுப்பேற்க உள்ள நீதிபதிகளுக்கு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் இன்று பிற்பகல் நடைபெறும் இக்கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை பணிகள் மற்றும் இதனால் தமிழகத்திற்கு ஏற்படும் தாக்கம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே மத்திய அரசு தொகுதி மறுவரையறை குறித்து எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் திமுக இக்கூட்டத்தில் பங்கேற்காது என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கட்சியின் முந்தைய நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இன்றைய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என அஇஅதிமுக, தேமுதிக கட்சிகளும் அறிவித்துள்ளன. இந்திய அஞ்சல் துறை மூலம் பணம், பரிசுப் பொருட்கள் வழங்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ள பத்திரிகை தகவல் அலுவலகம், பரிசுப் பொருட்களை வழங்குவதாக கூறி கேட்கப்படும் வங்கிக் கணக்கு, ஆதார் எண், OTP உள்ளிட்ட விவரங்களை பகிர வேண்டாம் என தெரிவித்துள்ளது. மேலும் இத்தகைய செய்திகள் தொடர்பாக 9187971112159 என்ற வாட்ஸ்அப் எண் அல்லது factcheck@theRateOfPIB.gov.in என்ற இணையதளத்தில் தகவல் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கை.

0: தமிழகத்தில் நீர்நிலைகளில் கருவேல மரங்களை அகற்றும் பணிகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வள்ளிபுரம் காவெட்டிப்பட்டி ஏரியை புனரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இப்பணிகள் 2 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்றார். நாமக்கல் மாநகராட்சியின் கழிவுநீர் காவேட்டிப்பட்டி ஏரியில் கலப்பதை தடுக்க சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றார். நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாத்து நீர்மட்டத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் மாநிலம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். உள்ளூர் வியாபாரிகளை பாதுகாக்கும் நோக்கில் திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் கண்காட்சிகளில் பொருட்களுக்கு வரியுடன் கூடிய ரசீது வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தின் முக்கிய திருக்கோவில்களில் வரும் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பக்தர்களின் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு விஐபி தரிசன முறைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் நாசரேத்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கோவையில் மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தொடங்கி வைத்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவது குறித்து இதில் வலியுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல்துறை சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணி MS தர்காவில் தொடங்கி உழவர் சந்தை, பேருந்து நிலையம், மணிகுண்டு, நாராயண் தியேட்டர் வழியாக வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது. காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகள் கைகளில் பதாகைகளை ஏந்தி போதைப் பொருள்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும், போதை வேண்டாம், வாழ்வு சிறுகட்டம், போதை அளிக்கும் கல்வி, காக்கும் போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் என சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோஷமிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் என் முருகேசன்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 11 தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே படகில் ஏற்பட்ட பழுதால் பாதிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவ நெல் கொள்முதல் பணிகளுக்காக மேலும் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லின் தரத்தை பாதுகாக்க விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் நெல்மணிகளை கொண்டுவர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் நடப்பு காரிப் பருவத்தில் தற்போது 3ஆம் பருவ கோடை குறுவை நெல்லினை கொள்முதல் செய்வதற்கு ஏற்ற வகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தயார் நிலையில் உள்ளது. இந்த வாரத்தில் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்து நெல்மணிகளை 17% குறைவாக ஈரப்பதம் உள்ளவாறு நன்கு உலர்த்தி நெல்மணிகளை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாலித்தீன் வெள்ளைச்சாக்கில் நெல் கொண்டு வராமல் டிராக்டர் டிப்பர்கள் மூலமாக நெல் குவியலாக எடுத்து வர வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் 4 நாட்களுக்கு பின்னர் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 6000 கனடியாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக 4 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இன்றும் நாளையும் விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 10,800 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78 அடியாக உள்ளது. முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. 120 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் 53 கோடி ரூபாய் மதிப்பில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுப்புராவ் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநகர ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு பெறப்படுவதையும் அவர் உறுதி செய்தார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதியில் சக வீராங்கனை ரக்ஷிதா ஸ்ரீயை 21-13, 16-21, 21-13 என்ற செட்களில் அஷ்மிதா வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு சுயசார்பு

0: வலுவான அடித்தளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

0: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில இன்னைக்கு லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் வி சரண்யா அவர்கள்.
1: உறவுக்கு வணக்கம். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான பெரிய அளவுக்கு மழைப்பொழிவு இல்லை. மழைப்பொழிவு எப்படி இருக்குன்றதையும் நம்மளால சரியா கணிக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கும். தண்ணீர் வந்து நமக்கு நினைச்ச மாதிரி வருமா அப்படிங்கறதுலயும் பெரிய கேள்விகள் இருக்கு. வறட்சிக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ற இந்த சூழல்ல வந்து நம்ம பகுதியில வழக்கமா போட்டுட்டு இருக்கிற நெல் மாதிரியான பயிர்கள் இல்ல அந்த பகுதியில் என்ன போடுவாங்களோ அந்த பயிர்கள் அதை தாண்டி வேற என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு யோசிக்க வேண்டிய ஒரு தருணமா தான் இப்ப இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருங்கிணைந்த மாதிரியான ஒரு பண்ணை வைக்கிறதுல என்னென்ன வாய்ப்பு இருக்கு, அதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு, எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற தகவலை நம்ம கூட சொல்றதுக்காக அரியலூர்ல இருக்க வேளாண் அறிவியல் நிலையத்தோட தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் வி சரண்யா இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். மேம்
2: வணக்கம் சார்.
1: இப்ப இந்த ஒருங்கிணைந்த பண்ணையும் அதுவும் கால்நடைகளோட இருக்கிற பண்ணையும் அப்படிங்கறது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு துணையா இருக்கும்?
2: கண்டிப்பா இது வந்து ரொம்ப நல்ல விதமா லாபகரமா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு பயிர் மட்டும் வளர்க்குறோம் அப்படின்னா அதோட இதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்ப இந்த மாதிரியான வறட்சி காலத்துல அந்த பயிரை மட்டுமே நம்பி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனால அது கூட சேர்த்து கால்நடைகள் வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம். இதெல்லாம் வளர்க்கறதுனால நீங்க பயிர்ல மீதி இருக்கிற கழிவுகளை வந்து இதுக்கு தீவனமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நெல் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நம்ம வைக்கோல் எடுத்துக்கலாம். ஒரு மக்காச்சோளம் போட்டிருக்காங்க அப்படின்னா மக்காச்சோளத்தை எடுத்துட்டு திரும்ப அதோட தட்டை வந்து நம்ம தீவன பயிரா யூஸ் பண்ணலாம். இப்ப இருக்கிற வறட்சி காலத்துல நீங்க இதுக்கு தனியா தீவனம் போடணுமே யோசிக்காம விவசாயிகள் வந்து அந்த பயிர்கள் ஏற்கனவே விளைவிச்சிருக்கிறது இதுக்கு தீவனமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒருங்கிணைந்த பண்ணையம்ங்கிறதே என்னன்னா மறுசுழற்சி தான். ஒரு இதோட வேஸ்ட் நம்ம இன்னொன்று யூஸ் பண்ற மாதிரி அப்ப நமக்கு ஜீரோ வேஸ்ட் ஆயிடும். நம்மளோட எந்த கழிவுகளையுமே நம்ம வீணாக்காம நம்ம இன்னொரு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
1: அதாவது நம்ம ஒரு பண்ணையில இருந்து ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்றோம்னா அதுல வந்து கழிவே இருக்கக்கூடாது, அது வந்து நம்ம உற்பத்தி பண்றதுல இருந்து எந்த வேஸ்டும் போகக்கூடாது அப்படிங்கறது தான் ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஏதோ ஒண்ணு எதுக்கோ ஒன்று பயனுள்ள தான் இருக்கணும், இதோட கழிவு அதுக்கு வந்து உணவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப இருக்க சூழல்ல இந்த காரணத்துக்காகலாம் நீங்க ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைய வச்சீங்கன்னா நல்லா இருக்குங்க, இதெல்லாம் ரொம்ப அவசியங்க அப்படின்னா என்ன காரணம் சொல்லுவீங்க?
2: ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம எடுத்த உடனே ஒரே ஒரு பயிர் மட்டும் விளைவிக்கிறோம், ஒரு அரை ஏக்கர் நிலத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து வர லாபத்தை மட்டுமே நம்மளால பண்ண முடியாது. ஒருவேளை ஒரு ரெண்டு மாடு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ரெண்டு மாட்டிலேருந்து வர பால் கறவை இருக்கும். ஸோ டெய்லி டெய்லி உங்களுக்கு பால்லேருந்து ஒரு வருமானம் கிடைக்கும். அதே போல் கோழி வளர்த்தீங்கன்னா கோழியில் முட்டை இறைச்சி இந்த மாதிரி அதுலேருந்து ஒரு வருமானம் இருக்கும். ஆடுனா எப்போதுமே ஆட்டு இறைச்சிக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வித்துட்டே இருக்கலாம். அப்போ ஆட்டு இறைச்சி வந்து இப்போ ரேட்டும் அதிகமாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கும். ஒருவேளை ஒரு பயிரில் இப்போ நமக்கு தண்ணி வராமல் போய் அதனால ஏதோ ஒரு நஷ்டம் வருது அப்படின்னா நம்ம இன்னொரு பண்ணை வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மாடோ இல்லை ஆடோ வச்சிருக்கோம்னா அதுலேருந்து நமக்கு ஒரு வருமானம் இருந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு நிலையான வருமானங்கிறத நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையில் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டே இருக்க முடியும்.
1: சரி, இதெல்லாம் ஆலோசனையாக சொல்லும் போது சொல்லிடலாம், ஒரு விவசாயிக்கு வந்து செஞ்சு பார்த்தா தான் அதோட கஷ்டம் தெரியும் அப்படின்னு விவசாயிங்க நினைப்பாங்க. ரெண்டு மாடு வச்சிருந்தா காலையிலேயே ஆரம்பிக்கணும், அதுக்கான வேலையில் பால் கறவை இந்த வேலை பார்க்கணும், இருக்கிறத பார்க்கணும், இருக்கிறதுக்கு நடுவில் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறீங்களே, இந்த மாதிரியான பண்ண வைக்கிறனால என்ன நன்மை அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கு இதை வந்து நம்ம நடைமுறையில் செய்ய முடியுமா, சாத்தியம் இருக்கா? அதுவும் நீங்கள் சொல்கிறப்பல ஆடு கோழி மாடு இது எல்லாத்தையும் வச்சு நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இதையே நம்மளால பார்க்க முடியலையே அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க?
2: இது கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா ரெண்டு மாடுங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பண்ண அளவுக்கு கிடையாது. நமக்கு ஒரு ரெண்டு மாடுங்கிறத வந்து காலைல கறக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஈவினிங் நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும், ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல மாடை மட்டுமே வச்சுட்டு இருக்கும் போது திரும்ப ஆடுக்குன்னு தனியா கொண்டு போய் மேய்ச்சல் அழைச்சிட்டு போயிட்டு வர்றது அந்த மாதிரிங்கிறது இப்ப யாருமே அவ்வளவா பண்றது இல்லை. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க எல்லாமே வந்து ஒருங்கிணைந்த பண்ணை. ஒருங்கிணைந்த பண்ணைன்னு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நீங்க எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பண்ற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற பயிரோட கழிவு தான் திரும்ப எடுத்து போட போறீங்க. சோ அதனால நீங்க மாட்டை நிறைய பேர் வந்து மேய்ச்சல் கூட்டாம அந்த கழிவுகளை மட்டும் எடுத்து போடுவாங்க. அதே போல கோழி வச்சிருந்தீங்கன்னா கோழியை தனியா கொண்டு போய் எதுவுமே அடைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இப்ப எல்லாம் யாரும் பண்றது இல்லை. நாட்டுக்கோழி அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுவே தானா ஈவினிங் வந்து அடைஞ்சிரும். நிறைய விவசாயிகள் இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையில இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய எங்கள்கிட்டயும் ஆலோசனை கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து நல்ல ஒரு லாபகரமா போகும். ஒரே இடத்துல ஒரே டைம்லயே உங்களுக்கு ரெண்டு வருமானம் மூணு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஒரு பரன்மேல் அமைப்புங்கிற மாதிரி ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா அதே இடத்துல கீழே நீங்க மீன் தொட்டி வைக்கலாம். அந்த பரன்மேலுக்கு இருக்கிற கீழே

0: இருக்கிற இடத்துல கோழி வளர்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டுமே ஒரு 6 மாதம் இடைவெளி தான், அந்த 6 மாதத்துலேயே ரெண்டு இன்கம் எடுக்க முடியும். கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா வந்து அந்த டைம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஆனால் அந்த கஷ்டப்படுறதுக்குரிய வருமானம் கிடைக்கும் கண்டிப்பாக.
1: சரிங்க மேம், இப்போ வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் இது எல்லாராலையும் செய்ய முடியுமா? இப்போ கொஞ்சம் ஓரளவு வசதியாக இருக்கிற, கொஞ்சம் இடம் நிறையா இருக்கிற விவசாயிகள் வேணால் செய்யலாம், சின்ன விவசாயிகளால் செய்ய முடியுமா? என்கிட்ட இப்போ வந்து ஒரு 1 ஏக்கர் தான் இருக்குது, 1.5 ஏக்கர் தான் இருக்குது, அப்படின்ற விவசாயிகளும் இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக செய்ய முடியுமா?
0: கண்டிப்பாக முடியும். நம்ம அந்த 1 ஏக்கரை எப்படி பிரித்து பிரித்து பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு 1/4 ஏக்கருக்கு, ஒரு 1/2 ஏக்கருக்கு கண்டிப்பாக யாராக இருந்தாலும், இப்போ நம்ம அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடலை நெல்லுங்கிறது ரொம்ப காமனு. ஸோ அந்த 2 இதை கண்டிப்பாக போடுவாங்க. அதுலேருந்து வர கடலக்கொடி நெல்லோட இதை எடுத்து நம்ம மாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதனால் அதே இதில் ஒரு 1/4 ஏக்கருக்கு 2 மாடு, ஒரு 5 ஆடு, 10-15 கோழி அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு அந்த இதை எடுத்துக்கலாம். சிறு விவசாயிகளும் இது தாராளமாக பண்ணலாம்.
1: சரிங்க மேம், இப்போ நம்ம வந்து ஒரு பயிர் செஞ்சிட்ருக்குறோம், சரிங்களா? நீங்கள் சொன்னப்பில் இப்போ அரியலூருக்கு அப்படின்றப்ப கடலை இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, அந்தந்த பகுதிக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு பயிர் செய்வாங்க. இப்போ நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையமாக மாற்றணும் அப்படின்றப்ப அந்த பயிர்களை ஒட்டி நம்ம இந்த மாதிரியான விலங்குகள் இதெல்லாம் வச்சுக்கலாம், எவ்வளோ வச்சுக்கலான்ற திட்டம் இல்லாமா, இல்லை நம்ம வாங்குற விலங்குகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பயிர்களை வந்து திட்டம் இல்லாமா?
0: இது வந்து எப்படின்னா, நீங்கள் முதன்மையாக பண்ண போகிறது எதுங்கிறத பொறுத்து இருக்கு. நான் வந்து என்னோட விவசாயம் வந்து பயிர் தான், நான் ஆரம்பத்துலேருந்து பயிர் தான் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ தான் முதல்ல நான் அந்த பண்ணை இதுக்குள்ளே வரேன், மாடு வளர்க்குறது இப்போ எனக்கு புதுசு, ஆடு வளர்க்குறது இப்போ எனக்கு புதுசுன்னா முதன்மையாக போடுறது உங்களோட பயிர்கள் அப்படின்னா பயிருக்கு நீங்கள் போயிடலாம். அந்த பயிர் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆடோ மாடோ வச்சுக்கலாம். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு 2 மாடு 5 ஆடுங்கிறது அதுக்கேற்ற மாதிரியான தீவன பயிர்கள் நம்மளால ரெடி பண்ண முடியுமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பயிர் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணுறது நல்லது. முதல்ல நமக்கு பயிர் முக்கியத்துவமாக இருந்ததுன்னா.
1: சரிங்க, இப்போது இதில் வந்து நம்ம மாடுங்களை இது பண்ணுறோம், எப்படி மாடுகளை தேர்ந்தெடுக்கிறது, என்ன மாதிரியான மாடுகளை வந்து நம்ம வாங்குறது சரியானதாக இருக்கும்?
0: கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம்தான்.
1: இதில் இன்னொரு குழப்பமும் என்ன இருக்குன்னா, இப்போது நிறைய பேர் நான் வந்து இயற்கை வேளாண்மை தான் செய்யணும், முழுக்க முழுக்க வந்து எந்த ரசாயனமும் பூச்சிக்கொல்லி இல்லாமல் செய்யணும், அதனால் இப்போ நான் ஒருங்கிணைந்த பண்ணையும் செய்கிறேன்னா நாட்டு மாடுகளை தான் வளர்ப்பேன், அந்த மாடுகளோட சாணம் தான் வந்து ஒரு ஜீவாமிரதம் செய்கிறோம், ஒரு பஞ்சகாவியம் செய்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து தான் செய்வேன் அப்படின்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களோட ஆலோசனை என்ன, இல்லை எந்த மாடுகள் எடுப்பது சிறப்பாக இருக்கும், அதுவும் குறிப்பாக சின்ன விவசாயிகளுக்கு எது சரியாக இருக்கும்?
0: ஒரு சிறு விவசாயியாக நம்ம இருக்கோம் அப்படின்னா பால் உற்பத்திக்காக இப்போ எனக்கு டெய்லி டெய்லி இன்கம் வேணும், பால் அதிகமாக தேவைப்படுது, அந்த பாலோட இன்கம் தான் எடுக்க முடியும் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் பஞ்சகாவியை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பஞ்சகாவியாவை ரெடி பண்ணியோ இல்லை மண்புழு உரத்தை ரெடி பண்ணியோ அதை விற்று அதுலேருந்து காசாக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் நான் பால் விற்கிறதுல எடுத்துக்குவேன் அப்படின்னா நம்ம பால் வந்து கலப்பின மாடுகள் போகிறது தான் நல்லது. இப்போ இருக்கிற இதுக்கு
1: நம்ம டெல்டா பகுதிக்கு இது செட் ஆகும், ஜெர்சி
0: கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ எல்நினோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது, வெப்பம் அதிகமாக இருக்கும்போது இந்த கருப்பு வெளி HF மாடுகளை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது வந்து இந்த வெயில் காலத்தை தாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். வெயிலுக்கான தகவமைப்பு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இறைப்பு அதிகமாக எடுக்கும், மூச்சு திணறல் வரும், அந்த மாதிரி வெப்ப அழுத்தத்தோட அறிகுறிகள் நிறைய வர ஆரம்பிச்சிடும். முதல் கண்ணில் ரொம்ப நிறைய பிரச்சனை இருக்காது, ரெண்டாவது கண்ணுக்கு அப்புறம் கால்சியம் பற்றாக்குறையில் படுக்கிற மாடுகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஜெர்சி கலப்பின மாடுகள் கொஞ்சம் நம்ம இதுக்கு தேர்ந்தெடுக்கலாம்.
1: சரி, இப்போது மாட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்க, இப்போ நம்ம அதேமாரி ஆடு வளர்க்குறதுன்னு வச்சுங்க, வெள்ளாடு வளர்க்கலாமா இல்லை செம்மறி ஆடு வளர்க்கலாமா, ரெண்டில் எது வளர்த்தோம்னா என்ன ரகங்கள் வந்து சரியாக இருக்கும், அதில் பற்றி உங்களோட பார்வையை சொல்லுங்கள். நம்ம பகுதிக்கேற்ற மாதிரியான வெள்ளாடு ரகங்கள்லாம் எது பயன்படுத்திக்கலாம், செம்மறுன்னா என்ன பயன்படுத்தலாம், அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க.
0: வெள்ளாடுகள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, குளிர் பிரதேசங்களில் குளிர் அதிகமாக இருக்கிற இடத்துல அதோட தோல் தகவமைப்பு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த சைடில் வெள்ளாடை தேர்ந்தெடுத்து வளர்க்குறது ரொம்ப நல்லது. வெள்ளாடை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரகங்கள் போகலாம் அப்படின்னா, இனங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தலச்சேரி போகலாம், தலச்சேரி வந்து வெள்ளையாக இருக்கும், கேரளா மாநில ஆடு அது, ஆனால் வந்து நம்மளோட வெப்பநிலை தகவமைப்பு இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் கேரள மாநிலமும் இருக்கும், சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்கும், நமக்குரிய வெப்பநிலை அவங்களுக்குரிய வெப்பநிலை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அங்கே நல்லா வளர்ற அதே ஆடு நம்ம இடத்துலையும் ரொம்ப நல்லாவே வளரும். ஸோ வெயிட் அதிகமாக ஏறும். ஸோ எடை அதிகமாகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆட்டை பொறுத்த வரைக்கும், எடையை பொறுத்து தான் நமக்கு இறைச்சி இருக்குது, அதில் ஒரு 50% தான் இறைச்சி கிடைக்கும். ஸோ அதனால் எடையை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம தலைச்சேரி ஆடுகளை எடுக்கலாம். நாட்டின் ஆடுகள்னு எடுத்தோம்னா கொடி ஆடு நமக்கு நல்லா வளருது இங்கே இப்போ அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்.
1: கொடி ஆடுன்றது நம்ம இந்த ராமநாதபுரம் அந்த சைடில் இருக்கிற ஆடுங்களா? அது
0: தமிழ்நாடு பிரீட் தான் சார், அங்கேருந்து எடுக்கலாம் பியூர். ஆனால் இப்போ நம்ம இதுலேயே நல்லாவே வளர்க்குறாங்க சார் கொடியாடு.
1: சேலம் கருப்பு இது மாதிரி,
0: சேலம் கருப்பு போகலாம், சேலம் கருப்பு கொடியாடு கன்னியாடு இது மூணு நல்லா இருக்கு. ஆனால் இது மூணுத்துலேயும் உங்களுக்கு வெயிட்டை ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது, நம்ம நாட்டின் மாடு மாதிரி தான், நாட்டு மாட்டில் நமக்கு எப்படி பால்
1: இல்லை. ஆனால் என்னென்னா இப்போது நாட்டு ஆடுனா அதுக்கு ஒரு ரேட்டு சொல்கிறாங்க, தலச்சேரி இல்லை ஜமுனா பாரி மாதிரி இருந்தால் அதுக்கு வேறு ரேட்டு சொல்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல வியாபாரிகள்.
0: சரி, இப்ப எல்லாமே கிலோ ஒரே இதுதான். ஆனா ஒருவேளை நம்ம அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்றோம்னா சேலம் கருப்பு போலாம். சேலம் கருப்பு ஓரளவு உங்களுக்கு வெயிட்டும் இருக்கும், இறைச்சியோட டேஸ்டும் நல்லா இருக்கும்.
1: சரி, இப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன பண்ணைகளை பெண்களுமே சமாளிக்க முடியுங்களா? ஆனா அவங்களோட பங்குலையும்

சிம்ம சரித்திரத்தை கேட்டா என்ன பலன்? தாசர் ஒரு பாட்டுல சொல்ற, புரந்தர விட்டலன் தான் கேட்ட மாதிரி பக்தி முக்தி அனைத்தையும் கொடுத்து பகவான் அருளி காப்பார்னு சொல்றார். அந்த மாதிரி பகவான் நமக்கும் கொடுக்கணும்னு வேண்டி

0: சமர்ப்பயாமி. இந்த ஒரு அற்புதமான சிந்தனையை நான் பகவானுக்கு சமர்ப்பிக்கிறேன் சொல்லி இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து மத்வேஷார்பணமஸ்து.
1: ஆஹா, அருமையா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய காப்பியத்தை காது குளிர கேட்ட ஒரு திருப்தி எங்க எல்லாருக்குமே இருந்தது. அதுவும் மழலை குரல்ல கேட்கும்பொழுது அது இன்னும் ரொம்ப இனிமையா இருந்தது. சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பவதி. இப்போ நீங்க வந்து ஹரிகதா சொல்றீங்க. நாங்க பாக்குறோம் நிறைய இடங்கள்ல பேருரை எல்லாம் நடத்தும் பொழுது நடுநடுவுல நிறைய பாடுவாங்க கூட இல்லையா? அப்ப நமக்கு இந்த பாட்டும் கத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பாட்டு கத்துக்கிறீங்களா பவதி? எப்பதுல இருந்து கத்துக்கிறீங்க? யார் உங்க குரு?
0: நான் வந்து ஒரு 4 இயர்ஸா கத்துக்கிட்டு இருக்கேன். சோ எங்க குரு பேர் வந்து சுந்தர் லட்சுமின்னு. இப்ப வந்து நான் செகண்ட் புக் வர்ணத்துல 5வது வர்ணத்துல இருக்கேன்.
1: ஏதாவது ஒரு பாடல் எங்களுக்காக பாடுங்களேன்.
0: வெங்க

0: அருமையா பண்ணீங்க பவதி, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ உங்களுடைய ஸ்கூலுக்கும் படிக்கிற நேரம் போக நீங்க இந்த மாதிரி செய்யறதுக்கெல்லாம் அலோவ் பண்றாங்களா? இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் நிறைய போறீங்க இல்லையா, அப்போ எப்படி என்கரேஜ் பண்றாங்க ஸ்கூல்ல உங்க டீச்சர்ஸ், அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
1: நான் சொன்னதெல்லாம் அம்மா அனுப்புவாங்க, ஸோ அதை கேட்டு கேட்டு அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது, கொஞ்சம் லீவ் கேட்டனா கண்டிப்பாக தருவாங்க, ஸோ நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க ஸ்கூலில்.
0: நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஏன்னா 4 நாளில் முடிச்சேன்னெலாம் சொல்கிறீங்க ஹரிகதாவை. அப்படின்னா அதுக்கு நிறைய நேரம் ஒதுக்கும்போது நம்மளோட ஸ்கூல் ஒர்க் அதையும் நம்ம பார்க்கணும் இல்லை. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகணும் இல்லை, மிஸ்ஸுக்கிட்ட ஹோம் ஒர்க் கொடுக்கணும், இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நோட்ஸ் எல்லாம் வாங்குவீங்களா, இல்லை டீச்சர்ஸ் கிட்ட நோட்ஸ் வாங்குவீங்களா, இல்லை ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சு நேரத்துக்கு சப்மிட் பண்ணிட முடியுதா உங்களுக்கு?
1: அது பாட்டு தனியா ஓடிட்டு இருக்கு. சோ நான் வந்து ஏதாவது இன்கம்ப்ளீட் இருந்தா மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பண்ணிடுவேன். அது நான் வீட்டுக்கு வந்தப்ப நான் ஃபர்ஸ்டே ஹோம்வொர்க் முடிச்சிடுவேன், அதுக்கு அப்புறமா தான் நான் வந்து பாரிக்கத்தை பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன்.
0: ஓகே, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நிறைய நேரம் மொபைல் பாக்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி?
1: அது கண்ணு கெடுதல்னு நானும் நினைக்கிறேன், பட் இப்போது ஹரிக்கத்தைகளாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது பாட்டுனா ஸோ அதுக்கு நான் மொபைலுக்கு டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன், இல்லைனா அதான் ஸ்டடீஸ் பண்ணணும் அதுக்கெல்லாம் மட்டும் நான் மொபைல் யூஸ் பண்ணிப்பேன், இல்லை அவ்வளோ பார்க்க மாட்டேன்.
0: அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய

0: ஏன் மொபைல் பாக்குறேன், நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு எப்படி தோணும்?
1: எனக்கும் வந்து பார்க்கலாம் தான் தோணும், பார்க்க முதல்ல டைம் இருக்காது. ரொம்ப எப்பயாவது இந்த லீவ் டைம்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு டைம் இருக்கும் அந்த மாதிரி மொபைல்லாம் பார்க்க.
0: உனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் இது ஸ்கூல்ல?
1: சப்ஜெக்ட் வந்து சோஷியல் மேக்ஸ்.
0: அப்படியா? இந்த ரெண்டுமே எல்லா பிள்ளைங்களும் கொஞ்சம் பயப்படுவாங்களே. மேத்ஸை பார்த்தா பொதுவாகவே முக்கால்வாசி பேருக்கு பயம் இருக்கும், சோஷியல்னா போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே.
1: இல்லை எனக்கு சோஷியல் வந்து அந்த சப்ஜெக்ட் விட அந்த டீச்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே,
1: ப்ளஸ் அதே மாதிரி தான் மேக்ஸுக்கும், அவங்க வந்து கொஞ்சம் நல்லா ட்ரிக்கியாக சொல்லி தருவாங்க, அதனால ஞாபகம் வச்சுக்க. சோஷியல் மேமும் அப்படி தான் சொல்லுவாங்க, அதனால
0: சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். அவங்க மிஸ் பேர்லாம் சொல்லுங்களேன், மேக்ஸ் யார் எடுக்கிறாங்க, சோஷியல் யார் எடுக்கிறாங்க?
1: மேக்ஸ் வந்து லாவண்யா மேம், போன வருஷம் கிளாஸ் டீச்சராகவும் அவங்க தான் இருந்தாங்க, இந்த வருஷம் மேக்ஸ் மேமும் அவங்க தான் இருக்காங்க. சோஷியல் மேம் பேரு கலா ரஞ்சினி மேம்னா, அவங்க இப்போதான் எனக்கு நியூ.
0: சரி, அப்போ நீங்க வந்து நல்ல டீச்சர்ஸ் அப்படின்னு நீங்க சர்டிஃபை பண்றீங்க எல்லா டீச்சர்ஸையும், ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனாலும் ஒரு சப்ஜெக்ட் நமக்கு எந்த மிஸ் மாறினாலுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அது மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா? மேத்ஸையும் சோசியலும் விட்டுருங்க,
1: சான்ஸ்கிரிட் ஹிந்தி.
0: ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க பிளான் பண்ற விதமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உங்களோட ஃபியூச்சரில் என்ன ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய பேர் பார்ப்போம், நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்குது, நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்கிறாங்க, மியூசிக்கில் கூட இருக்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் உங்களை மாதிரி நான் மாறணும், இல்லைன்னா இதுக்கு மேலே நான் போகணும் அப்படின்னு நினச்சதுண்டா? இப்போ அது
1: ஹரிகதா ப்ரொஃபஷன்லேயே போகணும். இன்னொன்று வந்து எனக்கு மியூசிக்கு, அப்புறமா எங்கள் அம்மா மாதிரி நானும் கொஞ்சம் டிசைனர் எல்லாம் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை.
0: சரி, இப்போ குழந்தைங்க என்னென்னா அப்பா அம்மாவை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க. இப்போ வந்து அப்பா ஐடியில் இருக்காங்க, அம்மா

0: இவங்களை மாதிரி நான் மாறணும், இல்லைன்னா இதுக்கு மேலே நான் போகணும் அப்படின்னு நினச்சதுண்டா. இப்போ அது
1: ஹரிகதா ப்ரொஃபஷன்லேயே போகணும். இன்னொன்று வந்து எனக்கு மியூசிக், மியூசிக்கு அப்புறமா எங்கள் அம்மா மாதிரி நானும் கொஞ்சம் டிசைனர் எல்லாம் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை.
0: சரி, இப்போ குழந்தைங்க என்னென்னா அப்பா அம்மாவை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க. இப்போ வந்து அப்பா ஐடியில் இருக்காங்க, அம்மா வந்து நிறைய வேலைகள் செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க பேக்கிங்கும் செய்வாங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க டிசைனரும் கூட. ஸோ அவங்களோட வேலையெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அவங்களுக்கு?
1: கண்டிப்பாக பண்ணுவேன்.
0: என்ன பண்ணுவீங்க?
1: நான் வந்து டிசைனர் ஆர்டிஸ்ட்ல நான் அவ்வளவு தொட மாட்டேன், நான் எனக்கும் அவ்வளவு வராது. நான் பேக்கிங்ல தான் நான் நிறைய எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இந்த மாதிரி நானே சில கேக்ஸ்லாம் நானே ட்ரை பண்ணுவேன், அதாவது இல்லைன்னா எங்க அம்மாட்ட வந்து பேட்டர் போடுறது அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தை கூட நான் ட்ரை பண்ணுவேன்.
0: ஓஹோ, நாங்களும் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். எப்படின்னா அம்மா வந்து சமைச்சிட்டாங்க நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ இது ஒரு பெரிய ஹெல்ப் தானே பவதி?
1: உங்களுடைய
0: கனவு ஒரு ஹரிகதா எக்ஸ்போனன்ட் மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களையும் எக்ஸ்ட்ராவா செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது என்னவாகும் அப்படின்றது ஒரு 10th 11th உங்களுக்கு கரெக்டா சொல்லிட முடியுமா? இப்படிதான் நான் ஆக போறேன் அப்படின்னா? ஓகே, நீங்க நிறைய காம்படிஷன்ஸ்க்கு போனீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப இந்த காம்படிஷன்ஸ்க்கு போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அங்க பாக்கும்பொழுது? நீங்க வின் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
1: ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.
0: உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஏதாவது ஒரு அவார்ட் உங்களுக்கு சமீபத்துல கிடைச்சது?
1: பகவத்கீதா. அது பிரைஸ் வந்து வாங்கியிருக்கேன்னா, ஆனால் குட்டி குட்டியாக தான் கொடுப்பாங்க. ஸ்டேட் லெவல் பகவத்கீதா போயிருக்கேன். அதில் வந்து நான் மதுரைக்கு 15th சாப்டர் சொல்லதுக்கு ஸ்டேட் லெவல் போகும்போது எனக்கு எக்ஸம்ப்ளரி ஷீல்ட் அவார்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ஸ்பெரடியில் எனக்கு 52nd ரேங்க் ஒரு இது ட்ராஃபி மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீமான் ட்ரஸ்ட்டில் ஒரு குட்டியை ஃபர்ஸ்ட் பிரைஸ் ட்ராஃபி மாதிரி குட்டியாக கொடுத்தாங்க. அது மூணு என்கிட்ட இப்போது இருக்கு.
0: சரி, எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்ல அது கையில் வாங்கும் போது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டும் போது, ஸ்கூலில் மேடை ஏறி அதை எல்லாரும் முன்னாடியும் காமிக்கும் போதெல்லாம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்கல்ல? அப்போது உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
1: மொபைல் கம்மி யூஸ் பண்ணுன்னு சொல்வேன், இல்லைன்னா வந்து நிறைய விளையாடுன்னு சொல்வேன். சிங்கிள் ஹவுஸாக இருந்துச்சுன்னா பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ஸ்ல யாராவது கூப்பிட்டு நல்லா விளையாடுன்னு சொல்வேன்.
0: நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, லிட்டில் ஸ்டார் பகுதியில் வந்து ஹரிகதா, அப்புறம் உங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் பற்றி, உங்களோட பாடல்கள் கேட்குற விதம் பற்றி, அப்பா அம்மாவுக்கு நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கனவுகள்லாம் மெய்ப்படணும் அப்படின்னு வானொலி நிலையம் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ.
2: லிட்டில் ஸ்டார்ல மின்னிய நட்சத்திரம் ஜி பவதி உடன் உரையாடினார் சித்ரா திருவாளன்.

0: தொடர்வது நமக்கான சிறுவரிசை மேடை நிகழ்ச்சியில் ராஜவாத்தியமான மிருதங்கத்தை வாசிக்க வருகிறார் எஸ் ஸ்ரீவத்சன்.
1: நான் இப்பொழுது ரூபகதாளம் வாசிக்கப் போகிறேன்.

0: கேட்டுட்ருக்கிறீங்க இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 3 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். நாட்டின் இளையோர்கள் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லி இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர்,

பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் தற்போது நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை பணிகள் மற்றும் இதனால் தமிழகத்திற்கு ஏற்படும் தாக்கம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. இக்கூட்டத்தில் மதிமுகவின் திரு துரை வைகோ, காங்கிரசின் திரு ப சிதம்பரம், விசிகாவின் திரு தொல் திருமாவளவன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர். இக்கூட்டத்தில் திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக கட்சிகள் பங்கேற்கவில்லை. தமிழகத்தில் நீர்நிலைகளில் கருவேல மரங்களை அகற்றும் பணிகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில வணிக வரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வள்ளிபுரம் காவெட்டிப்பட்டி ஏரியை புனரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த பணிகள் 2 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்று கூறினார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கோவையில் மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தொடங்கி வைத்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவது குறித்து இதில் வலியுறுத்தப்பட்டது. வட கடலோர தமிழகத்தில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் திருப்பஞ்சலி அருள்மிகு நீலிவனேஸ்வரர் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 15 தேதி நடைபெறும். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதியில் சக வீராங்கனை ரக்ஷிதா ஸ்ரீயை 21-13, 16-21, 21-13 என்ற செட்களில் அஷ்மிதா தோற்கடித்தார். செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதமான வணக்கங்கள் நேயர்களே. எல்லாமே தெரிஞ்சவங்க பேசுறதில்ல, பேசுறவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கதில்ல. அன்பும் வெறுப்பும் நம்மை பாதிக்காத போது, லாபமும் நஷ்டமும் நம்மை உலுக்காத போது, புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் நம்மை சலனப்படுத்தாத போது, உலகம் நம்மை எப்போதும் கௌரவப்படுத்தும்.

ஜிஎஃப்எம் ரெயின்போ 101.1 இசை தூரல். இதமான பாடல்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், கூடவே உங்களுக்கும் எங்களுக்கும் பாலமாயிருக்கிற கடிதங்களும் மின்னஞ்சல்களும் காற்றலைகளில். இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
2: 3:13 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தோரல். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் புதுசாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சாரநாத் சேர்ந்திருக்கு. பௌத்த தலமான சாரநாத் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்கள் பட்டியலில் இணையும் இந்தியாவின் 45வது தலம் அப்படிங்கிற பெயரையும் பெற்றிருக்கு. இந்தியாவின் வாரணாசிக்கு வடகிழக்கே அமைஞ்சிருக்கு சாரநாத். கௌதம புத்தர் ஞானம் பெற்ற பிறகு தன்னோட போதனையை வழங்கிய மிக புனிதமான இடம் இது. கேட்டுட்ருக்கிறீங்க, இது இசை தோறல் நம்ம ரெயின்போ 102.1.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது

0: ஆண்டுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
5: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
6: அனுப்பியிருக்கிறவங்க கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ். நேற்று முன்தினம் மாலை 3 மணிக்கு நேயர்களின் கடிதம் மின்னஞ்சல் அழகாக வாசித்தார்கள். மிக மிக மிக அருமை. அடுத்த 5 மணிக்கு பொன்மாலையில் பூக்களை பறிக்காதீர்கள் பிரியா பாடல்கள் அருமையா இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு பட பாடலும் எங்கள் மனம் கவர்ந்த பாடலாக அமைந்தன அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களே 8 மணிக்கு நேர்கள் நேரலையில் வந்து மிக சிறப்பான பாடல்களை கேட்டார்கள். அறிவிப்பாளர் சகோதரி அவர்கள் நேர்களுடன் கலகலப்பாக உரையாடி பாடல்களை வழங்கினார்கள். 10 மணிக்கு வாட்ஸ்அப்பில் நேர்கள் குரல் பதிவு மூலம் கேட்ட பாடல்கள் ஒவ்வொன்றாக வழங்கினார்கள். எல்லா பாடல்களையும் அமைதியாக கேட்டு ரசித்தோம். சிறப்பான நிகழ்ச்சிகளை நெறிப்பிடித்து வழங்கிய அறிவிப்பாளர் அபிராமி அவர்களுக்கும் பண்பலை 102.1 எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது இசைத்தோரில் நம்ம ரெயின்போ 1.1.

கேட்டுட்ருக்கிறீங்க இசைத்தூரில் நமற்று சீஃபம் ரெயின்போ 102.1ல். உயரமான மலை உச்சியை குறிக்க பயன்படுத்துகிற ஒரு சொல் வரை. அப்படி உயரமான மலைகளில் வாழும் ஆடுகளுக்கு வரையாடுன்னு பேருங்க. வரையாடுகள் எப்போவுமே கூட்டமாக தான் வாழுமா. உணவுக்காக சமவெளிகளில் புல்மேய போகும்போது ஏதாவது ஒரு ஆடு மட்டும் உச்சியில் இருந்துக்கிட்டு காவல் பணியை செய்யுமா. ஓங்குமாள் வரையாடு அப்படின்னு ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாக இருக்கிற சீவக சிந்தாமணியில் இடம்பெறுது இந்த வரையாடு. வரையாடுகள் இப்போது அழிந்து வரும் நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. தமிழகத்தில் ஆனைமலை, மேகமலை, வாழ்பாறையில் சில நூறு எண்ணிக்கையில் மட்டுமே வரையாடுகள் வாழ்ந்து வருவதாகவும் சொல்கிறாங்க. ஆடுகளையெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். கேட்டுட்ருக்குறீங்க இது நம்ம திருச்சி FM Rainbow 102.1 இசை தூரல்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம். அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.

கேட்டிருக்கிறீங்க நமட்டு சீஃபம் ரெயின்போ 100.1 இது இசைத்தோரில். நேரம் சரியாக 3:33 ஆகுதுங்க. இந்த கடிதம் அனுப்பி இருக்கிறவங்க குமரன் நகர் லக்ஷ்மி. 4ஆம் தேதி அன்னைக்கு வண்ணக்கோலங்கள், பொன் மாலை, இரவு இசை இனிமை, இனிய ராகம், ஞாபகம் வருதே கேட்டேன், அனைத்தும் அருமை, கௌதமன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். கேட்டுட்ருக்கிறீங்க இது இசைத்தோரில் நமட்டு சீஃபம் ரெயின்போ 102.1.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: 3:40 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 இசை தோரல். இந்திய பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான தீவு மாலத்தீவு. 26 இயற்கை பவளத்தீவுகளை கொண்டது இது. பழமையான வரலாறு கொண்டது மாலத்தீவு. முதல்ல புத்த மதமும் பிறகு இஸ்லாமிய மதமும் பின்பற்றப்பட்டு வருது இங்க. உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் ஒரு சொர்க்க பூமியாக இருக்கு இந்த மாலத்தீவு. கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது இசை தூரல் நம்ம ரெயின்போ 1.1.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நம்ம திருச்சி FM.

ரெயின்போ 1.1ல் கேட்டுட்ருக்கிறீங்க. இது இசைத்தோரில் அடுத்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க பெரம்பலூரில் இருந்து தேவி நிதியரசன். நேற்று காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டேன். சூப்பர், மிக சிறப்பு. திருச்சி வானொலிக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க தேவி நிதியரசன். அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். கேட்டுட்ருக்கிறீங்க இது இசைத்தோரில் நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 1.1ல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: 3:52 நிமிஷம் ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 இசை துறை. 20 கோடி ஆண்டு பழமையான கடல் டிராகன் புதைப்படிவத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இங்கிலாந்தைச் சேர்ந்த மலையேற்ற வீரர் மேத்யூ. 20 கோடி ஆண்டுகள் பழமையான கடல் டிராகன் புதைப்படவத்தை இவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இது ஜுராசிக் பார்க் காலத்தில் வாழ்ந்ததா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அரிய கண்டுபிடிப்பு விஞ்ஞானிகளோட கவனத்தை ரொம்பவே ஈர்த்திருக்குங்க. கேட்டுட்ருக்கிறீங்க இது இசை தோரல் நம்ம டிச்சி ஃபிம் ரெயின்போ 102.1.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 10.1. நேரம் 4 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா புரளிதரன். உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் சுதேசி இயக்கத்தை பிரதமர் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை சுதேசி மேளா எனும் உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம், உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம், சுயசார்பு இந்தியா திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் உள்நாட்டு பொருட்களை ஊக்குவித்து நாட்டின் பொருளாதாரத்தை அதிகரிப்பதாக குறிப்பிட்டார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ், விசிக, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர். திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் கட்சிகள் இதில் பங்கேற்கவில்லை. தொகுதி மறுவரையறை பணிகள் மற்றும் இதனால் தமிழகத்திற்கு ஏற்படும் தாக்கம் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் வரும் 10-17 ஆகிய தினங்களில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. 1 முதல் 19 வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளர் இளம் பருவத்தினர், 20 வயது முதல் 30 வயது வரையிலான 52,00,000 பெண்களுக்கும் இந்த மாத்திரைகள் வழங்கப்பட இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இன்று நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில்

தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 பேருக்கு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பழனி நெய்க்காரப்பட்டி அருள்மிகு மகாலட்சுமி திருக்கோவிலில் ஆடிப்புற திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் தங்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸ் ராபிட் பிளிஷ் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் பிரக்ஞானந்தாவிற்கு மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: 4:03 இணைந்திருக்கிறீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: நாலு 4 நிமிஷம் ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். சனிக்கிழமை ஸ்பெஷலா இன்னைக்கு
1: பொது அறிவு வினாவிகள்.
3: ஆமா, வினாக்கள் கேள்விகள் அங்க கேட்போம், விடைகளையும் பதில்களையும் நீங்க சொல்லுங்க. ஓகேவா?
1: சொல்லலாம்.
3: அனீசா வந்து நிறைய கேள்விகள்லாம் எடுத்துட்டு வந்துருக்கீங்க.
1: ஆமா,
3: என்ன கேள்வி இப்ப முதல்ல கேட்க போறீங்க?
1: யோசிக்க விட்டுலாங்கிறீங்க. சரி, முதலாவதா இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, உலகிலேயே மிக ஆழமான பகுதியான மரியானா அகழி எந்த பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கு?
3: மரியானா அகழி எந்த பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கு?
1: எந்த பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கு?
3: பதில வந்து சொல்லணும்.
1: எஸ்,
3: அப்படி சொல்லணும் அப்படின்னா 0301 246 102 140 102 அப்படிங்கிற இந்த எண்களை தொட்டுவாங்க அப்படின்னு சொல்லும் போதே நிறைய நேர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட சம்பிரதாயப்படி
1: ஒரு பாடல
3: நிறைய பேசிட்டோம், ஒரு பாடலை கேட்டதுக்கு அப்புறம் சரியான பதில் சொல்றாங்களா வந்திருக்கிற நேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்ம ரெயின்போ 102.1
1: வண்ண கோலங்கள்.

0: வெற்றி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: 4:11 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி FM ரெயின்போ 101.1 வண்ணக்கோளங்கள். பொது அறிவு கேள்வி ஏற்கனவே கேட்டாச்சு, பதில் சொல்ல இப்போ நேயரும் வந்திருக்கிறாங்க. இன்னொரு முறை அந்த கேள்வியை நீங்க சொல்ல, நாங்க கேட்க நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
9: உலகின் மிக ஆழமான பகுதியான மரியானா அகழி எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது? இதுதான் கேள்வி.
8: கேள்விக்கு பதில் சொல்லதோ வந்திருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
10: அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம்.
9: மாலை வணக்கம் ஐயா. பதில் தெரியுங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
8: நலமா இருக்கிறோம். நீங்க யாருன்னு சொல்லுங்க, உங்க பேரை சொல்லிக்கோங்க.
10: நான் மதுரை மாவட்டம் வணிகம்.

0: என்னன்னா சனிக்கிழமைனா சண்முகசுந்தரம் ஐயா வந்தே ஆகணுமே அப்படின்னு கரெக்டா முதல் நேரா வந்துட்டீங்க. அப்ப கேள்விக்கான பதிலோட தான் நீங்க வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிற என்னோட எண்ணம் சரியானதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: அதாவது இந்த மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, மரியானா ட்ரென்ச் வந்து பசிபிக் கடலினுடைய மேற்கு பகுதியில இருக்கு. இதனுடைய ஆழம் வந்து 10.5 to 11 கிலோமீட்டர் ஆழம் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பேர் வந்து சேலஞ்சர் டீப்னு பேர் இருக்கு.
2: ஆமா, சேலஞ்சர் டீப் வந்துட்டு இந்த அகலியோட மிக ஆழமான புள்ளியை தான் அது குறிக்கிறது.
1: சேலஞ்சர் பாயிண்ட், அந்த பாயிண்ட்.
2: ஆமா, சேலஞ்சர் டீப் கிறது கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஆமா, கண்டிப்பா வாழ்த்துக்களையும் கூறியணும். அதே மாதிரி ரொம்ப டீப்பா உள்ள விஷயங்களையுமே சொல்லிட்டாங்க, எனக்கு வேலையும் இல்லாம போயிடுச்சு. ஆனா இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன தகவல்களையும் அதோட தான் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த உலகிலேயே மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் பாத்தீங்கன்னா 8848 meters தானாமா. இது அப்படியே தலைகீழ அந்த அகலிக்குள்ள வச்சா கூட 2 kilometers அளவு கூட தண்ணி இன்னுமே இருக்குமா. அப்ப அந்த அளவுக்கு இது டீப்பா இருக்காமா.
0: நீங்க அந்த சொன்னீங்களே 8848, இத ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு சொல்லுவாங்க சின்ன பிள்ளையில நாங்க படிக்கும் போதெல்லாம். 8 எடுத்து வச்சா 4 8 அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்களே, கடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 8 8 4 8 அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ மாதிரி படிக்கும் போது.
2: கண்டிப்பா கண்டிப்பா, இனிமே மறக்கவே மறக்காது, யாரு கேட்டாலும் டக்குன்னு சொல்லிடுவாங்க.
0: ஆமா ஆமா, எவ்வளவு உயரம் அப்படின்னு சொன்னா 8848 அப்படின்னு சொல்லிடலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது வண்ணக்கூடங்க, அடுத்த கேள்வி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நேர்கிட்டே நேரா கேட்டுடலாமா இல்ல எப்படி? இல்ல நீங்க சொன்னீங்கன்னா கூட நான் அப்படியே தெரிஞ்சுப்பேன். எனக்கு கொஞ்சம் என்னன்னா ஆர்வம் அதிகமா இருக்கு.
2: ஜிகே க்வெஸ்சன், அதுவும் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து ரொம்ப ட்ரெயின் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜிகே க்வெஸ்சனா கேட்டு கேட்டு
0: கொஞ்சம் அறிவு வளர்த்துக்கலாமேன்னு. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க கேள்வியை கேளுங்க, பதில நான் சொல்ல முயற்சி பண்ணணும் இல்லையோ நிச்சயமா நேர்கள் பதிலோட தான் வருவாங்க. நீங்க என்ன கேள்வின்னு மட்டும் நீங்க சொல்லுங்க.
2: மனித ரத்தத்துல உள்ள ஹீமோக்ளோபின் என்ற புரதத்துல முக்கியமா அடங்கி ஒரு உலோகம்.
0: எனக்கு தெரியும் இந்த கேள்விக்கான பதில், எனக்கு நிச்சயமா
2: தெரியும்.
0: ஆனா நான் இப்ப சொல்ல மாட்டேன். இப்ப ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கான பதில நான் சொல்லல அப்படின்னாலும் கூட
2: நீங்க சொல்லக்கூடாது.
0: எனக்காக நம்ம நேயர்கள் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க இது வண்ணக்கோளங்கள்
2: பொது அறிவு கேள்விகள்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: கேட்டு இருக்கிறீங்க, இது நம்ம டிஃபம் ரெயின்போ 102.1 வண்ண குளங்கள்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோளங்கள். வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சனிக்கிழமை பொது அறிவு கேள்வியா கேட்டுட்டு இருக்கோம். நம்ம பொது அறிவையும் வளர்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அடுத்தடுத்து நேர்கள்
4: அப்படிதான் சொல்லணும் அப்படின்னா நீங்க போகும்போது ஏதாவது கொடுத்துட்டு போவீங்க, நான் போகும்போது ஏதாவது என்ன கொடுத்து அனுப்புவீங்க, வழி அனுப்புவீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக நான் ஆமா ஆமா ஆமா அப்படிதான் சொல்லுவேன். இப்ப நேயரும் கூட இருக்கிறாங்க, என்ன கேள்வி கேட்டோன்னு ஏதாவது சொல்லுங்க.
5: நம்ம என்ன கேள்வி கேட்டோம்?
4: ஹீமோக்ளோபின் பத்தி
5: பேசணும். என்ன புரதத்துல என்ன இருக்கு அப்படிங்கறது கேட்டிருக்கோம்.
4: பதில் சொல்ல வந்திருக்காங்க. வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
6: வணக்கம் மாணா ராஜலட்சுமிக்கு, மற்ற புதிய அறிவிப்பாளர் உங்களுக்கும் வணக்கம். ராஜாமணி பேசுறேன்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
5: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பதில் தெரியுங்களா?
6: ரத்தத்துல வந்து பிளாட்டிலட்ஸ், பிளாஸ்மா, சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் இருக்கு. சிவப்பு அணுக்கள் வந்து ரத்தத்துக்கு நிறத்தை கொடுக்கறது, வெள்ளை அணுக்கள் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது. அதுல இருக்கிற உலோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா அயன். அந்த அயன் கண்டென்ட் குறையும் போது தான் நம்மளுக்கு அனிமிக்க ஆகிறோம், அனிமிக்க ஆகிறோம். அயன்
5: கண்டென்ட் சரியா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி சொன்னதும் பாத்தீங்கன்னா ஹீமோக்ளோபினோட அண்ணன் தங்கச்சி எல்லாரையும் சேர்த்து சொல்லிட்டாங்க.
6: ரொம்ப நன்றிமா.
5: நன்றிமா நன்றிமா, இனிப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில பொது அறிவு வினாவிடை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் இதுல பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4431 என்று திருச்சியின் முன்னிணைப்பு என்னோட நான் இப்பதான்ப்பா முதல் தடவையா கால் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்காக 240-102-1 மற்றும் ஒரு எண், அது வழக்கமான நேர்களுக்காக மட்டும், 246-102-1 இந்த எண் காத்துக்கிட்டே இருக்கு. எங்களோட பங்கு பெறுங்க, நேரலையில உங்களோட பொது அறிவையும் வளர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: 4:25 நிமிஷம் ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க இது வண்ணக்கோளங்கள் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1. அடுத்ததாக கேள்வி என்ன இருக்கு சொல்லுங்க.
1: உலக புகழ் பெற்ற மோனலிசா ஓவியத்தை வரைந்த அப்படின்னு நினைச்சோன்னா யார் வரைஞ்சாங்கன்னு கேட்க மாட்டேன். அந்த வரைஞ்ச ஓவியர் இருக்காருல்ல,
0: ஆமா,
1: அவரு எந்த நாட்டை சேர்ந்தவர்?
0: எந்த நாட்டை சேர்ந்தவர் கேட்டலாமா? வாங்க, வணக்கம்.
1: உலக புகழ் பெற்ற மோனலிசா ஓவியத்தை வரைந்த லியோனார்டோ டாவின்சி எந்த நாட்டை சேர்ந்தவர்?
0: லியோனார்டோ டாவின்சி எந்த ஊர், எந்த நாடு சொல்லுங்க?
1: பரவாயில்ல, சொல்லுங்க, எளிமையா தான் கேட்டுட்டு
2: இருக்கோம். இல்ல, யூகத்துலதான் அத கூட எந்த நாடு சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: அதையுமே யோசிக்கிறீங்களா? சரி, யோசிச்சு சொல்லுங்க.
1: அவ்வளோ என்ன கஷ்டமா கேள்வி கேட்டுட்டேன். யோசிக்கிறதுக்கான நேரம் கிடைக்கல இல்லைங்கயா?
2: ஆமா, இல்ல, பிரிட்டனா இருக்கலாம்னு நினைக்கிறேன்.
1: பிரிட்டன், அது சரியான பதில் இல்லைங்களே.
2: சரிங்க, அப்ப நன்றி. அடுத்தவங்க
0: நன்றி.
1: நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. கேட்டுட்டு இருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி தாங்க. கடைசியா கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா, உலக புகழ் பெற்ற மோனலிசா ஓவியத்தை வரைந்த

0: ஓவியரோட நாடு என்னன்னு கேட்டிருக்கோம். நீங்களும் பதில் தெரிஞ்சது அப்படின்னா சுழி 431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோட 240 102 1 246 102 1 இந்த எண்ணை தொட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போதே ஒருத்தர் தொட்டு வந்துட்டாங்க. வணக்கம்.
1: நினைச்சிட்டேன்
0: அந்த மாதிரி ஸ்வீட்டா இருந்துச்சு உங்க வாய்ஸ்.
2: ஐயோ, உங்களோட ஸ்பீச் எல்லாம் சூப்பரா இருக்கு, கேட்டுட்டே ரசிச்சிட்டு இருக்க. வாழ்த்துக்கள் வா.
0: நன்றிமா, நன்றிமா, இணைப்புல வந்ததுக்கு நன்றிமா. இணைந்திருக்கிறோம் திருச்சி FM Rainbow 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி தான். அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆகஸ்ட் 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ்.

0: ஐந்து முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

0: 8:32 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்களோட தான் இன்னைக்கு பொது அறிவு கேள்விகள் கேட்டுட்டே இருக்கோம். அடுத்ததா இணைப்புல யார் இணைறாங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திருச்சி புத்தூர்ல இருந்து விஷ்ணு பிரபு பேசுறேன் மேடம்.
0: விஷ்ணு பிரபு எப்படி இருக்கீங்க? மனித உடலோட மிக சின்ன எலும்போட பேர் என்ன? அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன எலும்போட பேர் வந்து ஸ்டேபிஸ். அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு மட்டும் சொல்லுங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லி 4-3-1 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோட 240-102-1 இது புது நேயர்களுக்காகவும், 246-102-1 இது வழக்கமான நேயர்களுக்காகவும் எங்கள் காத்துக்கிட்டே இருக்கு. அடுத்ததா இணைப்புல ஒரு நேயர். வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருச்சி வாடகா.
0: எங்க இருந்து?
3: உங்க பேரு?
2: சஞ்சீவ் அக்கா.
0: சஞ்சீவ், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சஞ்சீவ்? மனித உடலில் உள்ள மிகச்சிறிய எலும்பான ஸ்டேபிஸ் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? மனுஷனோட உடம்புல ரொம்ப சின்ன எலும்பு அதுதானா இருக்குதுல? காது. சரியா சொல்லிட்டாங்க. பரவாயில்ல,
3: நன்றி நன்றி,
0: பாராட்டுக்கள். இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு பொது அறிவு கேள்விகள் ரொம்ப சுறுசுறுப்பாவே போயிட்டு இருக்குது. கேள்விகள் கொஞ்சம் கடினமா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அவ்வளவு என்ன கடினமாவா போயிட்டு இருக்கு?
3: இல்ல அவ்வளவு கடினமா இல்ல. அடுத்த கேள்வியை நீங்க சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, கேட்கலாமா?
0: கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சொல்லுங்க மேடம்.
0: வணக்கம். நீங்க தான் பேர் சொல்லணும்.
4: தியாகராஜன் சுத்திய மேடம்.
0: தியாகராஜனையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தியாகராஜனையா
4: விவசாயம் மேடம்.
0: விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான கேள்விகள் கேட்கலாமா?
4: கேளுங்க மேடம்.
0: உலகில் மிக நீளமான நில எல்லை கோட்டை கொண்டுள்ள இரண்டு நாடுகள் எவை?
4: உலகில் மிக நீளமான
0: நில எல்லை கோட்டை கொண்டுள்ள இரண்டு நாடுகள் எவை?
3: கேக்குற கேள்வி ரொம்ப நீளமா இருக்கு. எல்லை கோடு நீளமா இருக்கோ இல்லையோ நீங்க கேக்குற கேள்வி.
0: கேள்வி நீளமா இருக்கு. நீளமான நில எல்லை கோட்டை கொண்டுள்ள ரெண்டு நாடு. இப்போ சுருக்கமா இருக்கா?
4: ரஷ்யாங்களா?
0: ரெண்டு சொல்லிருக்கேன் நானு.
4: ரஷ்யா பக்கத்துல இருக்க நாடு இருக்கும்.
0: ரஷ்யாக்கு பக்கத்துல
3: என்ன நாடா இருக்கும்?
0: என்னவா இருக்கும்?
3: அந்த இன்னொரு நாடையும் நீங்களே சொல்லிருங்க. சரியா தவறா அப்படின்னு?
4: சரிம்மா, அடுத்த உங்களுக்கு வாய்ப்பு
0: கொடுக்குறீங்களா? நன்றிங்க நன்றிங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றி. என்ன கேள்வி ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அப்படியா கஷ்டமா கேட்டுட்டு இருக்கு?
3: அப்படி கஷ்டமா இருக்கா அப்படின்னா இப்படினா நேயர்கள் வந்து பதில் சொல்லிருக்காங்க. இப்ப ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க. வாங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்க்கா.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?

0: மதுரை மாவட்டத்துல இருந்து விக்னேஷ் பேசுறேங்க.
1: விக்னேஷ் விஷ்ணு பாருங்களேன், நீங்களும் புது நேயரா?
0: ஆமாங்க, இப்பதாக்கா பஸ் வந்துருக்கேன்.
1: முதல் தடவை வந்திருக்கீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விக்னேஷ்? கொஞ்சம் குரல் வந்து சின்ன பையனோட குரல் மாதிரி இருந்தது, அதனால படிச்சிட்டு இருப்பீங்களான்னு கேட்டேன். பங்கமா கலாய்ச்சிட்டு
2: படிக்கிறதா இருந்தா அவங்க வந்து உங்களுக்கு க்ளூலாம் கொடுப்பாங்க, அதுக்காகதான் இப்படி ஒப்பனை கேட்க வைக்கிறீங்க. சரி சொல்லுங்க விஷ்ணு, கேள்வி கேட்டலாம்.
1: உலகில் மிக நீளமான நில எல்லை கோட்டை கொண்டுள்ள இரண்டு நாடுகள் எவை? விக்னேஷ்
2: என்னமா
0: சொல்லுங்க.
1: விக்னேஷ் கேக்குதா? கேள்வி சொல்லிட்டேன். உலகின் மிக நீளமான நில எல்லை கோட்டை கொண்டுள்ள இரண்டு நாடுகள் எவை?
0: சீனாவாக்கா?
1: சீனா இல்ல.
0: பாகிஸ்தான்?
1: என்ன நீங்க பாகிஸ்தான் சீனா அப்படியே சுத்தி நம்ம இந்தியாவை சுத்தியே சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பெருசா வெளியில வாங்க, இந்தியா விட்டு வெளியே வாங்க.
2: யோசிக்க முடியுதா விஷ்ணு?
0: தென் அமெரிக்கா.
1: என்னது என்னது?
2: தென் அமெரிக்கா.
1: என்னது பின்னாடி சிரிப்பு சத்தம் எல்லாம் கேக்குது? என்ன இல்ல எடுக்க இல்ல இல்ல, அவரு ஏதோ நம்மள வச்சு கலாய்ச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. இனிப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றி விக்னேஷ்.
2: அடுத்து நேர்கிட்ட கேட்டலாமா?
1: கேட்டலாம் கேட்டலாம். வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம் இருவருக்கும். நான் திருச்சி சந்தனிபுரம் ஆல்பர்ட் பேசுறேமா.
1: ஆல்பர்ட் சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு கேள்விக்கான பதில்.
3: கனடா மற்றும் அமெரிக்கா.
1: சரியா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள், சரியான பதில் சொல்லிருக்கீங்க.
3: நன்றி வணக்கம், நிகழ்ச்சி அருமையா இருக்கு, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றிங்க, நன்றி. நீளமான கேள்வியா இருந்ததுனாலும் பரவாயில்ல, நீளமான நேர்களை வச்சு முடிச்சிட்டோம் கேள்வியா. இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள் தாங்க.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இது வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பதில் சொல்ல ரொம்ப நேரமா ஒரு நேயர் காத்துட்டு இருக்கிறாரு. யாரு, என்ன, எங்கிருந்து கேட்டலாமா?
7: கேட்டலாம். வணக்கம்.
8: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பளையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
7: சந்திரசேகர் ஐயா, சொல்லுங்க, உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? இந்தியாவின் முதல் செயற்கை கோளான ஆரியபட்டா எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது? இந்தியாவின் முதல் செயற்கை கோளான ஆரியபட்டா எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது?
8: 1975
7: டேட்டு ராஜாயா, உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கலாங்களா?
9: கேளுங்க, முயற்சி பண்றேன்.
7: எளிமையா தாங்கயா கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், ஏன் முயற்சி பண்ண ரொம்ப சோகமா சொல்றீங்க?
9: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
7: சரிங்க,
9: அந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் நாலேஜ் இல்ல, அதனால சொன்னேன்.
7: சரிங்கய்யா, உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கலாங்களா?
9: கேளுங்க.
7: நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார், எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? இதுதான் கேள்வி.
6: ராஜா சார், தெரியுமா?
9: தெரியும்,
7: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாங்களா?

0: கொடுக்கலாம்.
1: சரிங்கய்யா, இனிப்பில் வந்ததுக்கு நன்றிங்கய்யா.
2: அடுத்து வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ரவீந்திரநாத் தாகூர்.
1: ரவீந்திரநாத் பேர், உங்க பேரை சொல்லுங்க. நீங்க என்ன ரவீந்திரநாத் தாகூர்னா அவங்க பேரை சொல்றீங்க, உங்க பேரை
3: சொல்லிக்கோங்க.
2: ஜெயம்மா, பதில் சொல்லிட்டு அப்புறம் நான் பேரை சொல்றேன்.
1: எல்லாரும் பாருங்க, வரணும் எல்லாரும். ஏய், பதில் இதான் போ. பயம் என்னங்க என்னங்க என்னங்க?
3: கட்டாயிடுமோன்னு பயம்.
2: கட்டாயிடுமோன்னு
1: பயங்களா? அவ்வளவு
3: கட்டாயிடுச்சு. இதோட காந்தி எலும்பு சொல்ல வந்தேன், அப்புறம் ரெண்டு மணி நேரத்துக்கு கட் ஆயிடுச்சுக்க.
1: அப்படிங்களா? சரிங்க சார், இப்போ கிடைச்சிருச்சு இல்லை. சரி, ரவீந்திரநாத் தாகூர் எந்த ஆண்டு? ரெண்டு கேள்வி ஒரே இதில் கேட்டேன்.
3: 1956.
1: திரும்ப சொல்லுங்க.
3: 1956.
1: தப்பாச்சே, ரவீந்திரநாத் தாகூர் கரெக்டு, ஆண்டு தப்பு.

0: வெற்றி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: கழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
7: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
8: ஸ்ரீதைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீதைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி தான். ரொம்பவே சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு. என்ன கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம்? அடுத்ததான் இனிப்புல யாரும் இருக்காங்களா?
1: இருக்காங்களே, கேட்கலாமா?
0: கேட்டலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: பெரம்பலூர் மாவட்டம் குன்னூர் ஊர்ல இருந்து ராமசாமி பேசுறேன் மேடம்.
0: ராமசாமி ஐயா, கேள்வி கேட்டலாமா?
2: கேட்கலாம் மேடம்.
0: பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் தூங்காத ஒரு பிராணி எது ஐயா?
2: எறும்பு மேடம்.
0: எறும்பு.
1: எறும்பு தூங்காது.
0: எறும்பு தூங்காது. நான் தூங்கு வேணாம். சரியான பதில சொல்லிட்டீங்க.
2: தேங்க்யூ மேடம்.
0: நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு. இந்த கேள்வியை நான் ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா
1: படிச்சிருக்கீங்க எங்கேயோ.
0: ஆமா.
1: அப்போ நீங்கள் படித்தது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது.
0: ஆமாம். என்ன பொது அறிவில்ல, அப்புறம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும்ல. இப்படிலாம் கேட்டு கேட்டு தான் ஞாபகப்படுத்தணும். அடுத்ததா
1: கேள்வியோட நீங்கள் இருக்கீங்க, பதில் சொல்ல இப்போ ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க. வாங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம். கபிசலங்கரப்பூர்லேருந்து அரியமுத்து பேசுகிறேம்மா.
1: நலமாக இருக்கீங்களா ஐயா?
3: நலமாக இருக்கம்மா.
1: என்ன கேள்வின்னு கேட்டலாமா உங்களுக்கு?
3: எல்லாம் சுலபமாக சொல்லுங்கம்மா.
1: எளிமையான கேள்விதான். எளிமையான கேள்விதான்.
0: சரிங்கய்யா, கேட்டலாமா. எந்த விலங்கின் பால் தயிராக மாறாது?
1: பால்னாவே உரக்குதுனா தயிராகணும், கடைஞ்சா மோராகணும், வெண்ணெய் எடுக்கணும், நெய் ஆக்கணும். இப்படி தயிரே ஆகாதுன்னா கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. முயற்சி பண்ண முடியுதா?
3: ஒண்ணும் முயற்சி பண்ண முடியலம்மா.
2: அஸ்வின் மேடம்.
0: அஸ்வின் ஐயா,
2: என்ன
0: பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
1: அஸ்வின்?
0: ஹலோ,
1: என்ன பண்றீங்கன்னு கேட்டதா? அப்படியே தவறு இல்லையே.
0: என்ன பண்றீங்கன்னு கேட்டா சைலண்ட் ஆயிடுறாங்க. தப்பா ஏதோ கேட்டுட்டேனா
2: மேடம்?
0: உங்களுக்கு நாங்க பேசுறது கேக்குதுங்களா ஐயா?
2: ஆ, கேக்குது மேடம்.
1: சரி, நீ கேள்விக்கான பதில சொல்லுங்க.
0: கேள்வி கேட்டிங்களா? நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா?
0: எந்த விலங்கின் பால் தயிராக மாறாது? இதுதான் கேள்வி, பதில் சொல்லுங்க.
2: இருங்க மேடம், கொஞ்சம் யோசிக்கிறேன்.
0: கொஞ்சம் யோசிக்கிறீங்களா இல்ல கூகுள்ல சர்ச் பண்றீங்களா?
2: பட்டன் செல் தான் மேடம் வச்சிருக்கோம்.
0: பட்டன் செல் தான் வச்சிருக்கீங்க? நான் வந்து பாக்கலங்க, எனக்கு தெரியாதுங்க. சரி சொல்லுங்க, பரவாயில்ல.
4: ஒட்டகச்சிவிங்கியோடதுங்களா? ஆமா.
0: ஒட்டகச்சிவிங்கி? இல்ல, தப்பு.
1: ஒட்டகச்சிவிங்கி நீங்க வளர்க்கறீங்க?
4: இல்ல இல்ல, நான் மாடு ஆடு தான் வளர்க்கறேன்.
1: பாத்தீங்களா,
0: நீங்க மாடு ஆடோட பால் வந்து தயிராக்கி இருக்கீங்க இல்லமா?
4: ஆ, தயிராக்கி இருக்கோம்.
0: ஆட்டு பால்
1: இருக்கீங்க. ஒரு கெஸ்டிங்ல சொன்னோம்ப்பா, ஏன்னா ஒட்டகச்சிவிங்கி உயரமா இருக்கு. அப்படித்தானே பரமேஸ்வரிமா?
4: இல்ல, ஒட்டகச்சிவிங்கி பால் கறக்கும், அது காப்பி வைக்க முடியாது, தயிராக்க முடியாது. வாங்க நான் கிட்ட
1: இஞ்சி போட்டு, ஏலக்காய் போட்டு, என்ன பட்டக்கிராம்பு போட்டு மசாலா டீ காஃபியா குடிச்சிருந்துருப்பீங்க. நல்ல வேளை ஊருக்குள்ள ஒட்டகச்சிவிங்க இல்ல, பரமேஸ்வரிமா கண்ணுல அது படல. அப்படிதானா? நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு. நன்றி நன்றி நன்றி.
0: அடுத்ததா
1: அடுத்ததா நேரம் ஆயிருச்சு. ஆனாலும் ஒரு நேர் இவங்க நிறைவான நேயரா நம்ம சொல்லிட்டு பதில் சொல்றாங்களான்னு பாத்தலாம். வாங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
5: பொன்மலைப்பட்டியில இருந்து செல்வராஜ் பேசுறேங்கம்மா.

0: நிறைவு நேரா வந்து கரெக்டான பதிலையும் சொல்லிட்டீங்க.
1: நன்றிங்கய்யா.
0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1
2: வண்ணக்கோளங்கள்.
0: நெருங்கிருச்சு பாருங்க, நான் இந்த பக்கம் உட்காந்து நேரம் போனதே தெரியல, ஒரு மணி நேரம் முடிஞ்சிருச்சு பாருங்களேன்.
2: ஆமாம், அடுத்ததான் நீங்கள் வேற நல்ல இடைக்கால பாடலாம் கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்க. ஆனாலும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்ல நாங்கள் வரோங்க, எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்களும் வந்துட்டுருக்காங்க. எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டு அப்படியே நானும் கிளம்புறேங்க.

0: நேரம் 5 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னை வந்தடைந்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றனர். பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அவர் திருவண்ணாமலை புறப்பட்டார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்ளும் அவர் ரமணாசுரம்பத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இந்தியாவின் கடல்சார் வளர்ச்சிப் பயணத்தில் மாலுமிகள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் மாலுமிகளின் பாதுகாப்பு நலன் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடல்சார் துறையில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். இ சமுத்ரா எனும் டிஜிட்டல் நிர்வாக தளத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ், விசிக, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர். திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் கட்சிகள் இதில் பங்கேற்கவில்லை. தமிழகத்தின் முக்கிய திருக்கோவில்களில் வரும் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பக்தர்களின் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் கதிர்வீச்சு புற்றுநோயியல் துறை 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இந்த மருத்துவமனையை இன்று ஆய்வு செய்த அவர், இதன் மூலம் இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு மேம்பட்ட புற்றுநோய் சிகிச்சை எளிதாக கிடைக்கும் எனவும் கூறினார். குற்றாலம் வெண்ணமடை குளத்தில் படகு சேவை இன்று தொடங்கியது. வழக்கமாக ஜூன் மாத துவக்கத்தில் தொடங்கப்படும் இந்த சேவை தண்ணீர் வரத்து இல்லாததால் காலதாமதமாக தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், ஈரோடு, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: இனிய மாலை வேளை அன்பான வானொலி நேயர்களுக்கு உங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அன்பான வணக்கம். பகலில் அத்தனை இறைச்சல்களும் ஓய்ந்து பூமியின் மீது சாந்தமானதொரு போர்வை போர்த்திக் கொள்ளும் பொன் மாலை நேரம் இது. சூரியனின் சிகப்பு துகள்கள் வானில் உறைந்து கிடக்க காற்றோடு காற்றில் காதல் கலந்து வரும் இந்த இனிய வேளையில் உங்கள் மனதை வருடும் சில கவிதைகளில் மலரும் தொகுப்புகளோடு உங்களோடு வளம் வருகிறது இந்த பொன் மாலை.
1: Hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: ஐந்து மணி 9 நிமிடங்களை கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலையோடு. மழை நின்ற மரங்களின் குளிர்காற்று வீசுகிறது. ஞாயிறு மறைந்த திசையில் செவ்வானம் பேசுகிறது. இமை மூடும் வேளையில் இதயம் பேசத் தொடங்கும் இந்த மாலை நேரம் எல்லோருக்கும் பிடிக்கும்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆகஸ்ட் 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
3: ஐந்து மணி 14 நிமிடங்களில் இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. பொன்மாலை மயக்கத்திலே பூவானது நனைவதிலே கண்ணோடு கண்கள் பேசி கதை சொல்லும் நேரம் இது. பகலின் பாரம் தீர்ந்து பார்வை குளிரும் காலம், உறவுகள் நினைவில் வந்து உள்ளம் தழுவும் தூரம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 5:20 கடந்து பொன் மாலையோடு. வானம் தன் மேலாடையை வர்ணம் மாற்றி தூவுது. மௌனமான இந்த வேளை மனதை தொட்டு போகுது. நினைவுகளின் படகில் ஏறி நிம்மதியை தேடும் பயணம் இந்த மாலை காற்றில் இன்பம் பொங்கும் நயனம்.

5:35 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது பொன்மாலையில். சூரியன் கொளித்துவிட்டு சுவடு தேடும் நேரம், சுவாச காற்றில் கூட சொர்க்கம் வாசம் வீசும். கவிதைகள் பிறப்பதெல்லாம் கதிரவன் வரையும் போதுதான். காயப்பட்ட நெஞ்சங்களுக்கு கண்ணீரே கவசமாம்.

0: முரசம்மா, இது அடையும் மனசம்மா, நீ ஆமான் சொல்லம்மா, நாம் வளைஞ்சா வளைஞ்சு நெளிஞ்சா நெளிஞ்சு கொடுத்தா கொடுப்பே. மஞ்சக்குருவி மஞ்சக்குருவி கொஞ்சம் பார்த்துதடி, கொஞ்சு குருவி மிஞ்சப் பார்த்துதடி, அட மஞ்சக்குருவி மஞ்சக்குருவி கொஞ்சம் பார்த்துதடி, கொஞ்சிக்குருவி மிஞ்சப் பார்த்துதடி.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 5:30 கடந்து பொன் மாலையில். செவ்வான தட்டினிலே சிந்தி கிடக்கும் தங்கம், செவிமடு போர் நெஞ்சமெல்லாம் சேருது ஒரு தஞ்சம். பகற்கனவுகள் களைந்தும் புதிய கனவுகள் தொடங்கும், பரிவுள்ள மனிதருக்கெல்லாம் மாலை பொழுது வழங்கும்.

நேரம் 5:35, 37 நிமிடங்களை கடந்து இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. மஞ்சள் வெயில் மிச்சம் வைத்து மண்ணை விட்டு போகுது, மழலை சிரிப்பை காட்டி மனதை மயக்கி போகுது. தென்றல் வந்து தீண்டி கூந்தல் திசைகளெங்கும் வாசம், தேன் சிந்தும் கவிதைகளாய் திறக்குது ஆகாச வாசல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை காலை 6:55.
3: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
4: ஒரு நாடுக்குள் எத்தனை கனவு,
3: நேற்றைய நிழல்
5: இன்றைய நிஜம்,
3: நிகழ்வுகளின் தொகுப்பாய் நாள் மலர்.
5: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம், கான்டாக்ட் 9444007555.
7: மணி 41 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது பொன்மாலை. பகலவன் சோர்வுற்று படுக்கச் செல்லும் வேளை பார்வைப்படும் திசையெல்லாம் வர்ணங்களின் கோலம். தனிமை சுமை தாங்காமல் தயங்கி நிற்கும் கிளைகள் தருணம் இதுவென்று சொல்லி தழுவிக்கொள்ளும் அலைகள்.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 RGS காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: RGS காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம்.
3: RGS காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
4: மணி 46 நிமிடங்களை கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன் மாலையோடு. இதழ்கள் திறக்காமல் இமைகள் முத்தமிடும். இதமான தென்றல் வந்து இன்பம் கொட்டும் நேரம். வானம் வரை போய்விட்டு வண்ணங்கள் திரும்பி வருது. வாழ்க்கையின் சுமை தாங்க வசந்தங்கள் கை கொடுக்குது.

5:51 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலையோடு. அந்தி பொழுதின் அமைதியில் 1000 கதைகள் கேட்கும், சந்திக்கும் மனிதர்களின் கண்களின் ஒளியும் சேரும், மறைந்திருக்கும் ஞாயிறும் கூட மறுநாள் வரச் சொல்லும், மகிழ்ச்சியின் உச்சம் தொட்டு மனதை குளிரச் செய்யும்.

செக்கச் சிவந்த வானம் செம்மண் பாதை கவிதை பக்கம் வந்து தட்டும் பழைய நினைவுகளின் கதை காலம் கடந்தாலும் குறையாத காதல் மணக்கும் வேலை கவலைகளை மறந்துவிட்டு கொண்டாடுங்கள் இந்த மாலை பொன்மாலையின் நிறைவு பாடலாக ஒழிக்கவிருக்கிறது.

0: போடமா தாப்பத்திரி தேப்பை சார யார பாசையா பாண்டப்பா குத்து
1: நேரம் 6 மணி கேட்கலாம் இனி வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் தற்போது சுவாமி தரிசனம் மேற்கொண்டுள்ளார். பின்னர் ரமணாசிரமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். முன்னதாக மும்பையில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், கூட்டுறவு வங்கிகள் லாபத்திற்காக மட்டுமல்லாமல் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் செயல்படுவதாக கூறினார். அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் நிதி மேம்பாட்டுக் கழகத்தில் இணைய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த ஒருங்கிணைப்பு அமைப்பு நகர்ப்புற வங்கித்துறையின் சேவைகளை நவீனமாகவும் வெளிப்படையாகவும் மாற்றும் என்றும், இதன் மூலம் இந்த துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின்சார உற்பத்தி திறன் 300 GW கடந்திருப்பதன் மூலம் தூய்மையான எரிசக்தி பயணத்தில் இந்தியா முக்கிய மைல்கல்லை எட்டியிருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ், விசிக, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், விண்ணமங்கலம், சோலூர், வெங்கிலி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாகரே தலைமையில் நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் மற்றும் மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், ஈரோடு, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

அன்பான நேயர்கள் அனைவருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் மூலமாக அன்பான வணக்கங்கள். திசைகள் எட்டும் இசை முழங்க உங்கள் மாலை பொழுதை புத்துணர்ச்சியாக்க வந்துவிட்டது ஆரவாரம் நிகழ்ச்சி. தொழிலான இசையோடும் சுவாரஸ்யமான தகவல்களோடும் உங்களை சந்திக்கிறது இந்த நிகழ்ச்சி. உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு தோழி அனீஷா.

ஆறு மணி பத்து நிமிஷத்துல இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு ஆறு வாரத்தில். அடுத்ததா புதுக்கோட்டை மாவட்டத்தில் படித்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான புதிய தொழில் துவங்க மானிய கடன் வழங்கப்படுதுங்க. இத்திட்டத்தின் கீழே கடனுதவி பெற முதல் தலைமுறை தொழில் முனைவோராக இருக்க வேண்டும். குறைந்தபட்ச கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 21 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் இருக்க வேண்டும். பொது பிரிவினர் எனில் 45 வயதுக்குள்ள பெண்களும் ஆதி திராவிடன் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் எனில் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். மேலும் நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முதல் தலைமுறை தொழில் முனைவோர்கள் www.msmeonline.tngovernment.in நீட்ஸ் என்ற இணையதள முகவரியில் தங்களது விவரங்களை சமர்ப்பிக்கணும். கூடுதல் விவரங்களுக்கு 043-222-22-174 மற்றும் ஒரு முறை 043-222-22-174 என்ற தொலைபேசி எண் அல்லது 89-255-339-81 இந்த எண்களும் கைபேசி எண்களையும் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தெரிஞ்சுக்கலாம்.

0: கேட்டதா, அரியலூர் ஆண்டிமடம் மற்றும் தாப்பலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் ஆகஸ்ட் 14 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்கங்க. இதற்கான தொழிற்பிரிவு பயிற்சி கட்டணம் 195 ரூபாய் ஆகும். மேலும் விவரங்களுக்கு அரசு தொழிற்பயிற்சி அரியலூர் மாவட்டத்தை தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 949 905 5877 அல்லது 04 3 2 9 2 2 8 4 0 8 2 இந்த எண்களையும் தொடர்பு கொள்ளலாங்க. அல்லது ஆண்டிமடம் அவங்க எந்த நம்பரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னீங்கன்னா 949 905 5877 இந்த எண்களையும் தொட்டு வரணும். தாப்பலூரில் இருக்கிறவங்க எந்த எண்களை தொட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 904 29 20 72 இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆரவாரம்.
1: Come on. Here we go. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now.

0: நம்ம ஆரோக்கியம் நம்ம சாப்பிடற உணவுல இருந்து தாங்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி உணவுகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கேட்டு இணைஞ்சிருங்க உணவே மருந்து நிகழ்ச்சியில. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
1: உடலில் இரும்பு சத்து குறைவதால் ஹீமோக்ளோபின் அளவு குறையும். இதனால் சோர்வு, பலவீனம் மற்றும் கவனக்குறைவு ஏற்படும். கீரை, பேரிச்சம்பழங்கள், சிகப்பு இறைச்சி, வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை உணவில் சேர்த்து கொள்வதனால் இரும்பு சத்து அதிகரிக்கிறது. வைட்டமின் சி அயன் அப்சர்பேஷன் பண்ணுவதற்கு உதவுகிறது. ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு ஹார்மோன் குறைவான உற்பத்தியாகும் நிலை ஹைப்போதைராய்டிசம் ஆகும். இதனால் உடல் வளர்ச்சிதை மாற்றம் மெதுவாகிறது. அயோடின் கலந்த உப்பு, மீன், சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. மெட்டபாலிக் சிண்ட்ரோம், உடல் பருமன், உயர் இரத்த அழுத்தம், அதிக சர்க்கரை மற்றும் கொழுப்பு சத்து மாற்றங்கள் ஆகியவை ஒன்றாக காணப்படும் நிலையே மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஆகும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் அதிக சர்க்கரை உள்ள உணவுகளை தவிர்த்து முழு தானியங்கள், காய்கறிகள், நல்ல கொழுப்பு உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆஸ்துமா என்பது சுவாச குழாயில் ஏற்படுத்தும் அலர்ச்சி நோயாகும். ஒவ்வாமை, புகை, தூசி மற்றும் காற்று மாசு போன்றவை இதனை தூண்டக்கூடும். பழங்கள், காய்கறிகள், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உள்ள மீன்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் உதவியாக இருக்கும். PCOS என்பது பெண்களில் ஏற்படும் ஒரு ஹார்மோன் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற கோளாறு ஆகும். இதனால் மாதவிடாய் சீரியேடு, உடல் எடை அதிகரிப்பு, கருத்தரிப்பில் பிரச்சனைகள் ஏற்படலாம். குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்ட உணவுகள், நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், நல்ல கொழுப்புகள், முழு தானியங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். சர்க்கரை பானங்கள், வெள்ளை மாவு உணவுகள் மற்றும் அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். நல்ல தூக்கமும் நல்ல உணவு முறையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. தூக்கமின்மை ஏற்பட்டால் பசி அதிகரிக்கலாம். அதேபோல் தவறான உணவு முறை தூக்கத்தை பாதிக்கலாம். முட்டை, விதைகள், பாதாம், கிவி பழங்கள் மற்றும் மெக்னீசியம் நிறைந்த உணவுகள் சேர்த்து கொள்ள வேண்டும். இரவு நேர காஃபி, அதிக கொழுப்பு உணவுகள் மற்றும் அதிக சர்க்கரை உணவுகள் தவிர்க்க வேண்டும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் மூட்டுக்களில் நீண்ட கால அலர்ச்சியை ஏற்படுத்தும் ஆட்டோ இம்யூன் நோயாகும். ஒமேகா 3 நிறைந்த மீன்கள், ஆலிவ் ஆயில், வால்நட், இஞ்சி மற்றும் மஞ்சள் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிக சர்க்கரை மற்றும் சிகப்பு இறைச்சியை குறைக்க வேண்டும். ஆஸ்டியோபெனியா என்பது ஆஸ்டியோபரோசிஸ் ஏற்படுவதற்கு முன் எலும்புகள் பலவீனமடையும் ஆரம்ப நிலையாகும். கால்சியம் மற்றும் விட்டமின் டி குறைபாடு, உடற்பயிற்சி இல்லாமை, வயது அதிகரித்தல்

0: முக்கிய காரணங்களாகும். பால், பால் பொருட்கள், கால்சியம் நிறைந்த உணவுகள், விட்டமின் டி, புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். அதிக உப்பு, செறிவூட்டப்பட்ட பானங்கள், மதுபானங்களை குறைக்க வேண்டும்.
1: நோய்களுக்கு ஏற்ற உணவுகளை குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு ஆரவாரத்தில். நேயர்களே, உங்களின் நினைவிற்காக பயிர்கடன் பெற விவசாயிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க அழைப்பு விடுத்திருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தொடக்க மேலாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் மூலம் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பயிர்கடன் பெற கேட்டுக்கொள்ளப்படுதுங்க. தொடக்க மேலாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் எல்லைக்குட்பட்ட சிறு மற்றும் குறு விவசாய உறுப்பினர்களுக்கு இகேசிசி முறையின் பயிர்கடன் வழங்கப்படுதுங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள 148 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் இதுவரை உறுப்பினர் இல்லாத சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 10 ரூபாய் நுழைவு கட்டணம் மற்றும் 100 ரூபாய் பங்கு தொகையும் செலுத்தி புதிய உறுப்பினராக சேர்ந்து கொள்ளலாம். பயிர்கடன் பெற சங்கங்களை நேரில் அணுகியோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவும் இகேசிசி முறையில் விண்ணப்பித்து பயிர்கடன் பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க தெரிவிச்சிருக்காங்க.

கண்ணா, நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2029 ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான சுதேசி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார்.
1: அனைவருடைய விசுவாசம் சொல்றது அனைவருடைய நம்பிக்கை, அதே போல அனைவருடைய முயற்சி எல்லாம் நாம் இணைந்து நம்மளுடைய பொருட்களை நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பதன் மூலம் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமைந்திருக்கிறது. 2014 நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எடுத்த பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாக நம்மளுடைய நாடு இன்னைக்கு உலகத்துல வளர்ந்து வருகின்ற 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய விக்சித் பாரத்தினுடைய பங்களிப்புல தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. இந்த நாட்டுல ஒரு வளர்ச்சினா அது ஒரு தலைமை இருக்கும், அந்த தலைமையினுடைய தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வந்தார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை சென்ற அவர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். சட்ட சேவைகள் மையத்தில் இடம்பெற்றுள்ள தன்னார்வலர்கள் நீதிமன்றங்களை நாடும் மக்களுக்கு

0: கண்ணியமான முறையில் தீர்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சட்டம் மற்றும் நீதி தொடர்பான மேற்கு மண்டல கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மொழிகளில் அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், நாட்டின் நீதித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை தொடங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சுற்றுலாத்துறை சார்பில் ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை துவங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூன் மாத துவக்கத்தில் துவங்கும் என எதிர்பார்த்த நிலையில் பருவநிலை மாற்றத்தால் குளத்திற்கு தண்ணீர் வராத நிலையில் படகு சேவை துவங்குவது காலதாமதம் ஏற்பட்டது. இந்த சூழலில் தற்போது மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குளம் முழுவதும் கொள்ளளவு எட்டிய நிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் இன்று முதல் படகு சவாரி சேவை துவங்கப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடிவிட்டு படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடகடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மேலும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச நிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: ராபிட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் நஸ்ரத்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 1000 பேருக்கு ஆட்சியர் திரு தினேஷ்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வரும் 15 தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். முல்லை பெரியார் அணையிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக தண்ணீரை தேனி மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. தென்மேற்கு பருவமழை உதகையில் குறைந்துள்ள நிலையில் குடிநீர் ஆதாரமான பார்சன்ஸ் வேலி அணையின் நீர்மட்டம் குறைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலத்தில் 22.88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் வரும் 10 மற்றும் 17 தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு

0: யாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2 ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
1: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் அஸ்வின் பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவில் பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். டெவல் உதவி அப்படின்னு ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள வெளிய அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளையில் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
1: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: நிமிடங்களை கடந்து இணைஞ்சிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தோடு. நேயர்களே, அடுத்ததா உங்களுக்கான ஒரு தகவல் காத்துட்டே இருக்குங்க. தேசிய சுகாதார குழுமத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சுகாதார அலுவலக நிர்வாகத்திற்கு உட்பட்ட தேசிய சுகாதார குழுமத்தின் கீழே சுகாதார ஆய்வாளர் பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதை தொடர்ந்து பணி நியமனம் செய்வதற்கு ஏதுவாக தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுங்க. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள், அதாவது இந்த மாதம் 14 மாலை 5 விண்ணப்பம் வந்து சேரணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ்கோர்ஸ் சாலை, ஜமால் முகமது கல்லூரி அருகில், TVS டோல்கேட், திருச்சிராப்பள்ளி 20 என்ற முகவரியில் விண்ணப்ப படிவத்தை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆச்சிரியர் இணையதளம் மூலமாகவும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை நேரிலோ விரைவு தபால் மூலமாகவும் அனுப்பலாம் அப்படின்னு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க.

0: 6:55 இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா வானிலை முன்னறிவிப்பு பார்த்தலாங்க. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அடுத்து மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை தாங்க. தமிழக கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் குமரிக்கடலில் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்ததா வங்கக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்கக்கடலில் சில பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டரிலும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அரபிக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரள கர்நாடக பகுதிகளின் லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுதுங்க. இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தோடு.
1: பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்.

0: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 7 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பீகாரிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு முதல் முறையாக 18 மெட்ரிக் டன் மித்திலா மக்கானா ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புவிசார் குறியீடு பெற்ற இந்த மக்கானா தர்பாங்கா விவசாயியிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் சந்தை விலையை காட்டிலும் கூடுதலாக 18% லாபம் ஈட்டியிருப்பதாக அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் வரும் பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தரமான இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தேசிய கைத்தறி தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் சென்னப்பம்பட்டி பருத்தி சேலை ராசிபுரம் பட்டு சேலை ஜவுளிகளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். தமிழகம் முழுவதும் வரும் 10-17 தினங்களில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. 1 முதல் 19 வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர், 20 முதல் 30 வயது வரையிலான 52,00,000 பெண்களுக்கும் இந்த மாத்திரைகள் வழங்கப்பட இருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. போதைப் பொருளினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகள் அரசு அலுவலகங்கள், பொது இடங்கள் ஆகியவற்றில் ஒட்டப்பட்டன. திண்டுக்கல்லில் இன்று நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 1,243 பேருக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: இன்றைய நிகழ்ச்சி நான் தான் இருக்கேன்ல
1: மீண்டும் வரும்
0: விக்ரமன் குறித்த தொகுப்பு. விக்ரம் ஒன் அப்படின்னா என்ன, இதோட பின்னணி என்ன, இதுல என்னென்ன சுவாரஸ்யமான டெக்னாலஜி ஒளிஞ்சிருக்கு, இந்தியாவுக்கு இது ஏன் இவ்வளவு முக்கியம், இப்படி இன்ச் பை இன்ச்சா எல்லா தகவல்களையும் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம்.
2: ஆரம்பிக்கலாங்களா?
0: முதல்ல இதோட பேர்ல இருந்தே ஆரம்பிப்போமே. விக்ரம் அப்படிங்கிற பேர் எப்படி வச்சாங்க அப்படின்னா, நம்ம இந்திய விண்வெளி துறையோட நிஜமான ரியல் ஹீரோ ஒருத்தர் இருக்காருங்க, அவர் தான் டாக்டர் விக்ரம் சாராபாய்.

0: உண்மை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ உருவாக காரணமாக இருந்த இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அவரோட பெருமைய கௌரவிக்கும் விதமாகத்தான் இந்த ராக்கெட்டுக்கு விக்ரம் 1 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க.
1: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

இந்த ராக்கெட்டோட வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை இருக்குங்க. வழக்கமா நம்ம ஊர்ல ராக்கெட் செயற்கைக்கோள்னாலே இஸ்ரோ தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த விக்ரம் 1 ராக்கெட்டை உருவாக்கியது இஸ்ரோ கிடையாது, ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனங்க. இந்தியாவில முழுமையா ஒரு தனியார் நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க ராக்கெட் தாங்க இந்த விக்ரம் 1. இந்த விக்ரம் 1 திடீர்னு ஒரே நாள்ல வானத்திலிருந்து எல்லாம் குதிக்கலங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய

0: சோதனை முயற்சியே நடந்திருக்கு. 2022 நவம்பர் 18 இந்திய விண்வெளி வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். அன்னைக்குதாங்க பிராரம்பா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் விக்ரம் எஸ் அப்படிங்கிற ஒரு சிறிய சோதனை ராக்கெட்டை ஸ்கைரூட் நிறுவனம் வெற்றிகரமா விண்ணில ஏவினாங்க. அது சப் ஆர்பிட்டல் முறையில் வெற்றிகரமா பறந்திருக்கு. அந்த வெற்றிகரமான சோதனையோட அடுத்த கட்ட பாய்ச்சல் தான் நாம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க விக்ரம் 1. இந்த விக்ரம் 1 ராக்கெட்ல அப்படி என்ன விசேஷம், ஏன் எல்லாரும் இத பத்தியே பேசுறாங்க அப்படின்னா, வழக்கமா ராக்கெட்டுகளை பெரிய இரும்பு இல்லனா உலோகங்களால செய்வாங்க. ஆனா விக்ரம் 1 ராக்கெட்டோட முழு உடற்பகுதியும் முழுக்க முழுக்க கார்பன் ஃபைபர் கலவையால செய்யப்பட்டிருக்குங்க. இதனால ராக்கெட் ரொம்ப லேசாக இருக்குதான், அதே சமயம் பயங்கர பலமாகவும் இருக்குதாங்க. இந்த ராக்கெட்டோட என்ஜின்கள் சாதாரண முறையில தயாரிக்கப்படலையா, அதிநவீன 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த பாகங்களோட மிக விரைவாக தயாரிச்சிருக்காங்க. இந்த ராக்கெட்ல முதல்ல 3 கட்ட திட எரிபொருள் நிலைகளும், கடைசியா செயற்கைக்கோள துல்லியமா பாதையில நிறுத்துற திரவ எரிபொருள் நிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. வழக்கமா பெரிய ராக்கெட்டுகளை ஏவுதளத்துல வைக்க பல மாதங்கள் ஆகுமாங்க. ஆனா இந்த விக்ரம் 1 ராக்கெட்டை வெறும் 24 முதல் 48 மணி நேரத்துல எந்த ஒரு மொபைல் ஏவுதளத்தில் இருந்தும் அசம்பிள் பண்ணி ஏவிட முடியுமாங்க.
1: இது வாழ்வின் சாவின் மைய கோடடா.
0: சரிப்பா, இதனால சாதாரண மக்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கோ உலகம் முழுவதும் சிறிய செயற்கைக்கோள்களின் தேவை ரொம்பவே அதிகமாயிருச்சுங்க. கம்யூனிகேஷன், வானிலை ஆராய்ச்சி, புவி கண்காணிப்புன்னு எல்லாத்துக்கும் குட்டி குட்டி செயற்கைக்கோள்கள் தேவைப்படுது. ஆனா பெரிய ராக்கெட்கள்ல இதெல்லாம் ஏத்தணும்னா பல காலம் காத்திருக்கணும், செலவு அதிகமாகும். விக்ரம் 1 இதுக்கு ஒரு டாக்ஸி மாதிரி பயன்படுதுங்க. உங்களுக்கு ஒரு குட்டி செயற்கைக்கோள விண்ணில செலுத்தணும்னா கம்மியான செலவுல நினைச்ச நேரத்துல வேகமா கொண்டு போய் புவி வட்ட பாதை, அதாவது லோயர் ஆர்பிட்ல இறக்கி விட்டுருவாங்க. சுமார் 480 கிலோ எடையுள்ள பொருட்களை புவி வட்டப்பாதையில செலுத்தும் திறன் கொண்டது இந்த விக்ரம் 1. இதன் மூலமா உலகளாவிய விண்வெளி வர்க்கத்துல குளோபல் ஸ்பேஸ் எக்கனாமில இந்தியா ஒரு மிகப்பெரிய மையமாக மாறப்போகுதாங்க. இந்திய இளைஞர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எல்லாரும் விண்வெளி துறையில புது புரட்சி பண்ண போறாங்கிறதுக்கு இந்த விக்ரம் 1 ஒரு தொடக்க புள்ளிங்க. விக்ரம் 1 ராக்கெட்டுக்கு விக்ரம் சாராபாய் அவர்களோட பெயர் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த விக்ரம் 1 ராக்கெட்டோட 4 நிலைகளுக்கும் இந்தியாவோட வெவ்வேறு மாபெரும் அறிவியலாளர்களோட பெயர் சூட்டியிருக்காங்களாம். இதோட முதல் 3 திட எரிபொருள் என்ஜின்களுக்கும் முன்னாள் குடியரசுத் தலைவரும் விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவோட நினைவாக பெயரிட்டு இருக்காங்க. இதோட 4வது திரவ நிலைக்கு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி CV ராமன் நினைவாக ராமன் இன்ஜின் அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்களாம். எதிர்கால விக்ரம் 2 ராக்கெட்டிற்காக உருவாக்கப்படும் திரவ என்ஜினுக்கு சதீஷ் தவான் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. விக்ரம் 1 ராக்கெட்டின் முதல் அதிகாரப்பூர்வ ஆர்பிட்டல் சோதனை பயணத்திற்கு ஆக்மன் அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்களாம். இதன் மூலம் விண்வெளிக்கு வெற்றிகரமாக தனியார் ராக்கெட்டை அனுப்பிய உலக நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்து 3வது இடத்தை பிடித்து நம்ம இந்தியா வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க.

பாரம்பரிய என்ஜின்கள்ல நூற்றுக்கணக்கான பாகங்கள், போல்ட்டுகள், சீல்கள் இருக்குங்க. இதனால எரிபொருள் கசியும் அபாயம் அதிகமா இருக்கும். ஸ்கைரூட் நிறுவனம் லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ராமன் இன்ஜினை ஒரே ஒரு பாகமா 3D பிரிண்ட் செஞ்சிருக்காங்க. இது மூலமா பாகங்களின் எண்ணிக்கை 80% குறைந்ததோடு தயாரிப்பு நேரமும் மாதங்கள்ல இருந்து வெறும் சில நாட்களா குறைஞ்சிருக்குங்க. ராக்கெட்டுகளின் ஒவ்வொரு கட்டமும் பிரியும் போது வெடிபொருட்கள் பயன்படுத்தப்படுமா, இதனால உருவாகக்கூடிய அதிர்வு உள்ளே இருக்கும் மென்மையான செயற்கை கோள்களை பாதிக்குமா. ஆனா விக்ரம் 1 ராக்கெட்ல காற்று அழுத்தத்தை நியூமேட்டிக் சிஸ்டம் அடிப்படையாக கொண்டு அதிநவீன பிரிப்பு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இது வெறும் 0.2 வினாடிகள்ல எந்தவித பலத்த அதிர்வும் இல்லாம அடுத்தடுத்த கட்டங்களை பிரித்து விடுமாங்க. ஆய்வகத்துல செயற்கையாக வளர்க்கப்பட்ட தாமரை மலர், 18 கேரட் தங்கத்துல செய்யப்பட்ட ஒரு நுண்ணிய ராக்கெட், அதுக்குள்ள அரிசி மணி அளவுல செதுக்கப்பட்ட விக்ரம் சாராபாய், கலாம் அவர்கள் மற்றும் சர் சி வி ராமன் ஆகியோரின் சிலைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து விக்ரமன் ராக்கெட்டின் ஏவுதலின் போது அறிவியல் பாகங்களோடு அனுப்பியிருக்காங்க. ஸ்கைரூட் ஒரு தனியார் நிறுவனம் என்றாலும் இதோட தொடக்க கட்ட சோதனைகள் அனைத்துமே ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோ சதீஷ் தவான் விண்வெளி மையத்துல தாங்க நடைபெற்றிருக்கு. அரசு

பான இன்ஸ்பேஸ் மற்றும் இஸ்ரோவின் 24/7 பாதுகாப்பு குழு நேரடியாக வழிகாட்டி இந்த ராக்கெட்டின் சோதனைகளை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. ஹைதராபாத்தில் அமைந்துள்ள ஸ்கைரூட் நிறுவனத்தின் தலைமையகத்திற்கு மேக்ஸ் கியூ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. விண்வெளி அறிவியல்ல மேக்ஸ் கியூ அப்படின்னா ஒரு ராக்கெட் விண்ணை நோக்கி பாயும் போது அது வளிமண்டலத்தில் சந்திக்கக்கூடிய மிக கடுமையான காற்று அழுத்த பகுதியாங்க. மேக்சிமம் டைனமிக் பிரஷர் அப்படின்னு பொருளாம். அந்த பெயரை தான் தங்களோட தலைமையகத்திற்கு வச்சிருக்காங்களாங்க. விக்ரமன் ராக்கெட்டோட வெற்றிகரமான கட்டமைப்பு முதலீடுகள் காரணமாக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் $1.1 பில்லியன் மதிப்பீட்டை பெற்று இந்தியாவின் முதல் விண்வெளி சார்ந்த யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற அந்தஸ்தா பெற்றிருக்காங்க. இந்தியாவின் விண்வெளித்துறை சீர்திருத்தங்களுக்கு பிறகு 2014 ஒரே ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்த இந்திய விண்வெளித்துறை இன்னைக்கு 400 மேற்பட்ட ஸ்டார்ட் அப்களாக மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க என்பதற்கு இந்த விக்ரம் 1 சிறந்த சான்றுங்க. விக்ரம் 1 அப்படிங்கறது ஸ்கைரூட் நிறுவனத்தோட தொடக்கம் மட்டும்தாங்க. இதோட தொடர்ச்சியா விக்ரம் 2 முழுமையாக திரவ வாயு எரிபொருட்களால கிரையோஜெனிக் இன்ஜின் மூலம் இயங்கும் வகையில 600 எடைய சுமந்து செல்லும் திறன் கொண்டதாக உருவாகி வருதாங்க. விக்ரம் 3 800 அதிகமான எடைய சுமந்து செல்லும் திறன் கொண்ட ராக்கெட்டாக திட்டமிடப்பட்டிருக்காங்க. ஒரு காலத்துல ராக்கெட் பாகங்களை சைக்கிள்கள்லயும் மாட்டு வண்டியிலையும் கொண்டு போன நாம 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்துல தனியா ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி உலக மேடையிலேயே மாஸ் காட்டியிருக்கோம். இது வெறும் 22 உயரம் உள்ள ஒரு ராக்கெட் கிடையாதுங்க. 1000 பொறியாளர்களின் வியர்வை, 3000 நாட்களின் வைராகியம், அப்புறம் நம்மளாலையும் முடியும் அப்படின்னு விண்வெளி நோக்கி பாய்ந்த பெருமிதம் விக்ரம் 1 அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி FM ரெயின்போ 102.1 சயின்ஸ் நிகழ்ச்சியில் நான் தான் இருக்கேன்ல, விக்ரமன் குறித்த தொகுப்பு. பிக்

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், இதற்கு நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியமானது என கூறினார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் அனைத்து நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கூட்டுறவு வங்கிகள் வருவாய்க்கு மட்டுமன்றி மக்கள் சேவைக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமையகம் விரைவில் தில்லியிலிருந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள 70% நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மகாராஷ்டிரா மண்டலத்தில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நகர்ப்புற கூட்டுறவு வங்கி சேவை நவீனமயமாக்கப்படுவதுடன் வெளிப்படைத்தன்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் செயல்பட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு அகாலிதள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக கூறியுள்ளார். சண்டிகரில் நடைபெற்ற சிரோன்மணி அகாலிதள் மாநாட்டில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அக்கட்சித் தலைவர் திரு சுக்பீர் சிங் பாதல் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணிக்காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 300 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி என்ற சாதனையை படைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 2014 ஆண்டில் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் 75 GW மின்சாரம் உற்பத்தி செய்துள்ள நிலையில் தற்போது அது 300 GW நிலையை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்திய

0: ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பீகாரிலிருந்து முதல் முறையாக 18 மெட்ரிக் டன் தாமரை விதைகள் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர்பங்கா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு சந்தை விலையை விட 18% அதிக லாபம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்துதல் ஏற்றுமதி ஆணையம் வழியாக இந்த ஏற்றுமதி செய்யப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். மேற்காசிய பகுதியிலிருந்து 4048 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் உத்தரவிட்டுள்ளதை எடுத்துரைத்தார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என அவர் கூறினார். இந்தியா கப்பல் போக்குவரத்தில் முன்னணி நாடாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியின்போது டிஜிட்டல் கடல்சார் தகவலுக்கான ஈ சமுத்ரா செயலியை திரு சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைத்தார். மாலுமிகள் கப்பல் நிறுவனங்கள் துறைமுகங்கள் இடையே தடையற்ற தகவல் பரிமாற்றத்திற்கு இச்செயலி வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் துறை செயலர் திரு விஜயகுமார், கடந்த ஆண்டில் மட்டும் 3,23,000 இந்திய மாலுமிகள் சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்டார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் பேசிய ஐநாவுக்கான இந்திய ஆலோசகர் எல்டோஸ் மேத்யூ, சூடானில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்று வரும் உள்நாட்டு பிரச்சினைகள் காரணமாக 1,70,00,000 மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இப்பகுதிகளில் குழந்தைகளின் கல்வி உரிமையை பாதுகாக்க இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சூடானில் பள்ளிகள் மீதான தாக்குதல் 57% அதிகரித்துள்ளதாக ஐநா அறிக்கையை மேற்கோள் காட்டி அவர் சுட்டிக்காட்டினார். சோமாலியா, காங்கோ, லைபீரியா உள்ளிட்ட நாடுகளின் ஐநா தூதரகங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. அமெரிக்காவின் அரசு தலைமை வழக்கறிஞராக டோட் பிளாங்கை அந்நாட்டு செனட் தேர்ந்தெடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முன்னாள் வழக்கறிஞரான டோட் பிளாங்குக்கு ஆதரவாக 50 வாக்குகளும் எதிராக 49 வாக்குகளும் பதிவாயின. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இப்பதவியில் இருந்த பாம் பாண்டியை அதிபர் திரு டிரம்ப் நீக்கியதை அடுத்து புதிய அரசு தலைமை வழக்கறிஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அந்நாட்டு ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஏமன் ராணுவ செய்தித் தொடர்பாளர் கர்னல் மஜித், ஹவுதி தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாக்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை 11 அணிக்கு எதிராக 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 240 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் மதுரை அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்தது. சேலம் திருச்சி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக

0: மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ரோடு.

0: உழவர் உலகம்
1: செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே.
0: நிகழ்ச்சியில் இன்று மேன்மையான மேச்சேரி ஆடுகள் சித்திரம்.
1: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரை.

0: രാമു പിടിക്ക.
1: ஆடுகளை
0: மேய்க்க சொல்லிட்டு பொழுது இறங்கிருச்சுன்னா அவங்க வீட்லயே செத்த கட்டி வைக்க சொல்லி இருந்தேன். அதான் வந்த கையோட ஆடுகளை நானே இப்ப ஓட்டியாறேன்.
1: ஆடுங்கெல்லாம் கத்துற சத்தத்தை பார்த்தா ரொம்ப பசிக்குது போலயே.
0: ஆமா ஆமா, என்ன பண்றது, ரொம்ப நேரம் இருந்துச்சுல்ல. சரி அங்க பாரு, நம்ம வீட்டுக்கு ராமு ஏஞ்சலும் வேகமா போறத பார்த்து மத்த ஆடுகளும் ஓடுது.
1: பார்க்கவே உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போலயே.
0: அப்ப உனக்கு சந்தோஷம் இல்லையாக்கும்.
1: இருக்கு இருக்கு.
0: சரி, நான் துணிச்சலா எந்த காரியத்திலயும் இறங்குறேன்னா அதுக்கு காரணமே இந்த ஆடுங்க தான். ஏடிஎம் மாதிரி நினைச்சா கையில ஆயிரக்கணக்கான காசு.
1: அப்படியா?
0: இருக்கண்மணி, இந்த ஆடுகளை பட்டியல கட்டிட்டு வார.
1: ஆமா முத்துலட்சுமி அக்கா, சேலை வரைக்கும் என்ன சோழி என்ன திடீர்னு?
0: ஒண்ணும் இல்ல கண்மணி, நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரு சேலத்துல இருக்கிற பொட்டநேரி மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலையத்துக்கு போலாம் வான்னு கூப்பிட்டாரு. சரி, நம்மளும் ஆடு வளர்க்கறோமே, போனா ஏதாச்சும் நாலு சேதி தெரிஞ்சுக்கலாமே. அதுவும் அங்க ஏக்கர் கணக்குல பண்ண அமைச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன்.
1: அப்படியா?
0: அதையும் சுத்தி பாக்கலாம்னு.
1: நீ சரியான ஆளுதான்க்கா. போனதுதான் போன, ஒரு வார்த்தை என்கிட்டயும் சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. கூடையே சுத்திரியே செவ்வால.
0: கோச்சுக்காத கண்மணி.
1: சரி சரி, அதான் போனது போயிட்ட. அங்க போய் யார் யாரெல்லாம் பார்த்த, என்ன சேதி?
0: முதல்ல மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் பி கணபதி ஐயா நிலையத்தோட முக்கியமான நோக்கத்தை பத்தி பேசினார் எங்க கிட்ட.
2: மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் மேச்சேரி ஆடுகளை அழிவிலிருந்து பாதுகாத்தலாகும். மேலும் மேச்சேரி ஆடுகளினுடைய பிரீடிங் டிராக்டில் இவ்வாராய்ச்சி நிலையமாக அமைந்துள்ளது. இவ்வாராய்ச்சி நிலையத்தில் ஒரு மையக்கரு மந்தை அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இம்மையக்கரு மந்தையிலிருந்து மேச்சேரி ஆடுகளினுடைய எலைட் ஜேம்பிளாசம், அதாவது மேச்சேரி ஆடுகளினுடைய நல்ல தரமான குட்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மத்திய அரசின் உதவியுடன் இவ்வாராய்ச்சி நிலையத்தில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான விவசாயிகளுக்கு, அதாவது மேச்சேரி ஆடுகளை வைத்துள்ள விவசாயிகளுக்கு, 20 ஆடுகளுக்கு மேல் வைத்துள்ள விவசாயிகளுக்கு புலிக்கிடாக்கள் வந்து வழங்கப்படுகிறது. கிடாக்கள் வந்து சிறந்த முறையில் இனப்பெருக்கம் செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இக்கிடாக்கள் மூலம் அவர்கள் தங்களுடைய ஆட்டுப்பட்டியலை மேம்படுத்தி நல்ல குட்டிகளை பெற இயலும். ஒவ்வொரு வருடம் அல்லது 2 வருடங்களுக்கு ஒரு முறை இக்கிடாக்கள் பண்ணையாளர்களுடைய பட்டியலையோ அல்லது பண்ணையாளர்களுடைய பட்டியலிலிருந்து இங்கு பராமரிக்கப்படும் மையக்கரு மந்தைக்கு மாற்றம் செய்யப்பட்டு புது புலிக்கிடாக்கள் ஆடுகளுடைய பட்டியலுக்கு வழங்கப்படுகின்றது. மேலும் இத்திட்டத்தின் மூலம் திட்டத்தில் பங்கு பெற்றுள்ள ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு முறை அந்த பருவத்திற்கு ஏற்ற தடுப்பூசிகள் மற்றும் குடற்புழு நீக்க மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பண்ணையில் ஏற்படும் மருத்துவ செலவுகள் அல்லது மருத்துவ தேவைகளுக்கு பண்ணையானது பண்ணையாளர்களுக்கு உதவி செய்கிறது. மேலும் இப்பண்ணையில் பண்ணையாளர்களுக்கு ஆடுகளிலிருந்து மதிப்பு கூட்டுதல், அதாவது ஆட்டுக்குட்டிகளை கொழுக்க செய்து விற்பனை செய்வது, அதாவது ஃபேட்டனிங் ஆஃப் ரேம் லேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கறி ஆட்டுக்குட்டிகள், மேச்சேரி ஆடு வளர்ப்போர் மற்ற ஆடு வளர்ப்போர் என்ன பண்ணுறாங்கன்னா

0: அவங்க வந்து வீனிங் பண்ணணும், அதாவது ஆட்டை தொட்டியில் வந்து தாயில் ஒன்று பிரிச்சோடனே வந்து விற்பனை செய்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3,000 தான் வந்து அவங்களுக்கு வந்து வருமான வாய்ப்புகளை கொடுக்குது. இந்த ஃபேட்டர்னிங் முறையில் வந்து பண்ணும்போது 3 மாதம் மட்டும் அவங்க அவங்க இடத்துலயே வச்சு வளர்த்துனாங்கன்னா அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டிகள் வந்து ஒரு 8 to 10,000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதற்கான பயிற்சிகள் அளிக்கப்படுது. அதற்காகவே தனியாக ஒரு அலகு வைத்து விவசாயிகளுக்கு, அதாவது அவங்க வந்து நடக்கிறத வந்து பார்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை ஏற்படுங்கிறதுக்கோசரம் ஒரு ஃபேட்டர்னிங் யூனிட் இங்கே வந்து மேச்சேரி ஆடாராஜ்ஜி வச்சு பராமரிக்கப்பட்டு வருகிறது. விவசாயிகளுக்கு வேற தேவையான எல்லா தொழில்நுட்ப ஆலோசனைகளும் மேச்சேரி ஆடாராய்ச்சி நிலையம் தேவைக்கேற்ப வழங்குகிறது. இந்த பண்ணையில் மையக்கரு மந்தை அமைந்துள்ளது. மையக்கரு மந்தைக்கு தேவையான தீவனங்கள் இப்பண்ணையிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றன. இப்பண்ணையில் ஆடுகளுக்கு தேவையான ஆடுகள் உண்ணக்கூடிய தீவன மரங்கள் பயிர் செய்யப்பட்டு தீவன மேய்ச்சல் தரையானது உருவாக்கப்பட்டுள்ளது. இம்மேய்ச்சல் தரையில் பகல் நேரங்களில் ஆடுகள் மேய்வதற்கும் மேய்ச்சல் தரையில் மர இலைகளை தீவனமாக மாற்றுவதற்கான பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. தேவையான விவசாயிகள் மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையத்தை அணுகி இங்குள்ள மேய்ச்சல் தரை எவ்வாறு ஆடுகளுக்கு தீவனம் அளிப்பது, புதுமையான மேய்ச்சல் தீவனங்களை உற்பத்தி செய்யும் முறைகளையும் அறிந்து கொள்ளலாம். மேலும் இந்த ஆராய்ச்சி நிலையமானது கான்சன்ட்ரேட்டட் ஃபீட், அதாவது அடர் தீவனம் தயாரிக்கும் முறைகள், அடர் தீவனத்தில் என்னென்ன பொருட்கள் வந்து நாம் வந்து சேர்க்க வேண்டும், ஆடுகளுக்கு தேவையான பொருட்கள் என்ன, ஆடுகளுக்கு தேவையான சக்திகள் என்ன என்பதை பற்றியும் இந்த விரிவான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கிடைக்கும் ஆராய்ச்சி முடிவுகளை கொண்டு விவசாயிகளுக்கு அவர்களுடைய வீட்டில் உள்ள பொருட்களையே எவ்வாறு நம்ம ஆடுகளுக்கான தீவனமாக மாற்றுவது என்பதை பற்றியான அறிவுரைகளையும் இவ்வாராய்ச்சி நிலையம் வழங்கி வருகிறது. மேலும் ஆடுகளுக்கு ஏற்படப்படும் நோய்கள், புதிதாக ஏற்படப்படும் குடற்புழு தொற்று, அதை பற்றியான ஆராய்ச்சிகளும் ஆராய்ச்சி நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆடு வளர்ப்போர் அவர்களுக்கு தேவையான சந்தேகங்கள் அல்லது ஆடுகளுக்கு ஏற்படும் நோய்கள் நோய்கொறிகளை வைத்து ஆராய்ச்சி நிலையத்தை அணுகி அதன் மூலம் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெறலாம். மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையத்தில் மேச்சேரி ஆடுகள் வைத்து பராமரிப்பது போல் சேலம் கருப்பு ஆடுகளும் வைத்து பராமரிக்கப்படுகின்றது. சேலம் கருப்பு என்பது சேலம் மாவட்டத்தை, அதாவது பிரிக்கப்படாத சேலம் மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்ட ஒரு இனமாகும். இது மேச்சேரி ஆடுகள் என்பது செம்மறி ஆட்டு இனத்தைச் சேர்ந்தது, சேலம் கருப்பு என்பது வெள்ளாட்டு இனத்தைச் சேர்ந்தது. கருப்பு நிறத்தில் உள்ள வெள்ளாடுகள், அதாவது சேலம் மாவட்டத்தில் உள்ள கருப்பு நிறத்தில் உள்ள ஆடுகள் வெள்ளாடுகள் வந்து சேலம் கருப்பாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான சந்தை தேவை மிக அதிகமாக உள்ளது. எனவே வந்து ஒரு மையக்கரம் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான குட்டிகள் வழங்கப்படும். மேலும் குட்டிகளுக்கு தேவையான நல்ல உயர் மரபியல் குரங்களை கொண்ட குட்டிகள் உற்பத்தி செய்து வழங்கப்படும். மேலும் விவசாயிகளுக்கு சேலம் கருப்பு ஆடுகள் வளர்ப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் அவர்களுடைய சந்தேகங்களுக்கு தேவையான தீர்வுகளும் மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையத்தில் நீங்கள் அணுகி பெற்றிருக்கிறீர்கள்.
1: முத்துலட்சுமி அக்கா, ஆட்டுப்பட்டிகளோட தரத்தை மேம்படுத்தி பண்ணையாளர்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு எல்லாம் செய்யறாங்களே.
2: ஆமா, மொத்தத்துல மேச்சேரி ஆட்டினங்களை அழிவில் இருந்து பாதுகாக்கிறதுதான் முக்கியமான விஷயம் இங்க.
1: நானும் தான் கேட்டனே.
2: அதோட வருமானத்தை பல மடங்காக்குற வழிமுறைகள், ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்து நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்காங்களாமே.
1: என்னக்கா சொல்ற நீ?
2: அட ஆமா.
1: சரி, சாரு அடுத்து யார பார்த்து பேசினாரு?
2: இந்த நிலையத்தோட உதவி பேராசிரியர் சங்கர் சாரதான்.
1: ஓ
3: சார், வணக்கங்க சார்.
4: வணக்கம் சார்.
3: இந்த மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையம், இதுல உங்களோட அனுபவம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 13 வருஷமா இந்த ஆராய்ச்சி நிலையத்துல இருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் எப்படி இருக்குங்க சார்? ஒரு ஆராய்ச்சியாளராக இங்க இருக்கிறதுலயும் ஒரு பேராசிரியராக இருப்பதுலயும், ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு இடம், நீங்க ஆராய்ச்சி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, விவசாயிகளோட பங்கு பெற்று அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நேரடியாக ஒரு கல அனுபவமாக இது ஒரு தொழில் முனைவோரா செய்வங்களோட பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது மாதிரியான ஒரு பன்முகத்தன்மை நிறைந்த ஒரு இடத்துல பணியாற்றுறீங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க சார்.
4: நான் வந்து கடந்த 13 ஆண்டுகளாக மேச்சேரி ஆடு உதவி பேராசிரியர் இருக்கேன். ஜாயின் பண்ணது 2012 வந்து ஜாயின் பண்ணுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆடுகளை பத்தி எனக்கு ஆராய்ச்சி பூர்வமான மட்டும்தான் அதிகமாக தெரியும். விவசாய பெருமக்களை பற்றியோ இல்லை மற்ற என்டர்பிரினர்ஷிப் தொழில் முனைவர்கள் பற்றியோ பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியாது. ஆனால் இந்த கடந்த 13 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர்களையும் அதிகமாக பண்ண மூலமாக உருவாகி இருக்கும். அதே மாதிரி நிறையா விவசாய பெருமக்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லி நல்லா பண்ண மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 165 ஏக்கர் நிலம் கொண்டதுங்க. இதில் வந்து 500க்கும் மேற்பட்ட பெட்டையாடுகள் இருக்கும், அதுக்கப்புறம் கிடாக்களும் இருக்கும். மொத்தம் ஒரு 700 to 800 ஆடுகள் வந்து எப்பயுமே வசமுள்ளா இருக்குங்க. இங்கே முக்கியமாக விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் குட்டிகளை விற்கிறோம். ஒவ்வொரு தடவையும் குட்டி விற்கக்குள்ள பார்த்தீங்கன்னா புக் பண்ணி தான் விற்போம். ஒரு கெடா ஒரு பெட்டை குட்டி வந்து நம்ம புக் பண்ணி வாங்கிட்டு போகலாங்க. பண்ணை மூலமாக குட்டி வாங்கக்குள்ள நமக்கு என்ன பெனிஃபிட்னா, தடுப்பூசிகள் எல்லாமே தேவையான தடுப்பூசிகள் பருவத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக போட்டதுனால நோய் எதிர்ப்பு தன்மை வந்து இந்த குட்டிகளுக்கு

0: அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சந்தையிலேயோ இல்லை வெளியோ வாங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகள் வந்து தாயாடுகளுக்கு அதிகம் போட்டிருக்க மாட்டாங்க. அதனால் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இதே எங்கள் இதில் வந்து வாங்கக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த நோய் வர வாய்ப்புகள் கம்மி. இந்த பண்ணையில் இன்னும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது மரங்கள், ஆடுகளுக்கு தேவையான மரத்தீவனங்கள், அதுக்கப்புறம் புல் தரைகள். ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரங்காடு புல் தரைன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக கரூர் பகுதியில் வந்து மிகச்சிறப்பு வாய்ந்தது குரங்காடு புல் தரைன்னு. அந்த வகையான புல் தரைகள்லாம் வந்து நாங்கள் இந்த பண்ணையில் உருவாக்கியிருக்கோம். அதாவது இந்த பண்ணையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க ஆடுகளை எப்படி வளர்க்கலான்னு கற்றுக்கலாம் வந்தோம்னா, அதே மாதிரி இறைச்சிக்கான ஆடு கெட்டாக்குட்டியும் எப்படி வளர்க்கலான்னு கற்றுக்கலாம். அதே மாதிரி பெட்டைக்குட்டி மட்டும் வாங்கி தனியாக நம்ம எப்படி வருமானம் கண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு செம்மறி ஆட்டை பற்றி ஏ டு இஜெட் வர தெரியணும் அப்படின்னா இந்த பண்ணையில் வந்தோம்னா எல்லாமே கற்றுக்கலாம்.
1: பொதுவாங்க சார், இதோட முக்கியமான நோக்கம் வந்து இந்த மேச்சேரி ஆடுகளை வந்து பிரபலப்படுத்துறது அப்படிங்கிறது. இப்போ இந்த மேச்சேரி ஆடுகளை பொறுத்த வரைக்கும், இந்த செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதிகள், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பண்ணையாளர்கள் வளர்க்கணும்னா என்னென்ன முறைகளில் வளர்க்கலாம், இப்போ நீங்கள் ரெண்டு மூணு முறைகள் சொன்னீங்க, அதில் என்னென்ன மாதிரியான முறைகளை வளர்க்குறதுக்கு இந்த மேச்சேரி இன ஆடுகள் வந்து பொருத்தமானதாக இருக்கும், அதை சொல்லிடுங்க.
0: இப்போ தமிழ்நாட்டில் செம்மறி ஆடு இனங்கள், வெள்ளாட்டு இனங்கள்னு ரெண்டு இனங்கள் இருக்குது. ஆட்டு இனத்தில் வெள்ளாட்டு இனங்களில் அங்கீகரிக்கப்பட்ட இனங்கள் வந்து மூணு இனங்கள் இருக்குது, சேலம் கருப்பு, கன்னியாடு, கொடியாடு. செம்மறி ஆட்டு இனங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 10 இனங்கள் இருக்குது. அந்த 10 இனங்களில் பெரும்பாலுமான இடம் முதலிடத்தை பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேச்சேரி செம்மறி ஆட்டு இனம். இது மொத்த ஆடுகளின் எண்ணிக்கையில் 20% வந்து இந்த ஒரே ஒரு ஆடு மட்டும் முடிக்குது. குறைஞ்சபட்சம் 6 to 7 டிஸ்ட்ரிக்டில் வந்து, அதாவது நாமக்கல், சேலம் மாவட்டம், கரூர், தருமபுரி, திருச்சி, சமயபுரம், இந்த சைடுகள்லாம் இருக்குது. இன்னும் திருப்பூர், கோயம்புத்தூர் போகிற வரையுமே இந்த ஆடுகளை வந்து அதிகமாக வளரும். ஒரு 7 to 8 மாவட்டங்களில் அதிகமாக வளர்க்கப்படக்கூடிய ஆடுகள் தான் இந்த மேச்சேரி ஆடுகள். இது வந்து இறைச்சிக்கு உகந்த ஆடு. மற்ற ஆடுகளை காட்டிலும் இறைச்சிக்கு பெரும்பாலும் இது வந்து வளர்க்கப்படுகிறது. இதில் வந்து நிறைய பேர் வந்து நிலத்திலேயே ஆடுகளை வச்சு வளர்க்குறாங்க, அதுவும் வளர்க்கலாம். இல்லைன்னா பரண் மேலே போட்டு ஆடு வளர்க்குறாங்க, அதுவாகவும் வளர்க்கலாம். ஆனால் பரண்மேடு ஆடு வளர்க்க வர்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இறைச்சிக்கான ஆடு வளர்க்கக்குள்ள மட்டும் பரண்மேடு ஆடு பண்ணை போடணும். அதிலும் முதலில் குட்டியை வாங்கிட்டு வந்தோடனே பரன் போடுவாம கீழே வளர்த்திட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பரனில் வளர்த்தோம்னா பரவாயில்ல. பரனில் வந்து பெரும்பாலும் நோய் தொற்று வராதுன்னு ஆனால் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நோய் தொற்று உள்ள ஆடுகள் பரனில் அதிகமாக நம்ம வளர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோய் தொற்றுகள் அதிகமாக வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அப்பப்போ பரனை வந்து ஒரு 3 to 4 மாதத்துக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம கிருமி நாசினி கொண்டு சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து ஃப்ளேம் கன், அதாவது நெருப்பு தெளிப்பான வச்சு தீப்பிடிக்காத இடங்கள்லாம் வந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம்னா அதில் வந்து இந்த ஒட்டுண்ணிகளோட முட்டைகளோட லைஃப் சைக்கிளை வந்து நம்ம குறைக்கலாம். அதனால் வந்து ஒட்டுண்ணிகளோட தாக்கத்தை வந்து பெரும்பாலும் குறைக்கலாம். ஏன்னா இந்த ஆடு உற்பத்தியில் வந்து ஒட்டுண்ணிகளோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒட்டுண்ணியை மட்டும் நம்ம அகவுண்ணி புற உண்ணி ரெண்டையும் ஒழிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டு வந்து ஒரு மாதத்தில் வந்து நல்ல வெயிட்டு வந்துடும். 4 kg, 5 kg, 6 kg எதுனாலுமே நம்ம வந்து வெயிட் எடுக்கலாம். முக்கியமான காரணம் இந்த ஒட்டுண்ணிகள் தான். அதை கண்டிப்பாக வந்து பரண்மேல் ஆடு வளர்க்கக்குள்ளேயோ இல்லை கீழே வளர்த்தணுமானாலும் நம்ம ஒரே இடத்துல ஆடை வளர்க்கக்கூடாது. கீழே வளர்க்குள்ளேயும் மாற்றி மாற்றி நம்ம இடத்த மாற்றி மாற்றி நம்ம பண்ணக்குள்ள இந்த ஒட்டுண்ணியோட தாக்கத்தை வந்து குறைச்சிடலாம். ஏன்னா ஒரு இடத்துலையே நீங்கள் தொடர்ந்து பண்ணையை வச்சுட்டுக்குள்ள அந்த ஒட்டுண்ணிகள் தாக்கம் அந்த இடத்துல அதிகமாயிரும். அப்போ வந்து அதை வெளியே கொண்டு போ வேறு இடத்துல மாற்றி பண்ணையை பக்கமாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒட்டுண்ணியோட தாக்கம் குறையும்.
2: கண்மணி, காசு இல்ல காசு இல்லன்னு புலம்புறவங்க பேசாம ஆடு வளர்த்தா ஆளாயிடலாம்ல.
3: நீ யார சொல்ற?
2: உன்னத்தான்
3: ஆட போக்க இருக்கிற விவசாய வேலையவே என்னால பாக்க முடியல. இதுல ஆடு வேற.
2: ஆட என்ன, நீ ஒரு கல்லுல 2 மாங்காய், ஏன் 3 மாங்காய் அடிக்கணும் கண்மணி, 3 மாங்காய் அடிக்கணும்.
3: காமெடி பண்ணாதக்கா, நான் 4 கல் போட்டா கூட 1 மாங்காய் உழுவ மாட்டேது.
2: பழமொழி சொல்லுவாங்களே, ஆடு மேய்ச்ச மாதிரியும் இருக்கணும், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் இருக்கணும், அந்த மாதிரி செயல் இருக்கணும்.
3: நீ என்ன சொல்ல வரன்னு புரியுது. அத உடுக்கா, மேச்சேரியில வேற யார யார பாத்தீங்க அத சொல்லு.
2: கால்நடை மருத்துவர் டாக்டர் ராம்குமார் அவங்கள பார்த்து பேசினாரு நம்ம சாரு.
1: சார் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: நிலையத்தோட செயல்பாடுகள் விவசாயிகளுக்கு, இது குறிப்பாக இந்த ஆடு வளர்த்துட்டு இருக்க பண்ணையாளர்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள்லாம் இங்கே கிடைக்குதுங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள்.
4: இந்த மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையம் 1978 ஆரம்பிக்கப்பட்டதுங்க சார். இது வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்குங்க. இந்த ஆராய்ச்சி நிலையம் வந்து சுமார் 170 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே மெயினாக நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா மேச்சேரி இன செம்மறியாடுகளை நம்ம வந்து வளர்த்துட்ருக்குறோம். இந்த செம்மறியாடுகளிலிருந்து வரக்கூடிய தரமான, அதாவது ஜெனட்டிக்கலி சுப்பீரியர்னு சொல்லுவாங்க, மரபணு மேம்படுத்தப்பட்ட அல்லது தரமான மரபணுக்களை கொண்ட ஆண் ஆடுகளை இங்கே வந்து

0: மேச்சேரி பட்டையாடுகள் வச்சுருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து நம்ம பொலிக்காக கொடுக்குறோம் சார். கொடுத்து விவசாயிகளுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய மரபணு வந்து தரத்தை உயர்த்துறோம். ஸோ அதுதான் எங்கள் மெயின் அப்ஜெக்டிவ் சார். அது இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய குட்டிகளை வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு ஆண் ஒரு பெண் குட்டிகளை வந்து 3 மாதம் வயசில் நம்ம விலைக்கு கொடுக்குறோம். இது ஒரு ஆக்டிவிட்டி சார். அப்புறம் விவசாயிகளுக்கு வந்து வருடம் முழுக்க இங்கே பயிற்சிகள் நடக்குதுங்க.
1: என்ன மாதிரியான பயிற்சிகள்?
0: ஆடு வளர்ப்பதற்குண்டான தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மை, எப்படி ஆடுகளை வாங்குவது, எப்படி வந்து வங்கிகளை அணுகி கடன் பெறுவது எப்படி போன்ற ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைனிங் நம்ம அங்கே கொடுத்துட்ருக்குறோம் சார். அது இல்லாமல் இந்த விவசாயிகள் வந்து தினந்தோறும் எப்போ வேணாலும் வந்து நம்ம பண்ணையை பார்வையிட்டு இங்கே நடக்கக்கூடிய அன்றாட பணிகளை எல்லாம் பார்த்து பணிகள் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள்லாம் அவங்க தீர்த்துட்டு போகலாம் சார்.
1: சரி, இப்போ இங்கே ஒரு விவசாயி வந்தார்னா அவர் பார்க்கறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குங்க சார்? அவர் என்ன விஷயங்கள்ல இங்கே வந்து பார்வையிட்டு அவரோட அனுபவத்துக்கு தெரிஞ்சுக்க முடியுங்க சார்?
0: சார், இங்கே 500 ஆடுகள் தாய் ஆடுகள் இருக்குங்க சார். இந்த ஆடுகளுக்கு எப்படி நம்ம வந்து தீவனம் கொடுக்குறோம், அடர் தீவனம் எப்படி கொடுக்குறோம், பசுந்தீவனம் எப்படி கொடுக்குறோம், உலர் தீவனம் எப்படி கொடுக்குறோம், அப்புறம் வந்து நோய் மேலாண்மை தடுப்பூசிகள்லாம் எப்படி போடுறோம், ஆண்டுக்கு 4 முறை வந்து குடற்புறநீக்கம் செய்கிறோம். ஸோ அந்த குடற்புறநீக்கம் முறைகள் என்ன, அப்புறம் கொட்டகை வந்து எப்படி வந்து அவங்க தூய்மையாக வச்சுக்கணும், கொட்டகை எப்படி எந்த ஓரியன்டேஷனில் அவங்க அமைக்கணும், ஸோ இது கால்நடை வளர்ப்பு சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் அவங்க தெரிஞ்சுட்டு போகலாம்.
1: குறிப்பாக வெற்றிகரமான ஒரு பண்ணையாளராக வர்றதுக்கு இந்த பதிவேடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஆராய்ச்சி நிலையத்தை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அவங்க எப்படி ஒரு பதிவேடு பராமரிக்கலாம் ஆடுகள் குறித்த தகவலை? ஏன்னா நீங்களும் ஒரு பெரிய எண்ணிக்கையிலான ஆடுகளை வச்சு பராமரிக்கிறீங்க, எந்த ஆடு எங்கே இருக்குன்றதே நமக்கு நேரடியாக உடனே பார்த்தா தெரியாது, ஆனால் பதிவேடில் அது குறித்த குறிப்புகள் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அந்த பதிவேடு குறித்து அவங்களுக்கு என்னென்ன தகவல் இங்கே கிடைக்கும் சார்?
0: நிச்சயமா சார், பதிவேடு பராமரிப்பு என்பது ஒரு பண்ணையை வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்கு முக்கியமான விஷயம் தான் சார். இப்போ ஆடுகளில் வந்து நம்ம ஒவ்வொரு ஆடு பிறக்கும் பொழுதும் பிறப்பு எடை போடுறோம். நம்ம இப்போ குட்டி ஈன்ற அன்னைக்கே போடுவோம். அது வந்து 2.7 கிலோ, 2.5 கிலோ, 2.2 கிலோ அந்த மாதிரி அவரேஜாக வந்துட்டு இருக்கும் சார். இப்போ அந்த பதிவேடுகளை மெயின்டைன் பண்ணுடைய முக்கியம் என்னன்னா, ஒரு சில தாய் ஆடுகளில் இருந்து பெரும்பாலும் உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய குட்டியே போடும். அந்த மாதிரி தாயாடுகளில் இருந்து வரக்கூடிய குட்டிகளை நம்ம அடுத்த இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கணும். ஸோ ஒரு சில தாயாடுகள்ல இருந்து ட்வின்ஸ்னு சொல்லுவோம். செம்மறியாட்டில் பொதுவாக ஒரு ஈத்துக்கு ஒரு குட்டி தான் போடும். ஒரு சில ஆட்டில் வந்து ரெட்டை குட்டிகள் போடும். ஸோ அந்த மாதிரி ஆட்டில் இருந்து வரக்கூடிய பெண் ஆடுகளையும் பெண் குட்டிகளை நம்ம வந்து அடுத்த தாயாக்குவதற்கு நம்ம ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும்னாக்க நம்மகிட்ட ரிஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம்.
1: இங்கே இருக்கிற ரிஜிஸ்டர் அவங்க எப்படி பார்த்து பயன்படுத்தலாம்
0: சார்? இங்கே 1978 இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்ஸை நம்ம வந்து இதில் வச்சுருக்கிறோம், டிஜிட்டல் ஃபார்மில் வச்சுருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் வந்து ரிஜிஸ்டராகவும் இருக்குது, டிஜிட்டல் ஃபார்ம்லையும் இருக்குது. அவங்க வந்து பார்த்து ஸோ உடல் எடை வந்து இப்போ நம்ம 1990களில் 80களில் எல்லாம் வந்து ஒன்லி ஃப்ரீ ரேஞ்சில் தான் நம்ம வந்து ஆடுகளை மேய்ச்சிருக்கிறோம். மேய்ச்சலுக்கு போகும், ஈவினிங் வந்து கொஞ்சமாக கலப்பு தீவனம் கொடுத்து நம்ம கொட்டிலில் அடைச்சிருவோம். ஸோ அப்போல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆடு 50 கிராம் தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இப்போ வந்து நம்ம நவீன தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம அறிமுகப்படுத்தி கலப்பு தீவனங்களை அதிகமாக கொடுப்பதன் மூலமாக ஒரு நாளைக்கு ஒரு செம்மறி ஆடு சுமார் 180 to 200 கிராம் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆகுது சார்,
1: வெயிட்
0: இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பார்க்கும்பொழுது அது எப்படி எவால்வ் ஆச்சு, நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக அது எப்படி சாத்தியமாக இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க சான்றுபூர்வமாக தெரிஞ்சுக்கலாம்.
1: சரிங்க சார். இப்போ செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னென்ன ரகங்கள் இருக்குங்க சார்? மேச்சேரி எந்த அளவுக்கு தனித்துவமான ஒரு இனம் வருது?
0: தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 10 இனங்கள் இருக்கு சார். சென்னை சிகப்பு, கீழக்கரைச்சல், வேம்பூர், இந்த மாதிரி ஒரு 10 இனங்கள் இருக்கு. இந்த 10 இனங்களில் சிறந்த ஒரு மீட் பிரீடு டெலிசியஸ் மீட் அப்படின்னு சொன்னாக்கா மேச்சேரி மீட்டு தான் சார். ஸோ இது வந்து ஒரு தமிழ்நாடு பிரீட்ல இதுதான் நம்பர் 1 பிரீடு சார்.
1: அதாவது இந்த இறைச்சியை பொறுத்த வரைக்கும் செம்மறியாட்டிய இறைச்சியை தான் நம்ம மட்டன் அப்படின்னு சொல்லி சொல்றோம், வெள்ளாட்டு இறைச்சியை வந்து சவான் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். நம்ம பொதுவாக மட்டன் வந்து வெள்ளாட்டு இறைச்சி சேர்த்து தான் சொல்றோம் வழக்கத்துல. பட் ஆனால் அப்படி இருக்கும்பொழுது இந்த இறைச்சிக்கு வந்து எந்த மாதிரியான வரவேற்பு, என்ன மாதிரியான உணவுகள் செய்வதற்கு இதற்கான வரவேற்பு இருக்குங்க சார்? இப்போ முன்னாடி இருந்த அதே வரவேற்பு இப்பயும் இருக்குங்களா இந்த மேச்சேரி இனத்தை பொறுத்த வரைக்கும்?
0: மேச்சேரி இன செம்மறியாடுகளுக்கான வரவேற்பு நாளுக்கு நாள் கூடி தான் சார் வருது. இப்போ வந்து பார்த்தோம்னா இதில் வந்து ஃபேட் அதிகமாக இருக்கும், கறியில் வந்து பிட்வீன் ஃபைபர்ஸ் அந்த ரசை நார்களுக்கு இடையில் கொழுப்பு இருக்கும். ஸோ அது வந்து பிரியாணி போன்ற உணவுகளுக்கு இது ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய ஒரு கறியாக இருக்குது. இப்போ சமீப காலமாக பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக இப்போ உணவு மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொழுப்பு அனைத்தும் நம்ம உடம்புல கொழுப்பாக மாறுறதில்ல அப்படின்ற ஒரு புரிதல் மக்களுக்கு ஏற்பட்டதுனால கொழுப்பின் மீது இருக்கக்கூடிய ஒரு பயம் நீங்கி நிறைய பேர் இப்போ வந்து செம்மறியாட்டு கறி விரும்பி சாப்பிட்றாங்க சார்.
1: சார், அது நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, விவசாயிகளுக்கு 2 குட்டி வரைக்கும் அதிகபட்சம் கொடுப்போம் அப்படின்னு, ஒரு கெடா குட்டி ஒரு பெட்டை குட்டி கொடுக்குறோம் அப்படின்னு, 3 வயசு

0: இந்த மாதிரி கொடுப்பீங்க. கொடுக்கும் பொழுது ஒரு உயிர் எடை எவ்வளோன்னு சொல்லி கொடுக்குறீங்க சார்? அவங்க அதை பதிவு பண்ணி வைக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அதையும் சொல்லுங்கள்.
1: சார், ஆண் குட்டிகள் வந்து 1 கிலோ 450 ரூபாய் விலையிலும், பெண் குட்டிகள் வந்து 1 கிலோ 400 ரூபாய் விலையிலும் வந்து இப்போ இந்த வருஷம் கொடுத்துட்ருக்கோம் சார். இது ரேட் வந்து ஒவ்வொரு வருஷமும் ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும் சார். இப்போ இந்த ஆண்டு வந்து ஆண் 450, பெண் வந்து 400 ரூபான் சார். விவசாயிகள் வந்து இப்போ இங்கே குட்டிகள் 2 வருஷத்துக்கு 3 தடவை குட்டி போடுற மாதிரி தான் சார் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குட்டி 1-3 மாதம் அடைகிற சமயத்தில் ஒரு நாளைக்கு விளம்பரம் கொடுப்போம். அந்த விளம்பரத்தை பார்த்து விவசாயிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய லேண்ட்லைன் நம்பரில் ஃபோன் பண்ணி அவங்க புக் பண்ணுவாங்க சார்.
0: நன்றிங்க சார்.
1: நன்றிங்க சார்.
2: ஆடு வளர்க்கிறவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியுமோ அதுக்கான செயல்பாடுகளை தீவிரமா செய்யறாங்க. அப்போ நிச்சயமா நிறைய பண்ணையாளர்கள் பயனடைஞ்சிருப்பாங்கல்ல?
3: ஆமாமா, கிட்டத்தட்ட 4-5 வருஷமா இந்த நிலையத்தோட தொடர்புல இருக்கிற மோட்டூர் போளூர் கிராமத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் விவசாய பார்த்து நம்ம சாரு பேசினாங்களே.
0: மேச்சேரியில் அமைஞ்சிருக்கிற ஆடு ஆராய்ச்சி நிலையத்துக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க?
4: நான் இப்போ 4-5 வருடங்களாக வரேங்க.
0: நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க?
4: நான் வந்து இப்போ ஆடு வளர்ப்பு தான் பண்ணிகிட்ருக்கேன்.
0: சரி, இப்போ பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த 4-5 வருஷத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
4: நான் 4-5 வருஷத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையில் இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதிலிருந்து வெளியில் வந்துட்டு இந்த ஆடு வளர்ப்பு 8 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு 4 வருஷமாக இங்கே தொடர்பு இருக்கு.
0: சரி, அதாவது நீங்கள் ஆடு வளர்ப்பில் ஈடுபட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலையத்துக்கு வர ஆரம்பிச்சிங்க. இந்த நிலையத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு என்னென்ன பலனுங்க? இந்த நிலையத்துக்கு வரும்பொழுது இங்க இருந்த பேராசிரியர்கள்லாம் எப்படி உங்களுக்கு உதவி பண்ணாங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
4: இந்த நிலையத்துக்கு வந்து சங்கர் சார் அவர் தாங்க பார்த்த டாக்டர். அவருடைய கைடன்ஸ்ல தான் இப்போ நான் வந்து பண்ணையை நடத்திட்டு இருக்கேங்க. இப்போ அவர் வந்து எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் என்னோட பண்ணைக்கு அடிக்கடி வருகை தந்து நோய் மேலாண்மை இதெல்லாம் அவர் பார்த்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அது அவர்கிட்ட ஒரு இந்த அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு.
0: இப்போ இந்த ஆராய்ச்சி நிலையத்துக்கு வந்ததன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் கிடைச்சது? இப்போ நீங்க முன்னாடி செஞ்சிட்டு இருந்த பண்ணை மேலாண்மைக்கும் அதுக்கப்புறம் இப்போ செஞ்சிட்டு இருக்கிறதுக்கும் என்னென்ன ஏதாவது உங்களுக்கே மாற்றம் ஏதாவது தெரியுதா?
4: மாற்றம் தெரியுதுங்க. எங்களுக்கு வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ட்ரைனிங் ஒன்னு கொடுத்தாங்க. ஆடு வளர்ப்பை பத்தி, ஒரு செம்மறி ஆடு வளர்ப்பை பத்தி ஒரு ட்ரைனிங் ஒன்னு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு 2 டைம் கொடுத்தாங்க. நாங்க ஏதாவது ஒரு டவுட்னாலும் நாங்க இங்க வந்து கேட்டுக்கிறோம். அப்படி இருக்குன்னா அவங்களும் அங்க வந்து அவர் வந்து நேர்ல வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு இந்த தீவன மேலாண்மை இதெல்லாம் பத்தி அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பெரிய இது இல்லை. இப்ப அந்த தீவன மேலாண்மை வந்து இவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நாங்க பண்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் லாபகரமா.
0: என்ன தீவன மேலாண்மையில என்னென்ன மாற்றம் இருந்துச்சுங்க?
4: இப்ப அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க வந்து தேவையில்லாத நிறைய, அதாவது காலையிலேயே இந்த கடலை கொடி புல்லு இந்த மாதிரி நிறைய தீவனங்களை வந்து அதிகமா போட்டுட்டு இருந்தோம். இப்ப இவங்க கிட்ட வந்ததுக்கு ஒரு நிலையான ஃபீடு இவ்வளவுதான் கொடுக்கணும், அதாவது ஒரு 6 மாத குட்டிக்குன்னா இவ்வளவு, 1 வருஷம் குட்டிங்கன்னா இவ்வளோ, இந்த சதவீத அடிப்படையில் கொடுத்தா போதுங்கிற மாதிரி இவங்க சொன்னதுனால அதனுடைய இதில் வந்து இப்போ கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள்லாம் இந்த கழிச்சல், தீவனம் சாப்பிட்டு வயிறு ஊப்பி இறக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ இல்லாமல் இருக்கு.
0: நோய் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி நோயெல்லாம் உங்கள்கிட்ட சவாலாக இருந்தது? இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் அந்த நோய் மேலாண்மையில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க? இந்த குடலுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு மருந்து, பூச்சி மருந்து கொடுக்கறது, தடுப்பூசி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க இங்கே?
4: இப்போ இங்கே வந்து மருந்து மட்டும் அவங்க மாதிரி ஒரு சொல்லி கொடுப்பாங்க. ஊசி போடுறது ஆட்டமான பிரகாரம் நாங்க அதை போட்டுக்கிறோம். இன்னும் வந்து இதுல வந்து தேவைப்படுறது இங்க நாங்க ஏதாவது குட்டி இறந்து போயிட்டா அதை பரிசோதிச்சு எதனால இறந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற இது இங்க இல்லைங்க. இந்த ஒண்ணு இங்க பண்ணி கொடுத்துட்டாங்களா எங்களுக்கு வந்து, ஏன்னா இப்ப வந்து பண்ணைகள் நிறைய ஆறு, இப்ப எங்க கோனூர் கிராமத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 40 பண்ணைகள் மேல வந்துருச்சுங்க. இந்த பொட்டனேரி இந்த ஆட்டு பண்ணை சுத்தி செம்மறி ஆடு வளர்ப்பவங்க வந்து இப்ப வந்து நிறைய பண்ணைகள் உருவாயிடுச்சு. ஆனா எங்களுக்கு வந்து அந்த வசதி எல்லாம் இங்க இல்லைங்க. பண்ணையிலேயே ஒரு ஆடு இறக்குதுன்னா அது ஏன் இறக்குதுங்கிறத எங்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா அடுத்த ஆட்டுக்கு நாங்க வந்து இதா இருக்கும்போது இங்க அந்த ஆராய்ச்சி நாமக்கல் போனா பாத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க இங்கிருந்து ஒவ்வொரு டைம் நாமக்கல் தூக்கிட்டு போக முடியாது. எங்களுக்கு அது ஒரு இது ஒண்ணு இங்க இருந்தா எங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும்.
0: நன்றிங்க.
4: நன்றி.
2: முத்துலட்சுமி அக்கா, இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா தலைகளை தின்னுட்டு தங்கத்தையே தரும் போலயே இந்த ஆடுங்க.
3: அம்புட்டு காசு பாக்கலாங்கன்மணி. அதுவும் நம்ம தலைமுறையே காத்து லாபம் தர தொழிலா இருக்குது இந்த ஆடு வளர்ப்பு.
2: ஆமாக்கா, வறுமைய போக்கி பெருமைய சேர்க்குதே.
3: மணப்பார மாடு கட்டி மாயாவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு.
2: அது மாதிரி
3: மேச்சேரி ஆடு வாங்கி மேல்.

0: சரியா செஞ்சு
1: ஓஹோ
0: மேன்ம பல அடையலாம் சின்ன கண்ணு, மேன்ம பல அடையலாம் சின்ன கண்ணு.
1: எக்கா எக்கா நிறுத்து நிறுத்து போதும். எனக்கு ரெண்டு ஆட்டுக்குட்டி தெரியா, நானும் வளர்த்து பெரிய ஆளாயிடுறேன்.
0: ஆசை வந்துருச்சு போல, தர்றேன் உனக்கு இல்லாமல கண்மணி.

0: மச்சான், பொட்டியில 100 ரூபாய் வச்சிருந்தேன். இன்னைக்கு என்னடானா பொட்டி காலியா இருக்கு.
1: வேலம்மா, பொட்டியில 100 ரூபாய் இருந்துச்சு, உண்மைதான். தினமும் 10 ரூபாய் எடுத்து செலவு செஞ்சோம், 10 நாள் ஆச்சு இல்ல, இன்னைக்கு பணப்பட்டி காலி.
0: அப்ப திரும்பவும் பணத்தை கொண்டு வந்து போடணும்.
1: அப்பதான் அது பணப்பட்டி, இல்லைன்னா வெத்து பட்டி.

0: பூமிக்குள் இருக்கும் நீரின் இருப்பை அறிந்திடுங்கள். வாய்க்கால் நீருடன் இணைத்து பாசனம் செய்திடுங்கள்.
1: பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ரோடு. ஏழு மணி 55 நிமிடங்களை கடந்து அறிவிப்புகள் கேட்கலாம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பில் மாபெரும் கால்நடை கண்காட்சி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கண்காட்சி நாளை மறுநாள் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை அந்தியூர் வனக்கோயில் அருகில் உள்ள பல்கலைக்கழக வளாகமான பர்கூர் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தீவன புல் பண்ணையில் நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியில் கால்நடை வளர்ப்போருக்கும் விவசாயிகளுக்கும் தேவையான பண்ணை தொழில்நுட்பங்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்கும்.

வழங்கப்படுகிறது. கால்நடை பண்ணை சார்ந்த இடுபொருட்கள் விற்பனைக்கு வழங்கப்படுவதுடன் கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, காடை வளர்ப்பு, வெண்பன்றி வளர்ப்பு போன்ற பல்வகை கால்நடை வளர்ப்பு தொழில்கள் குறித்த குறுகிய கால இலவச பயிற்சிகள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் விஞ்ஞானிகளை கொண்டு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிறந்த கால்நடைகளுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது. இப்போட்டிகளில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்வது அவசியம். அனைத்து கால்நடை வளர்ப்போரும் விவசாய பெருமக்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு இந்த கால்நடை கண்காட்சிக்கு சென்று பார்வையிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வேளாண் அறிவியல் நிலையம், நாமக்கல். அலுவலக தொலைபேசி எண்கள் 0428626345 மற்றும் ஒருமுறை 0428626345. அலைபேசி எண்கள் 98 65 01 61 74. என் மற்றும் ஒருமுறை 98 65 01 61 74.

அடுத்ததாக நஞ்சில்லா உணவிற்கு வீட்டு காய்கறி தோட்டம் மற்றும் மாடி தோட்டம் அமைத்தல் பற்றிய பயிற்சி பற்றிய அறிவிப்பு தாங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் திருச்சி மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் மாடி தோட்டம் அமைத்தல் குறித்திய ஒரு நாள் கட்டண பயிற்சி இம்மாதம் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியில் நமது வீட்டின் அன்றாட தேவைகளுக்கு ஏற்ப காய்கறி தோட்டம் அமைத்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுடன் நஞ்சிலா காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்வது குறித்த பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. ஆரோக்கியமான வாழ்விற்கு இயற்கை முறை காய்கறி பழங்கள் உற்பத்தி குறித்த தகவல்களும் அளிக்கப்படும். மேலும் மாடி தோட்டம் அமைப்பு செயல்முறை, வளர்ப்பு ஊடகங்கள், குழித்தட்டு நாற்றங்கள், பழச்செடிகள் உற்பத்தி போன்ற தலைப்புகளின் கீழ் செயல் விளக்க பயிற்சியும் அளிக்கப்பட உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் பயிற்சி நாளன்று காலை 9 மணிக்கு வந்து பயிற்சி கட்டணம் ₹590 நேரடியாக செலுத்த வேண்டும். முன்பதிவு அவசியம். பயிற்சியானது காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரையும் பயிற்சியின் இறுதியில் சான்றிதழும் வழங்கப்படும். எனவே ஆர்வமுள்ள விவசாயிகள் இளைஞர்கள் முன்பதிவு செய்து கலந்து கொண்டு பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் 0431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு 296 285 4 எண்கள் மற்றும் ஒரு முறை 0431 296 285 4. அலைபேசி எண்கள் 88 38 12 67 30 என் மற்றும் ஒரு முறை 88 38 12 67 30 என்ற எண்களை அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார்.

0: நேரம் 8 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். இளையோர்கள் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு

நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லி இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் ரமணாசிரமத்தில் நடைபெற்ற ஸ்ரீ ரமண மகரிஷியின் சிறப்பு பூஜையிலும் பங்கேற்றார். பீகாரிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு முதல் முறையாக 18 மெட்ரிக் டன் மிதிலா மக்கானா ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புவிசார் குறியீடு பெற்ற இந்த மக்கானா தர்பாங்கா விவசாயியிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் சந்தை விலையை காட்டிலும் கூடுதலாக 18% லாபம் ஈட்டியிருப்பதாகவும் அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதை படிவ எரிபொருள் அல்லாத மின்சார உற்பத்தி திறன் 300 ஜிகாவாட்டை கடந்திருப்பதன் மூலம் தூய்மையான எரிசக்தி பயணத்தில் இந்தியா முக்கிய மைல்கல்லை எட்டியிருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் சுதேசி இயக்கத்தை பிரதமர் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை சுதேசி மேளா எனும் உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம், உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம், சுயசார்பு இந்தியா திட்டம் உள்ளிட்ட உள்நாட்டு பொருட்களை ஊக்குவித்து நாட்டின் பொருளாதாரத்தை அதிகரிப்பதாக குறிப்பிட்டார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ், விசிக, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மத்திய அரசு தொகுதி மறுவரையறை திட்டத்தை கைவிட வேண்டும், தமிழகத்தில் இப்போதுள்ள 39 தொகுதிகளே தொடர வேண்டும் என இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தரமான இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேசிய கைத்தறி தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், சென்னப்பம்பட்டி பருத்தி சேலை, ராசிபுரம் பட்டு சேலை ஜவுளிகளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். மாணாக்கர் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டும், சக மாணவர் போதைப் பொருட்களை பயன்படுத்தினால் அதிலிருந்து மீள உதவ வேண்டும் என மாநில மதுவிலக்குத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப் பொருள் இல்லா கோவைக்காக ஓடுவோம் என்ற மாரத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த அவர், உடல் ஆரோக்கியத்தை பேண உடற்பயிற்சிகளை மாணாக்கர் தங்களது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். தமிழகத்தின் முக்கிய திருக்கோவில்களில் வரும் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பக்தர்கள் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் வரும் 10-17 ஆகிய தினங்களில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. 1 முதல் 19 வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளர் இளம் பருவத்தினர், 20 வயது முதல் 30 வயது வரையிலான 52,00,000 பெண்களுக்கும் இம்மாத்திரைகள் வழங்கப்பட இருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி நகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச நீட் பயிற்சி மையத்தை ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா திறந்து வைத்து மாணாக்கர் இதனை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை கலவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் சுகாதார சேவைகளை மேம்படுத்த மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. 120 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர், ஈரோடு, நீலகிரி, திருநெல்வேலி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வரும் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகரிக்கக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. பழனி நெய்க்காரப்பட்டி அருள்மிகு மகாலட்சுமி திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவில் இன்று பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் திருப்பஞ்சலி அருள்மிகு நீலிவனேஸ்வர திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவடைகிறது.

8:06 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையில். இது இரவு இசை இனிமை. அன்பான நேயர்கள் அனைவருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் வழியாக இனிய இரவு வணக்கம். உங்களது விருப்ப பாடல்களான 80-90களின் பொக்கிஷ பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்களோட மனம் கவர்ந்த பாடல்களை சொல்ல உங்களோட அன்போட வரவேற்குது இரவு இசை இனிமை. உங்களுடன் இணைவது உங்கள் அன்பு தோழி அனீஷா. நேயர்களே, நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 240-102-1. இது அறிமுக நேயர்களுக்காகவும் 246-102-1 இந்த எண்களை தொட்டு எங்களோட நேரலையில் பங்கு பெறுங்க. 80-90கள் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நந்தகோபால்.
0: எந்த ஊருங்க?
1: என்ன
0: பாடல் வேணுங்க ஐயா? சரிங்க,
1: பாடு போடுங்க சார்.
0: அதுல இருந்து ஒரு பாடல் அருமை சார். நன்றிங்க சார்.
1: நன்றி சார்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி ஆப்பிளை வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமையில்.

0: 8:17 இணைந்திருக்கிறோம். நினைவுகளை மீட்டெடுக்கும் எழில்மிகு இரவுகள், திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் வழியே ஒழிக்கும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நாம் பயணிக்கிறோம். 80-90களின் ஹிட் பாடல்களோடு நேயர்களின் நேரலை அழைப்புகளும் இணையும் அந்த அற்புத தருணத்தில் தொடர்ந்து கேளுங்கள். அடுத்ததா இணைப்புல ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்மா. திண்டுக்கல் நாகல் நகர்ல இருந்து நடராஜன் பேசுறேன்மா. நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நம்ம வானொலி கேட்டுக்கிட்டே நல்லா இருக்கேம்மா.
0: கேட்டுட்டே இருக்கிறீங்களா? ஐயா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்கயா?
1: நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கேம்மா.
0: நெசவு தொழில். நேத்து வந்து நெசவாளர் தினம், உங்களுக்கு தெரியுங்களா?
1: தெரியுமா? தெரியுமா.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா. உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: நந்தா எண்ணிலா என்ற திரைப்படத்துல இருந்து பி ஜெயச்சந்திரன் டி கே கலா இணைந்து பாடிய ஒரு பாடல். பாடல் வந்து, ஒரு காதல் சாம்ராஜ்யம் கண்ணில் வரைந்தாடும் என்ற பாடல் வரிகள் அம்மா.
0: சரிங்கய்யா, இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் இது உங்களுக்காக. நன்றிங்கம்மா.
1: நன்றிங்கய்யா.

0: டிச்எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இணைந்திருக்கின்றோம். இது இரவு இசையினுமே நிகழ்ச்சியில் அடுத்த நம்மோடு வணக்கம்.
1: ஆ வணக்கம் சார், நல்லா இருக்கிறேன்.
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேங்க ஐயா. உங்க பேர் சொல்லுங்களேன்.
1: புதுக்கோட்டை மாவட்டம் சேப்பிளான் தொகுப்பு ஜெயராமன்.
0: ஜெயராமன் ஐயா, சரிங்க. நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன்.
1: நல்லா அமோகமா இருக்கும் எப்பவும் மாதிரி. நாங்க எப்போதும் ஜாலி தான்.
0: சரி, அமோகமா ஒரு பாடல் கேளுங்க பாப்போம்.
1: அதுதான் கேட்க, நம்ம பாக்யராஜ் சார் பூர்ணிமா முதல் முதல் நடிச்சுதான் உங்கள வாழ்க்கையிலே சேர்த்து வச்சு போட்டோம். டார்லிங் டார்லிங் டார்லிங்.
0: ஓ, அந்த படத்துல இருந்து பாடல் வேணுங்களா?
1: அழகிக்கு வீடுகளில் அழகிக்கு திருமகளே, அந்த பாட்டு போட்டுங்க, சூப்பரா இருக்கும்.
0: அருமை அருமை, கேட்கலாம். நன்றிங்க சார்.
1: ஆ சரி.

0: பகல் பொழுதின் அத்தனை களைப்புகளையும் பறக்கவிட இது வந்துவிட்டது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை. 80 மற்றும் 90களின் மறக்க முடியாத மெல்லிசை உங்களை தாளாட்ட காத்துக் கொண்டிருக்கிறது. நொடிகளை கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையில். அடுத்ததாக ஒரு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் பீமக்குளம், சிவகுமார் மேடம்.
0: சிவகுமார் ஐயா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மேடம்.
0: உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்குது பண்பலை இரவு நேரத்துல எல்லாம்?
1: பண்பலை ரொம்ப உதவியா இருக்கு மேடம். 24 hours இப்போ பாடல்கள் வந்துட்டே இருக்கு. திருச்சி பண்பலை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வித்தியாசமான தகவல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்.
1: ஆமா, நிறைய தகவல் கிடைக்குது, செய்திகள் எல்லாமே தினமும் கிடைக்குது, எல்லாமே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் மேடம்.
0: சரிங்க ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: மேடம் பாடல் வந்து ஊர் விட்டு ஊர் வந்து இதிலிருந்து சொர்க்கமே என்றாலும்,
0: அந்த பாடல் உங்களுக்காக?
1: ஆமா, இந்த பாடல் வந்து எங்க சென்னை ஜோக நண்பர்கள் அனைவருக்காகவும்.
0: உங்கள் அனைவருக்காகவும், சரிங்க ஐயா. இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்க ஐயா. பாடல்
1: நன்றி மேடம். நன்றி. ஓகே ஓகே,
0: நன்றிங்க ஐயா.

0: கேட்க திகட்டாத கானங்கள் நேயர்கள், கேட்க கேட்க ஒரே வானொலி தான், பாடல் கேட்க தரும் ஒரே வானொலி திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்து நம்போடு.
1: இனிய இரவு வணக்கத்துடன், மணப்பாறை கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் ஐயா, என்ன பண்றீங்க நீங்க?
1: ஹரியாக்கமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க.
0: சரிங்க சரிங்க, என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: படம் அலைவரிசையில இருந்தீங்க, நீயா என்னை அழைத்தது.
0: ரொம்ப அரிதான பாடல் தான் கேட்டிருக்கீங்க, நன்றிங்க ஐயா.
1: ஆமாங்க ஐயா, என்ன வந்து 1984லயே முன்னாள் இயக்குனர் இலசை சுந்தர வந்து குழந்தைகள் நிகழ்ச்சிக்கு அழைச்சாருங்க, ஆனா என்ன வர முடியலங்க.
0: ஓ அப்படிங்களா?
1: ஆமாங்க,
0: நன்றி.
1: ஆண்டி விழா இருக்கு, ஆட்டோகிராஃப்லாம் வாங்க.
0: ஓ சரி சரி, பழைய நினைவுகள்லாம் வருது, பழைய பாடல்கள்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு.
1: ஆமாங்க,
0: நன்றிங்க சார், நன்றி.
1: ஆ நன்றிங்க.

0: இசையின் மூலமாக இதயங்களை இணைக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி 80-90களில் நாம் ரசித்த எத்தனையோ ரத்தினங்கள் இன்னும் உங்களுக்காக பெட்டகத்தில் காத்திருக்கிறது. நீங்களும் இந்த நேரலையில் பங்கு பெறணும் என்று நினைத்தீங்கன்னா 4431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு என்னோட 240-102-1 இந்த எண்ணை தொட்டுவாங்க, எங்களோட நேரலையில பங்கு பெறலாம். இப்போ ஒரு நேயர் இணைப்புல காத்திருக்காங்க. வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: திருச்சி மாவட்டத்திலிருந்து கோண்டாங்குச்சி சந்திரராஜ்.
0: சந்திரராஜ் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: எந்தங்க கல்யாணத்துல ஒரு பாட்டு போடுங்க.
0: சரிங்க, இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்க ஐயா. இன்னும் நீங்க கேட்ட பாடல்.
1: நன்றி மேடம்.

0: அனைவரும் நலமா?
1: எல்லாம் நல்லா இருக்கும் அம்மா, நீங்களும் நலமா தான் இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம்.
0: நலமா இருக்கேங்க சார். வானொலி கேட்கறதுல நலம் சார்.
1: ஆமாமா, கண்டிப்பா இது ஒரு நமக்கு காற்றலைகள்ல வருகிற ஒரு மருந்துனே சொல்லலாம். இசைக்கும் செவிக்கும் விருந்து, சிந்தைக்கும் மருந்து. சரிங்கம்மா, என்ன பாடல் வேணும் ராஜாமணி அம்மா?
0: எனக்கு வந்து குங்குமா போட்டு கவுண்டர்ல இருந்து பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வருகிறது.
1: அருமையான பாடல் தெரியுதான், கேட்போம்மா. நன்றி
0: நன்றி சார்.

0: மல்லிகை முல்லை மொட்டுகளின் வாசமாக நேயர்களின் நேசமாக திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமே நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் பெரம்பலூர் மாவட்டம் அம்மாபாளையம் ராஜாமணி பேசுறேங்க சார். நிலையத்தில்

0: எங்கெல்லாம் நல்ல மழையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன்.
1: கோயம்புத்தூர்ல
0: இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் இது உங்களுக்காக.

0: இரவு இசை இனிமையில் நிறைவு நேயர் வணக்கம்.
1: இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களை கொடுத்துக் கொண்டிருக்கும் நமது 102.1 மற்றும் நம் பண்புகளில் பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள்
0: சார். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு.
1: தமிழ்ச்சோழந்து கணேசன் ஐயா நலமறீங்களா?
0: நலமா இருக்கும். என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்களேன்.
1: ஐயா, முந்தான முடிச்ச படத்துல இருந்து விளக்கு வச்ச நேரத்தில் அப்படிங்கிற பாடல வந்து அனைத்து அன்புகளுக்கு வழங்க வாய்ப்பு.
0: நன்றிங்க சார்.

0: அன்பான நேயர்களே, காலங்கள் கடந்தாலும் மாறாத நினைவுகளையும் மனதுக்கு நிம்மதியையும் தரும் 80 மற்றும் 90களின் பொன்னான பாடல்களோடு உங்களோடு பயணித்த இந்த இனிய மாலை பொழுதில் நிறைவை நோக்கி வருகிறது இன்றைய இரவு இசை இனிமை. இதுவரை உங்களுடன்
1: எல் கௌதமன்,
0: அன்பு தோழி அனீஷா.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பான நேயர்கள் அனைவருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போவின் அன்பான வணக்கம். நிலவொளியும் நீல வானமும் நம்மை அரவணிக்கும் இந்த அமைதியான வேளையில் உங்கள் மனதை மென்மையாக வருடிச் செல்ல வந்துவிட்டது இனிய ராகம். இரவின் மௌனமும் இசையின் அரவணைப்பும் கைகோர்க்கும் இந்த அழகான பொழுதில் கவிதைகள் வழி நின்று இசையை சுவாசிக்கலாம். உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு தோழி அனிஷா.

முயற்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம்.

9:22 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகத்தில். நிலவொளி தூவும் நிசப்த இரவுகளின் நெஞ்சில் தாளமிடும் ஞாபகங்களின் அலைகள் சொல்லத் துடிக்கும் வார்த்தைகளை தாண்டி மெல்ல வந்து வருடி கொடுக்கிறது ஒரு மெல்லிய இன்னிசை. கேளுங்கள் இந்த இனிய இரவில்.

9:27 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இனிய ராகம். காற்றில் கலந்திருக்கும் கீதமாய் காலங்கள் கடந்த நினைவுகளின் வடிவாய் இரவின் கரம் பிடித்து அழைத்து செல்லும் இசையின் ஒளியில் நம் கண்கள் விரியும் மௌனத்தின் கொடிய மொழியாக்கும் இந்த இன்னிசை பயணம் உங்களுக்காக.

கடந்து போன காலங்களின் தடங்களை கனப்பொழுதில் மீட்டெடுக்கும் கவிதை. பாட்டின் வழியே உறைந்து போன பழைய நினைவுகள் உயிர் பெறும் நேரம். கரையும் இரவின் கலக்கமின்றி கேளுங்கள் இந்த இனிய ராகம். 9:31 இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.

9:39 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இனிய ராகம். சிதறி கிடக்கும் நட்சத்திரங்களின் வெளிச்சம் போல நம் நினைவுகளின் சிதறிய மலர்கள் இசையின் தொடுகையில் அத்தனையும் உண்ணா சீரும் மாயாஜாலம் இரவணியிலும் ராகமும் தொடரும்.

9:45 நிமிடங்களை கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பேசாத வார்த்தைகளும் பாட்டாய் மாறும், போட்டிய இதயம் மெல்ல திறக்கும். இந்த தனிமை இரவின் அழகை இன்னும் கொஞ்சம் கூட்டுகிறது. ஒரு சிறு மெல்லிசை மனதை இலகுவாக்கும் இனிய ராகம்.

9:50 இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகத்தில். கண் விழித்திருக்கும் நிசப்த இரவில் காற்றோடு உலாவரும் கானமலை உறக்கம் வராத கண்களுக்கு தலையணையாய், அமைதியை தேடும் மனதுக்கு தாலாட்டாய் உங்களை அரவணைக்க காத்திருக்கிறது இந்த இசை.

9:56 நிமிடங்களை கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. சுவடுகள் அழிந்த இந்த பாதை வழியே சுகமான ராகங்கள் அழகாகட்டும் இந்த இனிய ராகத்தில்.

10 மணி ஒரு நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலங்கள் மாறினாலும் மனதிற்கு நெருக்கமான பாடல்கள் இன்றும் மாறப்போவதில்லை. அந்த வகையில் 60 மற்றும் 70களின் அற்புதமான பாடல்களை கேட்டு மகிழவிருக்கிறோம். இன்று தங்களின் விருப்புகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள எங்களின் கட்சவி எண்ணான 938-546-102 இந்த எண்கள் காத்துக்கொண்டே இருக்கிறது. உங்களுடைய விருப்பங்களை எங்களோடு கட்சவியில் தட்டச்சு செய்தோ அல்லது குரல் பதிவாகவோ எங்களோடு பகிர்ந்து

0: கொள்ளலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக குமரன் லகர், லக்ஷ்மி இவர்களின் விருப்ப பாடல் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக.
1: இடையினமாம்.

10:09 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கீழக்கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம். இவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக.

எழுந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. ஒழித்த பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில். ஞாபகம் வருதேயின் அடுத்த பாடல் நிறைகுடம் திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் கும்பகோணத்திலிருந்து. இதோ இவர்களின் விருப்ப பாடல்.

வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை அன்று பாடியவர்கள் ராகங்களால் சொல்லி சென்றார்கள். பத்து மணி 19 நிமிடங்களில் இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102 புள்ளியில் ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் ஆண்டார் வீதி குறிஞ்சி ராமசாமி காட்டூர் கணேஷ் இவர்களின் விருப்ப பாடல் ஆட்டுக்கார அலமேலு திரைப்படத்திற்காக.

10:24 கடந்து இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.0 ஞாபகம் வருதே. கண்ணை மூடினால் காட்சி தரும் அந்த பொற்காலத்தின் திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருதேயின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் திருச்சி முத்தரசநல்லூர் சந்திரபிரபா, நவீன் சுந்தர் இவர்களின் விருப்ப பாடல் தபால்காரன் தங்கை திரைப்படத்திற்காக.

10:28 கடந்த இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. கால இயந்திரத்தில் ஏறி 60களின் அந்த இனிய இசை பிரபஞ்சத்திற்குள் நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருதேயின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சென்னை அந்தோணிராஜ். இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் நான் ஆணையிட்டால் திரைப்படத்திற்காக.

0: ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதேயில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்,
1: எனக்கு பிடித்த பாடல், படம் வந்து ராஜா, பாட்டு வந்து நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் என்ற பாடல் ஒளிவருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆர். ராமமூர்த்தி, மாந்துரை.
2: ராஜா.

10:36 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியின் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் மாராடி எம்ஏ ரமேஷ் திருச்சி துறையூர்ல இருந்து இவங்க விரும்பி கேட்டிருக்கும் பாடல் நம் நாடு திரைப்படத்திற்காக.

10:40 நிமிடம் 40 நொடிகளில் இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதி. மனதின் ஓரத்தில் புதைந்து கிடக்கும் ஆழமான நினைவுகளை சீண்டி பார்க்கும் ஒரு பாடல் இதோ உங்களின் ரசனைக்காக. தனிப்பிறவி திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சுவாமிநாதன், சித்ரா, திருச்சி ரெட்டை வாய்க்கால்.

0: 10:45 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதி. எத்தனை காலம் கடந்தாலும் தேய்மானம் அடையாத ராகங்கள், இது ஒரு காலத்தால் அழிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்.
1: வணக்கம். திருச்சி கே கே நகரிலிருந்து பாலசுப்ரமணி. 1963 வெளியான ஆனந்த ஜோதி திரைப்படம், எம்ஜி ராமச்சந்திரன் நடிப்பில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ்வி இசையில் வெளியான ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் பாடலை ஒளிபரப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

0: பத்து மணி 49 நிமிடங்களில் இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. நெஞ்சில் இன்றும் ஒலிக்கும் அந்த பழைய நினைவுகளின் மெல்லிசை துளிகள் இதோ இந்த ராகத்தில் ஒலிக்கவிருக்கிறது. வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் லால்குடி சுந்தரம்.
1: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதே ஒரு மனது. நான் என்ன செய்தேன்?

0: 54 நிமிடங்களில் இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே. பழைய சுவடுகளை தேடி வரும் இசை ரசிகர்களுக்காக அந்த இனிய காலத்து முத்து ஒன்று இதோ. ஞாபகம் வருதியில் அடுத்த பாடல் பாரத விலாஸ் திரைப்படத்திற்காக. தேனி மாவட்டம் போடி ரெங்கநாதபுரம் மணி இவர்களின் விருப்ப பாடல் இதோ.
1: சக்க போடு போடு ராஜா, என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சுட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்சியில மழை பெய்யுவேன். ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. சக்க போடு போடு ராஜா.

நல்ல சமயம் இதை விட்டு விடாதே, நாளும் தெரிந்த நீ நழுவ விடாதே. என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிரங்கில் ஏந்தி கொள்ளடா. சக்க போடு போடு ராஜா.

10:57 கடந்து நிறைவாக ஞாபகம் வருதேயில் அடுத்த பாடல் மணப்பாறை வீரமணி காமராஜ் இவர்களின் விருப்ப பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திற்காக.

அறுபது மற்றும் எழுபதுகளின் அற்புதமான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். இன்று தங்கள் விருப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. உங்களுடைய குரல் பதிவுகளும் குறுஞ்செய்திகளும் இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக்கியது. நாளை இரவு மீண்டும் 10 மணிக்கு ஞாபகம் வருதே. நிறைவு பெறுகிறது ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. எஃப்எம் ரெயின்போ 102.1 தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம் சென்னை அஞ்சல் வாயிலாக.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:02 எழுநொடியாகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். வாழ்க்கையில் சில விஷயங்களை காலம் கடந்து யோசிக்கும் பொழுது சில நினைவுகள்

நமக்கு சுகத்தையும் சில நினைவுகள் நமக்கு சோகத்தையும் கொடுக்கும். சுகத்தை கொடுக்கக்கூடிய நினைவுகளை தொடர்ந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்க. சோகத்தை கொடுக்கக்கூடிய நினைவுகளை கொஞ்சம் தூரமா எடுத்து வச்சுட்டு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செய்யுங்க. நினைவுகள் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே இருக்காது. நல்ல நினைவுகளோட வாழ்க்கையை கொண்டாடுங்க. இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஆஹா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. ஹரிஹரன் மற்றும் சித்ராவோட குரல்ல இதுவும் அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:08:25. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, நெற்றி புட்டம் மட்டும் வச்சு தங்க நகை இல்லாமல் கோடி கோடி பேரழகு உன்முகத்துல. செல்வம் என்னமா, சொந்தம் சொல்லுமா, சொந்தம் பந்தமே அன்பு தானமா, அந்த அன்பு என்னும் சின்ன நூல் எடுத்து நீ என்னை கட்டி போட்டிருக்கு கண்ணுக்குள்ள. செம்பருத்தி பூவை போல, சின்ன சேல நூலை போல, சின்ன பொண்ணு என்ன சுத்தி வந்து வந்து போவாயோ. தென்றல் வருமா, சேதி சொல்லுமா, பக்கம் வருமா, இல்ல என்னை தொடுமா? என்னை தொட்டுவிட்டா இனி எப்பவுமே உன் பெயரை எழுதி என் நெஞ்சுக்குள் வச்சிருப்பேன். அந்த வானத்துக்கு ஒரு வெண்ணிலவு, இந்த மேகத்துக்கு ஒரு பெண்ணிலவு. உன் பாட்டு சத்தம் இனி கேட்கும் வரை இந்த நீலக்குயில் பாடிக்கிட்டே இருக்கும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:14:35. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, வெள்ளிப்பனி மேகங்கள் செல்லும் ஊர்கோளங்கள் அவள் பாதத்தில் இணை சேருங்கள், அந்த மழை மேகங்கள் எந்த எதிர்காலங்கள் காதல் தீவுக்கு வழிகாட்டுங்கள், நெஞ்சில் அலைமோதும் கடல் போல ஓசை, வந்து கரையேறும் அலைக்கென்ன ஆசை, இன்ப மயக்கம் என்ன சின்ன தயக்கம் என்ன, ஒரு புல்லாங்குழல் பாடும் தனிராகங்கள் உன் தேகத்தில் சுரம் பாடுமா, அந்த சுரம் பாடினால் தொட்டு சுகம் தீரினால் கன்னி மாடத்தில் குளிர்காலமா, நித்தம் 1 கோடி கனவோடு தூக்கம், புத்தம் புது பார்வை புரியாத ஏக்கம், இரத்த நாளங்களில் ஓடும் தாளங்களில் ஒரு தாளாட்டுதான் பாடுமோ. சின்ன மூக்குத்தி ஒரு முதல் சந்திப்பு அந்த பாலாற்றில் நீராடவா, வெண்ணிலவே வெண்ணிலவே வெள்ளி கோலமா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, காலமெல்லாம் காதல் வாழ்க, திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:21. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நேயர்களும் இணைந்திருக்கிறாங்க. கிருஷ்ணன் நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அனந்தலட்சுமி ஆவடியிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம். முதன் முதலில் பார்த்தேன், அருமையான தேர்வு, தொடர்ந்து வந்த பாடல்களும் அருமைன்னு சொல்லி டி நகர்லேருந்து ரங்கராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஸ்ரீதேவி முனுராஜ் தருமபுரியிலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. வேப்பம்பட்டிலிருந்து எஸ் பி கங்கா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. முதல் பாடல் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் இங்கிலாந்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோணி ராஜ் ஆரம்ப பாடல்களே செவிகளுக்கு இனிமை சேர்க்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எம் எஸ் ராம்குமார் பல்லடத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஐனாவரத்திலிருந்து அப்பு டெய்லர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி பேசும், மனதில் நிலைத்து மகிழ்ச்சி வீசும் மெல்லிசை பண்பலையின் வாசம், மயக்கும் நேயர்கள் தருவர் நேசம், மறக்க இயலாத பாடல்கள் எமக்கு பாசம், கேட்க மறந்தால் இரு செவிகளும் ஏசும். தங்கள் தொகுப்பில் நிகழ்ச்சி சிறப்புன்னு சொல்லி வீரராகவன் மாதவரத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. குரோம்பேட்டிலிருந்து பாலசுப்ரமணி இரவு 11:00 டிடிஎச் மூலமாக ஏற்காட்டிலையும் நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்க எல்லாரும் நிகழ்ச்சியில் இணைந்து நம்முடைய பண்பலையிலிருந்து வரக்கூடிய இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. உங்களுடைய கருத்துக்களை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் அப்படின்ற முகநூல் பக்கத்திலையும் நீங்க பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த

அடுத்த பாடல் உங்களுக்காக பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினாள், ஆயிரம் ஆசைகள் என்னில் ஊட்டினாள், ஏனோ நெஞ்சை பூட்டினாள், இரவும் பகலும் என்னை வாட்டினாள், இதயம் அவள் பெயரில் மாற்றினாள், காதல் தீயை வந்து மூட்டினாள். நான் கேட்கும் பதில் இன்று வாராதா, நான் தூங்க மணியொன்று தாராதா, தாகங்கள் தாபங்கள் தீராதா, தாளங்கள் ராகங்கள் சேராதா, வழியோரம் விழிவைக்கிறேன், எனது இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலமெல்லாம் அவள் காதலில், கனவு களையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள், நாளைக்கு நான் காண வருவாளோ, பாலைக்கு தீ முற்றி போவாளோ, வழியோரம் விழிவைக்கிறேன். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:29 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உச்சந்தலையில் என எண்ணிக்கொண்டு உள்ளம் கால்வரை பின்னிக்கொண்டு மோகன கிளி நெசமா நெசந்தான் காயமா பாரம்மா. அல்லி மலர்வது இரவு நேரத்தில், மல்லி மலர்வது மாலை நேரத்தில், பெண்மை மலர்வது எந்த நேரத்தில் எங்கு கண்டுபிடிச்ச? கட்டை விரல் கொண்டு கோலம் போடுகையில், கண்ணின் கடைவிழி சாய்ந்து மூடுகையில், காலின் கொலுசுகள் தாளம் மாறுகையில் பெண்மை மலர்ந்து நிற்குமே சரியா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:35. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எந்த உள்ளங்கைகளில் அவள் உயிரை வைத்தாள், ஒரே சொல்லில் மனசை தைத்தாள், சுட்டும் விழி பார்வையில் சுகம் வைத்தாள். நான் காதலின் கடலில் விழுந்து விட்டேன், நீ கரம் ஒன்று கொடுத்தாய், எழுந்து விட்டேன். அன்பே உன் ஒற்றை பார்வை, அதைத்தானே யாசித்தேன். கிடையாதென்றால் கிளியே என் உயிர் போக யோசித்தேன். 4 ஆண்டு தூக்கம் கேட்டு இன்று உன்னை சந்தித்தேன். காற்றும் கடலும் நிலமும் கூட தீக்கூட தித்தித்தேன். மாணிக்க தேரே உன்னை மலர்கொண்டு பூசித்தேன். என்னை நான் கிள்ளி இது நிஜம்தானா சோதித்தேன். இது போதுமா? இது போதுமே, இனி கால்கள் வான் போகுமே. நான் கொண்ட ஆசையெல்லாம் 4 ஆண்டு ஆசைதான். உறங்கும் போதும் ஒளிக்கும் அடி உன் கொலுசின் ஓசைதான். நீ வீசும் பார்வையில்லை நெருப்பாற்றின் நெஞ்சம்தான். வலியின் கொடுமை முழிய அடி தமிழ் வார்த்தை கொஞ்சம்தான். இன்றையதான் பெண்ணே, உன் முழு பார்வை நான் கண்டேன். கை தொட்ட நேரம் என் முதல் மோட்சம் நான் கொண்டேன். மகராணியே, மலர்வாணியே, இனி என்னாவி உன்னாவி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக லவ் டுடே படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:41. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அலிநகர்லிருந்து எஸ் மகாதேவன் பெரம்பலூர்லிருந்து இணைந்திருக்கிறாரு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் முதன் முதலிலிருந்து மணிமேகலை, வெண்ணிலவே, என்னை தாளாட்ட வருவாளோ, நகுமோ எல்லா பாடல்களுமே அருமைன்னு சொல்லியிருக்கிறாரு. எம் எஸ் ராம்குமார் நன்றி சொல்லியிருக்காங்க. திருமணத்திலிருந்து அஸ்வினி நாகராஜர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. இரவு நேரத்தில் கேட்கக்கூடிய பாடலை தந்தமைக்கு நன்றின்னு சொல்லி அனந்தலட்சுமி ஆவட்டிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. காதலை தலைப்பில் சுமந்து வந்த படங்களிலிருந்து வரும் கானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மறுபடியும் சிவகுமார் சார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. என்னை தாளாட்ட வருவாளா பாடல் மிக இனிமை. இரவு வேளை இசையில் இதயம் நனைகிறது. இமை மூடி கண்கள் உறங்க நினைத்தாலும் காதுகள் விழித்துக் கொண்டது. இடைவிடாமல் கேட்கும் மனசு மயங்கும் பாடலை. கும்பகோணம் பண்பலையிலிருந்து நேசன், சுந்தர பெருமாள் ரெண்டு பேரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. பாலசுப்ரமணி ஏற்காடு பண்பலை, விவத் பாரதி தமிழ் பண்பலை டிடிஎச் மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. நிச்சயம் உங்களுடைய செவிகளையும் மனங்களையும் மகிழ்விக்கிற மாதிரியான பாடல்கள் தான்

நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து வரப்போது. நாம நிகழ்ச்சியில் அடுத்தது கேட்கக்கூடிய பாடல், உள்ளங்கையில் வந்து தேன் விழுந்தா அதை உறிஞ்சி கொடிப்பதில் தப்பு இருக்கா, வண்ண சிறுங்கொடி பூத்திருக்க வண்டு கண்ணை மூடிக்கொண்டால் அர்த்தம் உண்டா, வானத்தில நிலா பூத்திருக்கு வண்டு தேன் எடுக்க ஒரு தெம்பு இருக்கா, மாட்டு கொம்பில் வந்து பால் கறக்க மனம் ஆசைப்பட்டா அதில் தோது இருக்கா, எறும்பு ஊற கல்லும் தேயும் இது தெரியாதா, கள்ள விடவும் உள்ளம் உறுதி இது புரியாதா, விடுகதை போட்டேன் ஒரு விட தெரியாதா, எண்ணையும் தண்ணியும் ஒன்னா கலந்ததில்லை, நெல்லை போல கோரை இருக்கும் விளைஞ்சதில்லை, நட்டு வச்ச நாத்து பூமியை பிடிப்பதில்லை, வேறு விட்ட பிறகு மண்ணை பிரிவதில்லை, பாறையில் விதைச்ச வித பலனுக்கு வருவதில்லை, பாறையில் செடி முளைக்கும் அதையேன் பார்த்ததில்லை, கல்லுல நார் உரிக்கும் கதையெங்கும் நடந்ததில்லை, கல்லுல செல செதுக்கும் கலை அது பொய்யும் இல்லை, இது விடுகதையா இல்ல விதியா என் தலை சுத்தி போச்சு, உண்மை நல்லது புரியும் அது தெரியும் இது மழுப்புற பேச்சு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:49:33 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நொந்தேனே, வெறித்த கண்ணால் கண்கள் விளங்கும் பெண்மானே, உன் கனத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே, இருதயத்தின் உள்ளே உலை ஒன்று கொதிக்க எந்த மூடி போட்டு நான் என்னை மறைக்க, பறக்கும் வண்டுகள் பூவில் கூடும் கார்காலம், கணைக்கும் தவளை துணையை சேரும் கார்காலம், பிரிந்த குயிலும் பேடை தேடும் கார்காலம், பிரிந்திருக்கும் உயிரையெல்லாம் பிணைத்து வைக்கும் கார்காலம், நகம் கடிக்கும் பெண்ணே அடக்காதே ஆசை, நாகரீகம் பார்த்தால் நடக்காது பூசை, தங்கத்தாமரை மகளே வா அருகே, தத்தித்தாவது மனமே வா அழகே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:55 ஆகுது. இப்பதான் நிகழ்ச்சிக்குள்ள வந்த மாதிரி இருந்தது. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா காலம் ஓடிட்டே இருக்குது. சோ நம்ம நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஆனந்தலட்சுமி ஆவடியிலிருந்து தென்றலுக்கு தெரியுமா பாடல் தங்கத்தாமரை பாடல் இனிமைன்னு சொல்லிருக்காங்க. தேனியிலிருந்து ஹரிராம் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. புரசைவாக்கத்திலிருந்து சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பாலசுப்ரமணி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஸோ நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை சொன்னவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு நான் இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறலாம்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக, என் வீதியில் உன் காலடி, என் ராவெல்லாம் ஒலிக்கும், உன் இதயம் துடிக்கும், உன் ஆடையின் பொன்னூலில் என் ஜீவனும் துடிக்கும், நான் உன்னை துரத்தி அடிப்பதும் நீ எந்தன் தூக்கம் பறிப்பதும் சரியா முறையா, காதல் பிறந்தால் இதுதான் கதியா, தள்ளிப்போ இந்த பஞ்சும் நெஞ்சம் பத்திக் கொள்ளும் வராதே, நான் ஒரு குமிழி நீ ஒரு காற்று தொடாதே, நீ ஒரு கிளி நான் உந்தன் கிளை செல்லாதே தண்ணி செல்லாதே, என் தூக்கத்தில் என் உதடுகள் உன் பேர் சொல்லி புலம்பும் ஊரே எழும்பும், என் கால்களின் பொன் கொலுசுகள் உன் பேர் சொல்லி ஒலிக்கும் உயிரை எடுக்கும், பூ போல இருந்த மனம் இன்று மூங்கில் போல் வெடிக்குதடி, இதயம் துடிக்கும் உடலின் வெளியே. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உங்களுக்காக ஹரிஹரன் மற்றும் ஆஷா போன்ஸ்லேவோட குரலில் ஒலிக்க இருக்கிறது. நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சுனந்தா மற்றும் சுனலதாவின் குரலில் ஐங்கிரி நந்தினி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேரம் 5:15. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சோழமங்கலம் சகோதரர்களுடைய குரலில் ஸ்ரீ மூகாம்பிகை ஸ்தோத்திரம் கேட்கலாம்.